இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 3 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 7 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6 மணி. நேயர்கள் என்னை கேட்கலாம்.

குரல் ஓசை கல்வி 40 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 5வது குறட்பா.

செல்வர்களின் முன்னே உதவி கேட்கும் எளியவர் பணிவோடு நிற்பது போல ஆசிரியரிடம் பணிந்து நின்று கற்றவரே சிறந்தவர். கல்லாதவரோ கடையர்.

நீர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 7:00 காலை வணக்கம். இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். காலை 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனியின் உழவர்களுக்காக, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானி, 7:35 சந்தோஷச்சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி, 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள், 9:05 வானொலியில் வசந்தம் இன்று வானமே எல்லை போட்டித் தேர்வு ஆசிரியர் மற்றும் பயிற்றுநர் வி கார்த்திக் அவர்கள் பங்கேற்கும் நிரலை, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன், 10:05 நீங்கள் கிட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 அறிவியல் மலர், இன்று மின்சார வாகனம் நாளைய பயணமா கலந்துரையாடல், 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் இலிசை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், இந்த நிகழ்ச்சியில் சேலம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்த பயிற்சியில் முயல் இனங்கள் மற்றும் கொட்டகை அமைப்பு முறைகள் என்ற தலைப்பில் மன்னனூர் ICAR தென்மண்டல ஆராய்ச்சி மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எஸ் ஜெகவீர பாண்டியன் அவர்கள் நடத்திய பாடம் கேட்கலாம், 2:30 பூங்குத்து, 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன், மாலை 6:50 அறிவிப்புகள், இன்று இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னையஞ்சலாக, 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், 7:25 வயல்வெளி, இன்று காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்கரெட் தரும் தகவல்களை கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, இணைந்திருங்கள் நேயர்களே.

0: நிறம் 6:10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் கேள்வி செல்வம். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள்.
2: தமிழில் தோன்றிய நீதி நூல்களில் உலகத்தில் நாம் பெறும் செல்வங்கள் பலவற்றைக் காட்டிலும் உயர்வுடையதும் என்றும் அழியாததும் என்று கூறப்பெற்றது கேள்வி செல்வமே. நாம் கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு செல்வத்தையே கேள்வி செல்வம் என்கின்றனர். திருக்குறளில் கேள்வி என்று இதனை குறிப்பதற்கு ஒரு தனி அதிகாரமே அமைத்துள்ளார். நாலடியார் என்னும் நீதி நூலும் நம் வாழ்வில் சேர்த்து வைத்திற்கு உரிய உண்மை செல்வம் கல்வி கேள்விகளே என்கிறது. பொருளாக செல்வத்தை நாம் சேர்த்து வைத்தால் அது பிறரால் களவாடப்படலாம் அல்லது பங்கு வைக்கப்படலாம். ஆனால் கேள்வி செல்வம் என்பது யாராலும் எக்காலத்திலும் களவாடவோ பிரித்து எடுத்துக்கொள்ளவோ முடியாததாகும். இதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றது. கேள்வி செல்வம் என்பது எவராலும் அழிக்க முடியாது. உடலுக்கு உணவு உதவுமாறு நம் காதுகளுக்கு நாம் கேட்கும் நல்லுரைகளும் கல்வியுமே மிக தேவையானவை. பழமொழி 400 என்னும் நூல் ஒருவன் பெற்ற செல்வம் அவனுடைய வழிவருவோரை காக்கும் என்கிறது. ஆகவே நாம் சான்றோரிடம் கேட்டறிகிற கல்வி செல்வமே நமக்கு தலைமுறைகள் கடந்து நற்பெயரையும் நல்வழியையும் காட்டுவதாக அமையும். கல்வி கேள்விகளே மனிதனுக்கு அறியாமையை போக்கி பகுத்தறிவை வழங்கும் என்கிறது ஔவையார் இயற்றிய மூதுரை. ஒருவன் நூல்களை கற்கும் வாய்ப்பை பெறாவிடினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே சக்கர வியூகத்திற்குள் நுழைவது எப்படி என்னும் இரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் என்கிற கதை உண்டு. கேள்வி செல்வத்தின் மேன்மையான சக்தி நாம் எங்கிருக்கிறோம், யாரிடம் கேட்கிறோம் என்பதை காட்டிலும் எதனை செவிமடுக்கிறோம் என்பதுதான் மிக பயன்பாடுடையது. உலகில் படிப்பறிவு இல்லாத மேதைகள் பலர் உள்ளனர். அவர்தம் சிறப்புக்கு காரணம் அவர்கள் காதுகளை திறந்தும் வாயை மூடியும் வைத்திருப்பதே என்பர். கண்ணால் காண்பதை விட காதால் கேட்டு மனத்தில் வைத்து கொள்ளும் அறிவு என்றும் நிலைத்திருக்கும் என்பர். இதனை விளக்க ஒரு குட்டி கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி ஒருவர் வாழ்ந்தார். அவரை நாளும் சீடர்கள் மிக பலர் வந்து கேள்வி ஞானம் பெற்று சென்றனர். அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் ஒரு சீடன் கவலையுடன் அவர் முன் வந்தான். சாமி, என் மனைவியோட நாக்கை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு புரியல, அவ பேச தொடங்கினா நிறுத்துவதே இல்லை என்றான். அதற்கு ஞானி அமைதியாக இப்படி சொன்னார், மகனே, நீ இதுவரைக்கும் பல செய்திகளை காது கொடுத்து கேட்டிருப்ப, ஆனா அவ பேசும்போது நீ கேட்கிறதே முழுசா நிறுத்திட்டா, அப்ப அவ பேசுறதும் நின்னுடும் என்றார். சீடன் குரு சொன்ன உத்தியை வீட்டில் கடைபிடித்த நாளில் இருந்து அவன் வீட்டிலும் அமைதி நிலவியது. அவனும் தன் மனைவியின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதிலிருந்து தப்பினான் என்பது அக்கதை. கேள்வி செல்வம் என்பது சில நேரங்களில் எதை கேட்டு எதை கேட்காமல் விட வேண்டும் என்னும் அறிவையும் பெற வைக்கிறது. கேள்வி செல்வம் ஒரு நாட்டின் மன்னனை விட கற்றோன் மேலானவன் என்னும் சிறப்பையும் தருகிறது. சென்ற இடமெல்லாம் இச்செல்வம் வாய்த்தோர் சிறப்பை பெறுகின்றனர். பொருள்களை பார்த்தோ அல்லது படித்தறிந்தோ பெறுவதை விட கேள்வி செல்வம் மனிதனை மேல்நிலைக்கு உயிக்கும் என நம் தமிழ் நூல்கள் கூறுகின்றன. எனவே அனைவரும் கேள்வி செல்வம் வாய்க்க பெற்று சிறப்படைவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6:15 நிமிடம். நேர்களை நாம் இணைகிறோம், இது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடல் எஸ்பி பால

6:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மதுகூர் ரஷீத் வசந்தா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: 5:27 நிமிடம் நேரம், காலை 6:27 நிமிடம். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் ஹெலன் சத்யா பாடியிருக்கக்கூடிய பூத்துக்குலுங்கும் என துவங்கும் பாடல்.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பி. சுசீலா பாடியிருக்கக்கூடிய சொல்ல சொல்ல இனிக்குதடா என துவங்கும் பாடல்.

0: அரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
1: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
0: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். மாதுளை பழம் சிவப்பு கலந்த நிறத்தில் இருக்கும். அவை சரியாக பழுக்காத பழங்களாக இருக்குமா அல்லது ஏதாவது நோய் தாக்குதலாக இருக்குமா, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதுளை பழங்கள் பழுத்த நிலையில் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற விதைகள் கலந்து இருப்பது சரியாக பழுக்காததுனாலோ அல்லது நோய் தாக்குதலினாலோ ஏற்படுவதா அல்ல. சீராக பழுக்காமை, நிறமை உருவாக்கம், ஆந்தோசயனிங் குறைபாடு அல்லது குறிப்பிட்ட பழவகை மரபணு பண்புகள் ஆகியவற்றின் காரணமாக மாதுளை முத்துக்கள் வெள்ளை அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கலாம். வெள்ளை அல்லது இளம் சிவப்பு முத்துக்களை உண்பது முற்றிலும் பாதுகாப்பானது. அடர் சிவப்பு நிற முத்துக்களுடன் ஒப்பிடுகையில் இவை பெரும்பாலும் அதிக இனிப்பு சுவையுடனும் குறைவான புளிப்பு தன்மையுடனும் இருக்கும். சிவப்பு நிறமானது ஆந்தோசயனிங் எனப்படும் இயற்கையான தாவர நிறமிகளிடமிருந்து கிடைக்கிறது. இந்த நிறமிகள் இல்லாத எரில்ஸ் மென்மையாகவோ அல்லது வெளிர் இளம் சிவப்பு நிறத்திலோ இருக்கும். பழத்தின் உட்புறத்தில் குறைந்த சூரிய ஒளிப்படும் பகுதியில் அல்லது மெதுவாக பழுக்கும் பாகங்கள் வெளறிய நிறத்திலேயே இருக்கலாம். அதே சமயம் வெளிப்புறம் அல்லது சூரிய ஒளிப்படும் பாகங்கள் சிவப்பு நிறமாக மாறும். மாதுளையின் சில குறிப்பிட்ட வெள்ளை அல்லது வெளிர் இளம் சிவப்பு ரகங்கள் முழுமையாக பழுத்த நிலையிலும் இயற்கையாக தெளிவான அல்லது வெளிர் நிறத்திலான விதை உறைகளை கொண்டிருக்கும். பழம் வளர்ச்சியடையும் காலத்தில் கடும் வெப்பம், வறட்சி அல்லது போதிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாமவை ஆகியவை நிறமி உற்பத்தியை குறைக்கக்கூடும். அடுத்து இந்த மக்காச்சோள விதைகள் எங்கே கிடைக்கும், எந்த ரகம் அதிக மகசூல் தரும்? தற்போது நாட்டு ரக மக்காச்சோளம் அல்லது வீரிய ஒற்றுரக மக்காச்சோள வகைகளை பெரும்பாலும் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஓஹச்சியம் 6, ஓஹச்சியம் 8, ஓஹச்சியம் 11, ஓஹச்சியம் 12 ஆகிய வீரிய ஒற்றுரகங்களை சாகுபடி செய்து அதிக மகசூலை பெறலாம். விதைகளை கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக இணையதளம் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாகற்காய் கொடி வந்து மாடியில் வளர்க்கலாமா? பாகற்காயில் கோ1, மதுரை 1, வீரிய ஒட்டு பாகற்காய் கோ1, அர்க்காகரி VK1, பிரியா பிரித்தி போன்ற ரகங்கள் பிரபலமானவை. அதிக மகசூல் தரும் பாகல் வீரிய ஒட்டு ரகம் கோ1 தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டதாகும். மாடி தோட்டத்தில் பாகல் ரகங்களை வளர்க்க தொட்டில் அல்லது சுமார் 10 முதல் 15 லிட்டர் கொள்ளளவு கொண்டதாக இருந்தால் நல்லது. பாகற்காய் விதைகளை கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் பெங்களூர் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியனவற்றில் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி. உழவர்களுக்கான தகவல்களை தொடர்ந்து வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: இந்த அசுவகந்தா சாகுபடியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நடவு முறை என்ன செய்யணும்? அசுவகந்தாவை நேரடி விதைப்பு அல்லது நாற்று நடவு ஆகிய இரண்டு முறைகளிலும் சாகுபடி செய்யலாம். இருப்பினும் ஒரே சீரான பயிர் நிலையை பெற நாற்று நடவு முறை அதிகம் பரிந்துரைக்கப்படுகிறது. 25 முதல் 30 நாட்கள் வயதுடைய ஆரோக்கியமான நாற்றுகளை 45 x 30 சென்டிமீட்டர் அல்லது 60 x 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்யலாம். நில வளம், மழை அளவு மற்றும் சாகுபடி முறையை பொறுத்து இடைவெளியை தேர்வு செய்யலாம். தமிழ்நாட்டில் தென்மேற்கு அல்லது வடகிழக்கு பருவமழை ஒட்டி ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நடவு செய்வது சிறந்தது. சொட்டு நீர் பாசன வசதி உள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் நடவு செய்யலாம். நடவு செய்த உடனே உயிர் தண்ணீர் பாய்ச்சணும். முதல் வாரத்தில் மண் ஈரப்பதம் குறையாமல் பராமரித்தால் நாற்றுகள் நன்கு நிலை பெறும்.

0: நேர்களை ஒலிக்கின்ற பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் காலை 6:35.
1: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரம்.

0: அஸ்வகந்தா அதிக உரம் தேவை இல்லாத மருத்துவ மூலிகை பயிராகும். இருப்பினும் சீரான ஊட்டச்சத்து மேலாண்மை அதிக மகசூலுக்கு உயர்தர வேர்களுக்கும் உதவுகிறது. நிலம் தயாரிக்கும் போது ஒரு ஏக்கருக்கு 510 டன் தொழு உரம் இடுவது அவசியம். இயற்கை விவசாயத்தில் மண்புழு உரம் வேம்பு புண்ணாக்கு பயன்படுத்தலாம். நடவு செய்த 30 மற்றும் 60 நாட்களில் அஸ்வஸ் பயிரிலும் பாஸ்பைட் பாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை மண்ணில் இடலாம். கடற்பாசி சாறு அல்லது உயிர் ஊக்கிகளை இலை வழியாக தெளித்தால் வேர் வளர்ச்சியும் செடியின் வீரியமும் மேம்படும். வேதி உரங்களை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்கணும். அதிக நைட்ரஜன் உரம் கொடுத்தால் இவை இலை வளர்ச்சி அதிகரித்து வேர்களின் மருத்துவ தரம் குறைபடும். இதற்கு நீர்ப்பாசனம் எப்படி செய்யணும்? அஸ்வகந்தா வறட்சி தாங்கும் திறன் கொண்ட பயிராகும். ஆரம்ப வளர்ச்சி காலத்தில் போதுமான ஈரப்பதம் அவசியமாகும். நடவு செய்தவுடன் உயிர் தண்ணீர் பாய்ச்சணும். அதன் பின்னர் மண்ணில் ஈரப்பதத்தை பொறுத்து 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சினால் போதுமானது. மழைக்காலங்களில் தேவையற்ற நீர்ப்பாசனத்தை தவிர்க்கணும். பூக்கும் காலம் மற்றும் வேர் பருமனாக வளரும் காலத்தில் மண் வறண்டு போகாமல் பாதுகாத்து கொள்ளணும். அதே நேரத்தில் நீர் தேங்குவதை முற்றிலும் தவிர்க்கணும். வேரல்கள் நோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் அதிகப்படியான நீர்ப்பாசனமே ஆகும். சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தினால் 30 முதல் 40% வரைக்கும் நீர் சேமிக்கப்படுவதுடன் களைகள் குறையும். நீருடன் உயிர் உரங்களையும் எளிதாக வழங்க முடியும். ஆரம்ப வளர்ச்சி காலத்தில் களைகள் அதிகமாக இருந்தால் செடிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும். எனவே நடவு செய்த 20 முதல் 25 நாட்களில் முதல் களை எடுக்க வேண்டும். பின்னர் 45 முதல் 50 நாட்களில் இரண்டாவது களை எடுக்கணும். களை எடுத்த பிறகு மண்ணை செடியின் அடிப்பகுதியில் அணைத்து வைத்தால் வேர் வளர்ச்சி நன்றாக இருக்கும். இயற்கை விவசாயத்தில் உலர்ந்த புல், தென்னை நார்கழிவு அல்லது கரும்பு சோகை போன்றவற்றை மூடாக்க பயன்படுத்தினால் களைகள் குறைவதுடன் மண்ணின் ஈரப்பதமும் பாதுகாக்கப்படும். இந்த பூச்சி நோய் மேலாண்மை எப்படி செய்கிறது? அசுவகந்தாவில் பூச்சி நோய் தாக்குதல் குறைவாக காணப்படும். இருப்பினும் சில நேரங்களில் இலைப்பெண், வெள்ளை, கம்பளி பூச்சி, வேரல்கள், இலைப்புள்ளி நோய் போன்றவை தாக்கக்கூடும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுவது சிறந்தது. நோய் இல்லாத விதைகளை பயன்படுத்துதல், விதை நேர்த்தி செய்தல், நல்ல வடிகால் வசதியை ஏற்படுத்துதல், பயிர் சுழற்சி முறையை பின்பற்றுதல் ஆகியவை நோய்களை தடுக்கும் அடிப்படை நடவடிக்கைகளாகும். இலைப்பெண், வெள்ளை பூச்சி தாக்குதல் தென்பட்டால் வேப்பெண்ணெய் 35 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். மஞ்சள் ஒட்டுப்பொறிகளை அமைப்பதன் மூலம் சாறு உறிஞ்ச பூச்சிகளின் தாக்குதலை குறைக்கலாம். வேர்வாள்கள் நோயை காணப்படும் செடிகளில் உடனடியாக அகற்றி அழிக்கணும். நிலத்தில் நீர் தாங்காமல் பாதுகாத்து கொள்வது, உயிர் பூஞ்சான எதிர்ப்பு நுண்ணுயிர்களான ட்ரைக்கோடெர்மா பயன்பாடும் நோய் மேலாண்மையில் சிறந்த பலனை கொடுக்கும். பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சான கொல்லி மருந்துகளை தேவையின்றி பயன்படுத்துவதாக தவிர்க்கணும். ஏனெனில் அஸ்வகந்தா ஒரு மருத்துவ மூலிகை பயிராக இருந்தால் ரசாயன எச்சமில்லாத உற்பத்திக்கு உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தையில் அதிக மதிப்பும் விலையும் கிடைக்கிறது.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
4: மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக

0: ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலிசா ஓபன் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850 மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2 மற்றும் 3 நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர் சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல் அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவல்லி, திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்து சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 37 பேர் காயமடைந்தனர். யுக்ரைன் செலுத்திய 250 ட்ரோன்களை ஒரே நாளில் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர நிர்ணய அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணா நகரில் குடியிருப்பு நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ

0: கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
0: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் இன் மழலை மொழி.
2: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழிகள் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை பி நிதின். வணக்கம் நிதின்.
3: வணக்கம் சார்.
2: நிதின், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன்.
2: நல்லா இருக்கீங்க? சாஃப்ட் பாயா இருக்கீங்க, எப்பயுமே இப்படிதான் அமைதியா இருப்பீங்களா? ஏன் சேட்டெல்லாம் பண்றதில்லையா? சேட்டெல்லாம் பண்ண மாட்டீங்க, விளையாட மாட்டீங்க, வீட்டுக்கு வந்தவொடனே சாப்பிட்டு தூங்கிறீங்க, ஸ்கூல் வந்தோடனே சாப்பிட்டு படிப்பீங்களா?
3: ஆமாம்.
2: ஓ, இப்படியே இருக்கீங்க, சரி இருக்கட்டும். நிதின், நீங்கள் எத்தனாவது?
3: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
2: நிதினோட அப்பா பேர் என்ன?
3: தமிழரசன்.
2: என்ன பண்ணுறாரு தமிழரசன் அப்பா?
3: ஆட்டோ ஓட்டுறாரு.
2: எங்கேருந்து எங்கே ஓட்டுறாரு ஆட்டோ?
3: வீட்டிலேருந்து.
2: வீட்டிலேருந்து எங்கே போகிறாரு?
3: வாடகை வைக்க போகிறாரு.
2: வாடகைக்கு போகிறாரு, இல்லை எந்த ஊருக்கு ஓட்டுவார்?
3: குஞ்சாண்டி வரைக்கும் போவாரு.
2: ஓ, குஞ்சாண்டி வரைக்கும் போகிறாரு. நீ போயிருந்தியா அப்பா கூட ஆட்டோவில்?
3: போன வருஷம் போனேன்.
2: என்ன, எப்படி ஓட்டுறாரு டாடி?
3: கரெக்டாக ஓட்டுவார்.
2: ஓ, கரெக்டாக ஓட்டுறாரு, சரி நல்லா ஓட்டுட்டோம். சரி, நிதினுக்கு என்ன தெரியும்?
3: பாட்டி.
2: இங்கே பாடுங்க.
3: சின்னஞ்சிறிய சிறுவர்கள் நாங்கள், அன்னை நாட்டில் தூண்கள் நாங்கள், கல்வி கற்று உயர்ந்த

0: நாங்கள் கல்வி கற்று உயர்ந்திடுவோம், கலைகள் கற்று சிறந்திடுவோம். நன்றி, வணக்கம்.
1: சரி, அழகா பாடினீங்கல்ல. இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் யாரு, அவங்க பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு?
0: தெரியும்.
1: யாராரு சொல்லுங்க, சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள்?
0: மகாத்மா காந்தி, பாரதியார், காமராஜர்,
1: நல்லா தெரியுது உங்களுக்கு. சரிங்க நிதின், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கல்ல, சாஃப்ட் பயா. நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையனாக இருக்க நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க?
0: கலெக்டரா.
1: ஓ, கலெக்டரா போகிறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். எதுக்காக கலெக்டராகனு ஆசை உங்களுக்கு?
0: மக்களுக்காக சேவை செய்ய.
1: மக்களுக்கு எந்த குறையினாலும் ஸ்பாட்டுக்கே போயிட்டு நிவர்த்தி பண்ணுறீங்களா?
0: ஆமாம்.
1: சரிங்க நிதின், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களுடைய மனமார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: இணையினே இன்றைய மரளை முயற்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை எஸ்டி நிதின்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
1: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று ஆகஸ்ட் 24.
4: சிறந்த பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர்.

0: இலக்கியத்தின் அனைத்து களங்களிலும் தனி முத்திரை பதித்தவர்.
1: வெவ்வேறு புனைப்பெயர்களில் கதை, தொடர்கதை, தலையங்கம், விமர்சனங்கள், விவாதங்கள், நாடகங்களை எழுதி வந்தார்.
0: ஜீவா என்ற இவரது புனைப்பெயர்தான் பிரபலமாக அறியப்பட்டது.
1: மிகவும் பிரபலமான புதினங்கள் உட்பட 130க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார்.
0: தமிழின் பிரபல எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்களை தனது இதழ்களில் எழுத வைத்தார்.
1: மகாகவி பாரதியின் பாடல்களை நாட்டுடைமையாக்க பாடுபட்டவர்களில் முதன்மையானவராக திகழ்ந்தார்.
0: நற்களை நம்பி இலக்கிய செம்மல் என்னும் பட்டங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார்.
1: தமிழகத்தின் தலை சிறந்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் நாரண துரைக்கண்ணன் பிறந்த தினம் என்று.
0: ஆண்டு 1906.
1: புகழ்பெற்ற இந்திய அணு விஞ்ஞானி மற்றும் வேதியியல் பொறியாளர்.
0: பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தின் முதல் அறிவியல் அதிகாரியாக பணியாற்றினார்.
1: 1972 முதல் 1983 வரை இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தலைவராக செயல்பட்டு புகழ்பெற்றார்.
0: 1974 பொக்ரானில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட ஸ்மைலிங் புத்தா என்ற முதல் அணுவெடிப்பு சோதனைக்கு வழிகாட்டும் சக்தியாக இருந்தார்.
1: பத்மஸ்ரீ, சாந்தி ஸ்வரூப் பட்நாகர், பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார்.
0: அணுசக்தி வலிமை படைத்த நாடாக இந்தியா புது வடிவம் பெற்றதில் ஈடு இணையற்ற பங்களிப்பு வழங்கிய முன்னோடி அணுசக்தி அறிவியலாளர் ஓமி சேத்னா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1923.
0: இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை மற்றும் புரட்சியாளர்.
1: பல்வேறு விடுதலை இயக்கங்களில் பங்கு பெற்று சிறை சென்றார்.
0: இந்திய விடுதலைக்கு பிறகு மேற்கு வங்காள சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார்.
1: இவரது சமூக பணிகளுக்காக 1960 பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
0: வங்காளத்தைச் சேர்ந்த பீனா தாஸ் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1911.
0: பழம்பெரும் திரைப்பட நடிகை மற்றும் தயாரிப்பாளர்.
1: 1936 ராஜா ஹரிச்சந்திரா திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார்.
0: தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடம் உட்பட ஏறக்குறைய 350 திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
1: லவகுசா திரைப்படத்தில் இவர் ஏற்று நடித்த சீதா கதாபாத்திரத்தின் மூலம் புகழ் பெற்று பிரபலம் அடைந்தார்.
0: தமிழ் மற்றும் தெலுங்கு முன்னணி நட்சத்திரங்களுடன் நடித்துள்ளார்.
1: ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட பிரபல தமிழ் திரைப்பட நடிகை அஞ்சலி தேவி பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1927.
1: தமிழ் அறிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்.
0: எளிய நடையில் கவிதை பாடி தேசிய காந்திய கொள்கைகளை பரப்பினார்.
1: ஏராளமான கவிதைகள் எழுதி தேசிய கவி என்று போற்றப்பட்டார்.
0: உப்பு சத்தியாகிரக தொண்டர்களின் வழிநடை பாடலுக்காக இவர் இயற்றி தந்ததுதான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது பாடல்.
1: நாவல், கட்டுரை, சுயசரிதம், புதினம், திறனாய்வு நாடகம், கவிதை தொகுப்பு, சிறுகாப்பியம், மொழிபெயர்ப்பு என இலக்கியத்தின் அனைத்து களங்களிலும் முத்திரை பதித்தவர்.
0: விடுதலைக்கு பிறகு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்டார்.
1: பத்மபூஷன் விருது பெற்றுள்ளார்.
0: சாகித்ய அகாடமியின் தமிழ் பிரதிநிதியாக பொறுப்பு வகித்தார்.
1: தேசிய கவிஞர், காந்திய கவிஞர் என்றெல்லாம் போற்றப்பட்ட நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1972.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
6: செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
9: எதிர்காலத்தை உருவாக்கும்

0: இளைஞராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
4: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
5: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
6: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: நேரம் காலை 7:07. கேட்டிருக்கிறோம் இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம். தக்காளி 18 ரூபாய், கத்திரிக்காய் 25 ரூபாய், வெண்டைக்காய் 22 ரூபாய், அவரைக்காய் 45 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், புடலங்காய் 23 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், பெரிய வெங்காயம் 57 ரூபாய், கேரட் 74 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு உடைத்தது 168 ரூபாய், பூண்டு பெரியது 238 ரூபாய், இஞ்சி 230 ரூபாய், மா இஞ்சி 80 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 190 ரூபாய், வெள்ளரிக்காய் 44 ரூபாய். இவை யாவும் இன்றைய நம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்கள் ஆகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள் அன்பினியர்களே. பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
11: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
12: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
13: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
14: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
10: நேரம் காலை 7:10. நேர்களினை கேட்கலாம்.
15: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
16: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
17: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
15: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
18: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ராஜாளி பறவை, பறவைகளில் விசித்திரமானது, வினோதமானது. அது கூடு கட்டும் மிக உயர்ந்த இடத்தில். எப்படி கூடு கட்டும்? மற்ற பறவைகளைப் போல

0: நார்களையோ இலைகளையோ வைத்து அது கூடு கட்டாது. முள்ளை வைத்து கூடு கட்டும். முள்ளை வைத்து கூடு கட்டினால் கூண்டுக்குள் முட்கள் குத்த செய்யுமே, இளம் குஞ்சுகள் என்ன செய்யும் என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். ஆகையால் அந்த ராஜாடி பறவை தன்னுடைய பெரிய ரக்கைக்கு அடியே இருக்கிற மென்மையான முடிகளை கொண்டு உள்ளுக்குள் ஒரு பஞ்சு மெத்தை போல உருவாக்கிவிடும். தன்னுடைய ரக்கைக்கு அடியில் இருக்கிற அந்த மென்மையான முடிகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி சேகரித்து கூண்டுக்குள் ஒரு மெத்தை போல ஒரு அமைப்பை உருவாக்கிவிடும். குஞ்சுகள் பிறந்துவிட்டன. குறிப்பிட்ட காலம் வருகிற போது அது பறக்க வேண்டும். ஆனால் அந்த குஞ்சுகள் பறக்குமா? சொகுசாக மெத்தை போல ஒரு கூண்டுக்குள் இருக்கிற அந்த குஞ்சுகள் வெளியே பறக்க விரும்புவதில்லை. சொகுசாக அந்த கூண்டுக்குள் உள்ளே இருக்கிற மெத்தைக்குள் அழகாக படுத்து கொண்டிருக்கும் இந்த ராஜாளி பறவை பார்க்கும். மெதுவாக கூண்டின் ஒரு பகுதியில் அந்த மெத்தை போல இருக்கிற முடியை தூக்கி எரிந்துவிடும். அங்கு முள் குத்தும். உடனே இந்த பறவைகள் கொஞ்சம் தள்ளி அமர்ந்து கொள்ளும் கூண்டுக்குள். பிறகு ஒரு கட்டத்தில் என்ன செய்யும் இந்த ராஜாளி பறவை? கூண்டுக்குள் இருக்கிற அத்தனை முடிகளையும் தூக்கிவிடும். கூண்டு முழுவதும் முள். வேறு வழி இல்லாமல் அந்த ராஜாளி பறவையின் குஞ்சுகள் தன் ரெக்கையை வீசத் தொடங்கும். அப்போதுதான் பறக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் கட்டாயமும் வரும். உடனே மேலே எழுந்து தன் ரெக்கையை விரித்து பறக்க முயற்சிக்கும். அது சரியாக பறக்கிறதா இல்லை, கீழே விழுந்து விடுமா என்பதை கழுகு பார்வை என்று சொல்வார்களே, அதுபோல உற்று பார்க்கும். சரியாக அந்த ராஜாளி பறவையின் குஞ்சுகள் பறந்தால் அதை விட்டுவிடும். அது அன்று முதல் அதன் போக்கில் அது பயணிக்க வேண்டும். ஒருவேளை இது மண்ணில் விழுந்துவிடும். பல அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிற இந்த பறவை குஞ்சுகள் மண்ணில் விழுந்துவிடும் என்பதை அது உணர்ந்தால் கடைசி வரை விட்டு மண்ணில் விழுகிற தருவாயில் ஒரு நொடி பொழுதில் அதை அப்படியே தூக்கிவிடும். இப்படி ஒரு பறவை தன் பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்க்கிறது. குறிப்பிட்ட காலத்தில் அந்த பறவைகள் பறந்தாக வேண்டும், இல்லையென்றால் எதிரிகளுக்கு இரையாகிவிடும் என்கின்ற தாய்மை உணர்வும் கடமை உணர்வும் ராஜாளி பறவையை இயக்குகிறது. அந்த பறவைகளும் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நாளில் பறக்கத் தொடங்கிவிடுகிறது. அந்த பறவை இப்படி சோதிப்பது தன் குஞ்சுகளின் மீது பாசமில்லாமல் இல்லை, அது எதிர்காலத்தில் சிறப்பாக போராடி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த பறவை சொல்லித்தருகிற பாடம் ஒன்றுதான், பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவது தவறல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. ஆனால் இயற்கையின் விதிப்படி எந்த பெற்றோர்களும் தன் பிள்ளைகளோடு கடைசி வரை இருக்க முடியாது. எனவே அவர்களுக்கு படிப்பையும் வேலையையும் பெற்றுத்தருவது மட்டும் பெற்றோர்களுடைய கடமையல்ல. இந்த உலகத்தோடு போராடக்கூடியவர்களாய், எதிர்நீச்சல் அடிக்கக்கூடியவர்களாய், வெற்றி தோல்விகளை சமமாக கருதக்கூடியவர்களாய், யாரிடத்திலும் ஏமாந்து போகாதவர்களாய் அவர்களை உருவாக்குவது. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: நேர்களை, நிறைவு பெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று

0: வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகோயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்து இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயணத்திட்டம் 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும்.

0: சீர்திருத்த நடவடிக்கைகள். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1,25,00,000 வாக்காளர்களில் சுமார் 94,00,000 பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. கெனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:25 நிமிடம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை.

0: வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லிமட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
5: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி.
11: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
12: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
13: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
14: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
15: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
10: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
0: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
16: பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
17: நம்ம வந்து டைம் பிரெயின் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது இமீடியட்டா ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுன்னா ஒவ்வொரு வினாடியும் தாமதிக்க பிரெயின் செல்ஸ்கள் செயலிழந்து போயிட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்னோம், ஸ்ட்ரோக் வந்து விண்டோ பீரியட், அதாவது 4.5 hours ட்ரீட்மெண்ட் பண்ணலனா அவங்க 25-30 எக்ஸ்ட்ராவா ஏஜ் ஆன மாதிரி தெரியுவாங்க. ஸோ அப்படின்னா டைமுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்தா பெட்டர். எங்க போறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தேர் ஆர் 2 types ஆஃப் சென்டர். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்க வந்து பக்கத்துல போய் ஒரு கிளினிக்ல பாக்குறாங்கன்னா அங்க நியூராலஜிஸ்ட் இருக்க மாட்டாங்க, இருக்க சான்ஸ் இருக்கு, இல்லாம கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து இது ஸ்ட்ரோக்னு கண்டுபிடிக்க ஒரு 1.5 hours 1 hour கியூல நிப்பாங்க. அப்புறம் போய் அவங்க ஓ இது ஸ்ட்ரோக்கா இருக்குமா, நீங்க ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்க போய் திருப்பி ஸ்கேன் சென்டர்ல வெயிட் பண்ணுவாங்க, அது ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. சோ திருப்பி வந்து அந்த டாக்டர்ட்ட பாக்கும்போது ஸ்ட்ரோக்னு டயக்னோஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4.5 hours போயிடும். சோ ஸ்ட்ரோக்ங்கிறது எமர்ஜென்சி. எப்படி ஹார்ட் அட்டாக் வந்து எமர்ஜென்சி, எப்படி அன்கான்சியஸ் வந்து எமர்ஜென்சி, எப்படி வலிப்பு நோய் வந்து உடனே கூட்டு போறோமோ அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற 24/7 எமர்ஜென்சி ஹாஸ்பிடல், அந்த ஹாஸ்பிடல்ல வந்து அட்லீஸ்ட் சிடி ஸ்கேன் MRI ஆவது இருக்கணும். சும்மா ஒரு நர்சிங் ஹோம்ல சிடி MRI இல்லைன்னா அங்கேயும் திருப்பி டைம் வேஸ்ட் ஆக சான்சஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து 2 types ஆஃப் ஸ்ட்ரோக் சென்டர் இருக்கு. ஒன்னு பிரைமரி ஸ்ட்ரோக் சென்டர், வேர் ஒரு நியூராலஜிஸ்ட் இருப்பாங்க, ஒரு சிடி ஸ்கேன் இருக்கும். ஸோ உடனே அட்மிட் பண்ணி இது ஸ்ட்ரோக்னு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று இருக்கு காம்ப்ரிஹென்சிவ். அது காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட்லாம் என்னென்ன வருவோம். ஸோ இதில் வந்து இமீடியட்டாக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் வந்து எந்த இடத்துல ப்ராப்ளம் பிளாக் ஆகிருக்கு, அந்த ப்ராப்ளம் அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட். 2 treatment இருக்கு. ஒன்று வந்து கை நம்ம IV கொடுக்குற இன்ஜெக்ஷன், அது வந்து டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர்னு சொல்லுவோம். அதாவது பிரெயின்ல எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அந்த பிளாக் ஓபன் பண்றதுக்கான பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன், அது வந்து நம்ம இமீடியட்டா கொடுக்கணும். அதாவது நம்ம டைம் வேஸ்ட் ஆக அந்த இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட்டும் கம்மியாகும், லேட் ஆக அந்த இன்ஜெக்ஷனால பெனிஃபிட் வருதுலயே ப்ளீட் ஆகவும் சான்ஸ் இருக்கு. சோ ஏர்லியர் தி பெட்டர். 4.5 hours மேல போட முடியாது. சோ 4.5 hours தான் அந்த ஆப்ஷன். உலகத்துல எங்க போனாலும் TPA மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் நமக்கு 4.5 hours. சோ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு 100 பேர் இருக்காங்கனா 30 பேர்

கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆயிரலாம். இப்போ 100 பேருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா 30 பேர் வந்து கம்ப்ளீட்டா பழைய எப்படி நார்மலா எழுந்திரிச்சிடலாம். அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணலாம், அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அவங்க வீல் சேர்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேச்சு வந்துடும், கை கால் இம்ப்ரூவ் ஆயிரும், கண் விஷன் இம்ப்ரூவ் ஆயிரும், பேலன்ஸ் வந்துடும். மிச்சம் இருக்க ஒரு 30 பேர் வந்து உயிர் சேதத்திலிருந்து தப்பிக்கலாம். இப்போ 100 பேருக்கு கொடுத்தோம்னா 30 பேர் ரிவர்ஸ் ஆயிரும், 30 பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க இம்ப்ரூவ் ஆயிருவாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருக்கும், அதாவது பேச்சு வந்து சுத்தமாக பேசாதவங்க பேச்சு வந்துடும், கை கால் சுத்தமாக தொங்கி போனவங்களுக்கு ஓரளவுக்காவது கை கால் வந்து அந்த கையில் அவங்களுக்கு ஏதாவது வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதில் ஒரு 10% மக்களுக்கு என்னன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டும் பெனிஃபிட்டே வராது. ஏன்னா அது வந்து அட்வான்ஸ்டு சிவியர்

0: பேசாதவங்க பேச்சு வந்துடும். கை கால் சுத்தமாக தொங்கி போனவங்களுக்கு ஓரளவுக்காவது கை கால் வந்து அந்த கையில் அவங்களுக்கு ஏதாவது வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு 10% மக்களுக்கு என்னென்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டும் பெனிஃபிட்டே வராது. ஏன்னா அது வந்து அட்வான்ஸ்டு சிவியர் ஸ்ட்ரோக்கில் தான் அவங்க ஹாஸ்பிட்டலே வந்திருக்காங்க, அதை டைம் வேஸ்ட் பண்ணியிருந்துருக்கு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விட்டிங்கன்னா அந்த 100 பேத்துக்கும் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்காத 100 பேரும் எதர் சாவாங்க, அது கடைசி வரைக்கும் அந்த ஸ்ட்ரோக் சிம்டம் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ சாவர வரைக்கும் அப்படியே இருப்பாங்க.
1: இதுவரை பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

0: நேரம் காலை 7:32 நிமிடம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா, மத்திய வாரியத்தின் பகுதி நேர அதிகாரப்பூர்வமற்ற இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆர்பிஐயின் மத்திய வாரிய பகுதி நேர அதிகாரப்பூர்வமற்ற இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்பதே இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா. இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சி நிறைவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் முதல் பாடல் பரம்பொருள் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் மதன் கார்கியின் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTECH அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
8: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
13: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: நேரம் காலை 7:42 நிமிடம். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மதராசி திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் விவேக் பாடல் வரிகளில் ரவி ஜி பாடியிருக்கக்கூடிய பாடல்.

காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை 23 தேதி முதல்

0: புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
1: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேரம் காலை 7:47.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
0: நேர்களை, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பைரவா திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் ஹரிச்சரன் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவிட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
4: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
9: 7:54 நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நாமுத்துக்குமார் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இனிமையான குரலில் இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தர்மபுரி 102.5, ஏற்காடு 103.7.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: நிர்கலைய நிகழ்ச்சியுடைய நிறைவில் இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவுனா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது RBIயின் மத்திய வாரியத்தின் பகுதி நேர அதிகாரப்பூர்வமற்ற இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். மத்திய வாரியத்தின் பகுதி நேர அதிகாரப்பூர்வமற்ற இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் எஸ் சோம்நாத் மற்றும் ஆனந்த் மகேந்திரா ஆகியோர். எஸ் சோம்நாத் மற்றும் ஆனந்த் மகேந்திரா ஆகியோர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மத்திய வாரியத்தின் பகுதி நேர அதிகாரப்பூர்வமற்ற இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் ஆவார்கள். நேர்களே, நிறைவு பெறுகிறது.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 8 மணி. நேர்களை இனி கேட்கலாம்.
9: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
9: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை.

0: நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
1: இன்று ஆகஸ்ட் 24, இது ஜீவாவின் பிறந்த நாள். தொடர்ந்து இன்று ஒன்று நன்று கேட்டு வருகிற நேயர்களுக்கு இது வியப்பாகவும் குழப்பமாகவும் இருக்கக்கூடும். அண்மையில் தானே, அதாவது இந்த மாதத்தின் 21ஆம் தேதி தானே ஜீவாவின் பிறந்த நாள், அதற்குள் எப்படி மறுபடி என்று குழப்பம் வருகிறதா நேயர்களே? ஜீவா என்று ஒருவர் மட்டும்தான் இருக்க வேண்டுமா என்ன? அன்று பிறந்தவர் தோழர் பா ஜீவானந்தம் என்கிற ஜீவா. இன்று பிறந்தவரோ அவருக்கு முன்னால் ஓராண்டு முந்தி பிறந்தவர். அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் துரைக்கண்ணு. நாரண என்கிற தந்தை பெயரோடு இணைந்து நாரண துரைக்கண்ணன் என்று இலக்கிய உலகத்தில் இடம்பெற்றிருந்தாலும் கூட அவர் தனக்கென்று வைத்துக் கொண்ட புனைப்பெயர்களில் ஒன்றுதான் ஜீவா. மைவண்ணன், வேள், துலாம், துரை, லியோ என்று அவர் வைத்துக் கொண்ட புனைப்பெயர்களில் ஒன்று திருமயிலை கவிராயர். மயிலாப்பூரில் தோன்றியதன் காரணமாக திருமயிலை கவிராயர் என்று வைத்துக் கொண்ட இத்தனை பெயர்களுக்கு மத்தியிலும் கலை உலகத்தில் நின்று நிலைத்தது அவர் வைத்திருக்கக்கூடிய ஜீவா என்கிற புனைப்பெயர் தான். பிரசண்ட விகடன் என்கிற இதழில் ஜீவா என்கிற பெயரில் இவர் எழுதிய பல புனைகதைகள் என்றும் நிலைத்து நிற்க தகுந்தவை. இதழாசிரியராக, எழுத்தாளராக, நாடக ஆசிரியராக, இந்திய விடுதலை போராட்டத்தின் சீலங்களை முன்னெடுத்துரைக்கக்கூடிய தூயவராக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட எழுத்தாளர் ஜீவா, அண்ணல் காந்தியடிகள் ஹரிஜன இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்னாலேயே தீண்டாதார் யார் என்கின்ற நாடகத்தையும் எழுதி தந்தவர். வள்ளலார், தந்தை பெரியார், ஆதிசங்கரர், சுபாஷ் சந்திர போஸ், சுவாமி விவேகானந்தர், அரவிந்தர் உள்ளிட்ட சான்றோர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்களையும் எழுதியவர். தான் ஒரு எழுத்தாளராக இருந்தது மட்டும் சிறப்பு அல்ல, தன் காலத்தில் எழுத வந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் எழுதுவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இதழியல் துறையில் உருவாக்கி தந்த பெருமைக்குரியவர். அவரால் தான் வல்லிக்கண்ணன், ஜீவானந்தம், தோமுசி ரகுநாதன், கு அழகிரிசாமி, அகிலன், தீபம் பார்த்தசாரதி, லக்ஷ்மி ஆகிய படைப்பாளர்களையும் பாரதிதாசன், கம்பதாசன், வாணிதாசன், சுரதா, தமிழொழி, காமு ஷெரீப், கண்ணதாசன் ஆகிய கவிஞர்களையும் தன்னுடைய இதழ்களில் எழுத வைத்த பெருமையை தனக்கென்று தக்க வைத்துக் கொண்டவர். எல்லாவற்றிற்கும் மேலாக மகாகவி பாரதியாரை தன்னுடைய குருவாக வரித்துக் கொண்டவர். அவர் மகாகவியா இல்லையா என்கிற வாதம் எழுந்த காலத்தில் அவர் மகாகவி என்பதை நிலை நிறுவதற்காக போராடிய அன்பர்களுக்கு துணை நின்றவர். நாட்டுடைமையாக்கப்படுவதற்கு முன்னால் தனிவுடைமையாக பாரதியாரின் பாடல்கள் சிக்கிக் கொண்டிருக்கிற காலத்தில் அது இந்திய தேசத்தின் சொத்தாக வேண்டும் என்று நடத்திய போராட்டங்களில் தலைநின்ற பெருமைக்குரியவர் நாரண துரைக்கண்ணன் என்கிற ஜீவா. தமிழ் சிறுகதை மன்னன் என்று போற்றப்பெறுகின்ற புதுமைப்பித்தனோடு தொடர்ந்த நட்புக்குரியவர். அவர் மறைந்ததற்கு பின்னாலே அவர் குடும்பத்திற்கு உதவுவதற்காக நிதி திரட்டி புதுமைப்பித்தன் மனைவியிடத்தில் ஒரு பகுதியை பணமாக பெற்றுக்கொண்டு மீதி தொகையை சேகரித்துக் கொண்டு சென்னை அண்ணாமலைபுரத்தில் ஒரு வீடும் வாங்கி தந்த பெருமைக்குரியவர். வாழ்நாள் முழுவதும் இலக்கியத்திற்காகவும் இலக்கியவாதிகளுக்காகவும் வாழ்ந்து தனது 90வது வயதில் நிறைவு செய்து கொண்டிருந்த மாபெரும் எழுத்தாளர் நாரண துரைக்கண்ணனின் பிறந்த நாள் இன்று. தான் பிறந்ததன் பெருமையை நிலைநிறுத்துவதற்காக ஏராளமான படைப்புகளை எழுதி குவித்து தாம் வாழ்கிற காலத்தில் எழுத வருகிற இளைஞர்களை ஆர்வத்தோடு தூண்டி இதழியலில் தடம் பதிக்க வைத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் கலைஞரின் பிறந்த நாளில் அவர் செய்திருக்கக்கூடிய பணிகளை நினைவு கூர்வது கூட இன்று ஒன்று நன்றுதானே. எனவே நண்பர்களே, ஜீவா என்கிற பெயரோடு இவர் எழுதிய கதைகளில் ஏதேனும் ஒன்றை எடுத்து படித்தோ, அவரது வாழ்க்கையின் வரலாறுகளை திரும்ப நினைத்தோ அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வது கூட அவருக்கு செலுத்துகிற நன்றி கடப்பாடு என்பதாகவே இதனை உங்கள் முன் வைக்கிறேன்.
0: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:05. தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்

இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. அறிமுனையர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், மற்ற எண் 0 43 42 24 40 31 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நேர்கள் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து குறித்த அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 13,000 கன அடியாக தண்ணீர் வரத்தானது விட்டது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
0: நிர்லை நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் அறிமுக நேயர் வருக, வணக்கம்.
10: சார் வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: சார் மரப்பூர் பக்கம்
0: பூபதி. நல்லா இருக்கீங்களா? அப்படிங்களா?
10: ஆமா சார்.
0: சரிங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
10: பாட்டு
0: உங்களுக்காக இனிமையான பாடல் வருது, கேட்டு ரசிங்க பூபதி.
10: ஆ சரி.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: உஷா சன்ஃபிளவர்.

ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.

0: நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப்பில் யாக்க விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்காரன்பட்டி பகுதியிலிருந்து பிரசாத். பிரசாத் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் காதலில் விழுந்த திரைப்படத்திலிருந்து.
1: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
2: மாடு சுத்தம் மனுஷத்து நான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சுத்தம் மனுஷத்து நான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க.

0: மூக்கு. ரத்தம் மற்றும் ரத்த புற்று நோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: நேரம் காலை 8:18. தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரி மாவட்டம் நவலை பகுதியிலிருந்து கஜேந்திரன் கஜேந்திரன் மற்றும் பூர்ணிமா ஆகியோர் விரும்பி கேட்டிருக்காங்க இந்த பாடலை. பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலிருந்து.
6: எங்கும் புகழ் துவங்க

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: 8:24 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப்லியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் அம்மாப்பேட்டை பகுதியிலிருந்து ரேவதி, சாகர்சா ஆகியோர் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்று நிகழ்ச்சியில் வானமே இல்லை போட்டித் தேர்வு ஆசிரியர் மற்றும் பயிற்றுநர் வி கார்த்திக் அவர்கள் நேரலையில் நம்மோடு பங்கேற்கிறார். இன்று நண்பகல் 12:10 அறிவியல் மலர். நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னையின் புது புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். திங்கட்கிழமை வந்துட்டாலே மண்டே மோட்டிவேஷனுக்காக நீங்க காத்திருக்க மாதிரி நானும் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று புதுசாக படிச்சு சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு உண்டாகுது. எவ்வளவுதான் நம்ம படிச்சிருந்தாலும் அதில் வந்து அப்பப்போ அந்த கத்தியை தீட்டுற மாதிரி அது நம்ம கூர்மப்படுத்திட்டே இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதெல்லாம் பிள்ளைகளுக்கு செஸ் விளையாட சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா, அதில் மூமெண்ட்ஸ் அப்போ நம்முடைய மூளை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினாடி வினா போட்டிகளில் அடிக்கடி கலந்துக்கிறணும் அப்படிம்பாங்க. ஏன்னா வினாடி விளையாட கேள்வி தொடங்கின உடனேயே நம்முடைய மூளை செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த வினாடி விடா

என்பதும் அதே போல் சதுரங்க விளையாட்டு ஆகிய செஸ் என்பதும் நம்முடைய மூளைக்கு ஒரு உற்சாகத்தையும் புதுமையும் தர்றது தான். இப்போ நான் சிறுபள்ளையாக இருக்கும்போது இந்த கதை நேரம்னு வச்சுருப்பாங்க, எம்ஐ பீரியட், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ். அதில் சிலர் வந்து ஒப்புக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் அதை உயிரோட்டமாக நடத்தக்கூடிய டீச்சர்ஸ் பல பேர் உண்டுங்க. அது எனக்கு வந்து ஒரு ஆங்கிலவாதியார் சொல்லி கொடுத்த கதை, என்னால் மறக்கவே முடியல. அது என்ன அப்படின்னா, மன்னனும் சிலந்தியும் அப்படின்னு ஒரு கதை. அதாவது ஸ்காட்லாந்தை ஆண்ட மன்னன், அவர் குறுநில மன்னன் தான், அவன் இங்கிலாந்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது ஸ்காட்லாந்து. இப்போ கூட நம்ம சொல்கிறோம்ல, ரொம்ப துப்பறியும் இதில் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ் தான் ரொம்ப பிரமாதம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மன்னன் அவன் பேர் இருந்து ராபர்ட் ப்ரூஸ். அவன் நல்லா தான் ஆண்டுகிட்டு இருந்தான். அதுக்குள்ளே இங்கிலாந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தனக்கு கீழே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் எல்லாத்தையுமே தன்னோடு இணைச்சிக்கிறனுங்கிற எண்ணத்தோடு அந்த இங்கிலாந்து மன்னர் அந்த ஸ்காட்லாந்தை நோக்கி படையெடுத்தார். அது ஒரு சிறு தேசம்தான் ஸ்காட்லாந்து, ஆனாலும் அவங்க வீரத்தோடு போர் செஞ்சாங்க. எப்படி நீங்கள் இந்த 300 வாரியர்ஸ்னு ஒரு

0: ராபர்ட் ப்ரூஸ், அவன் நல்லா தான் ஆண்டுகிட்டு இருந்தான். அதுக்குள்ளே இங்கிலாந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தனக்கு கீழே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் எல்லாத்தையுமே தன்னோடு இணைச்சிக்கிறனுங்கிற எண்ணத்தோடு அந்த இங்கிலாந்து மன்னர் அந்த ஸ்காட்லாந்தை நோக்கி படையெடுத்தார். அது ஒரு சிறு தேசம்தான் ஸ்காட்லாந்து, ஆனாலும் அவங்க வீரத்தோடு போர் செஞ்சாங்க. எப்படி நீங்கள் இந்த 300 வாரியர்ஸ்னு ஒரு படம் வந்துருக்கீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம ஆள் கூட அது 300 பருத்தி வீரர்கள் இந்தியா மொழிபெயர்த்துக்கு இருந்தாங்க. அதாவது 300 வீரர்கள் தான் அதனுடைய பேர். எப்படி ஒரு சிறிய படையை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய படையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது அந்த கதையோடைய ஒரு உட்கரு. அதே போல் ராபர்ட் ப்ரூஸ் முதல் தடவை தோத்துறாப்புல, அடுத்து திரும்ப முயற்சி பண்ணுறப்ப 2வது தடவை தோத்துறாரு, 3, 4, 5, 6வது தடவை ஒவ்வொரு முறையும் படைகள் செதறி போகிறப்ப இவரும் ஓட வேண்டியிருக்குது. அப்படி 6வது முறை ஓடின போது ஒரு காட்டுப்பகுதியில் கடும் மழையில் மாட்டிக்கிறார். என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாடு போச்சு, செல்வம் போச்சு, படைகள் போச்சு, அவமானம். அப்போ உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு குகையில் போய் அவர் வந்து அப்படியே அயர்வோடு படுத்திருக்கார். அப்படி படுத்திருந்தபோது தன்னை அறியாமல் தூங்கி எந்திரிச்சவர் பார்க்குறாரு, அதில் ஒரு செலந்தி பூச்சி, ஸ்பைடர் சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு நூலை அப்படி கொண்டு வந்து இப்படி இணைக்க பார்க்குது இங்கேருந்து அந்த இந்த பக்கம். இது இணைக்கிற போது ஒவ்வொரு முறையும் அது வந்து அது இது அந்து விழுந்துருது. ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, ஒரு 6 முறை அந்த செலந்தி அந்த கூட்டை உருவாக்குற போது அது வந்து சரியாக நிற்காமல் அந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இதை அவர் இப்போ மல்லாகப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்புறம் 7வது முறை அந்த செலந்தி என்ன பண்ணுச்சு, அதை ஒரு வழியாக அது எல்லாத்தையும் இது பண்ணி அதை கட்டி முடிச்சுட்டு அப்படியே ஒன்றாக்கிடுது. இதை பார்த்த உடனே இந்த மன்னருக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. ஒரு சாதாரண செலந்தி முதல் தடவை 2வது தடவை 3வது தடவை பரவாயில்ல, 6 முறை அது அதால் அது முடியலைன்னு சொன்னபோது கூட யாரும் அதை ஊக்குவிக்கலை, அதை ஒன்றும் செய்யலை. ஆனால் அது உடனே அதை செஞ்சு முடிச்சிச்சே, நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்ட்டு மழை விடவும் விடிய காலம் புத்துணர்வோடு எழுந்திரிச்சு தன்னுடைய மேய்க்காப்பாளர்கள் மற்றவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு படைகளை வரவழைச்சி இருக்கிற ஆட்களை வச்சு கடுமையான யுத்தம் பண்ணி அந்த போரில் வெற்றி பெறவும் இங்கிலாந்து மன்னரே அசந்து போகிறார். அவருக்கு மீண்டும் அந்த நாடு கிடைக்கிறது அப்படின்னு நாம் அந்த கதையை படிக்கிறோம். இது நான் சிறுபிள்ளையில் கேட்ட கதை தான். இருந்தாலும் கூட இந்த உற்சாகத்தை தந்தது எது என்றால், ஒரு சின்ன ஒரு பறவை கூட இல்லை, ஒரு சாதாரண செலந்தி பூச்சி. தோல்வி என்பது கற்றுத்தருவது, வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது. வெற்றியை நோக்கி நாம் நடைபோடுவோம், வெற்றி நம்மை நோக்கி நடந்து வரும். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, IEEE, ECE, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: நேரம் காலை 8:35.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
6: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காடிகவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
5: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை

0: ஒரே இடத்தில் நம்ம ஊரில் அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

நேரம் காலை 8:38 நிமிடம். நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி பகுதியிலிருந்து மனோஜ் அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஜில்லா திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். முகத்தில் கருமா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில் கருமா சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: இப்பெல்லாம் நம்ம ஊரில் மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால் நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன். அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் மாமியாராகவும் ஆக போகிற ஒரு நேயர் தான். சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி, அவங்க வச்சது தான் சட்டம். பிள்ளையண்டான் எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப். மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துலலாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக எல்லோரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு. அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது. வாய் சுத்தமாக பேச முடியாமல் போயிட்டுது. சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும். பேசுகிறதெல்லாம் கையால் தான், அதாவது கை சைகையால். இப்படிப்பட்ட நிலமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்குறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இதை அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்றைக்கி இதை பார்த்ததும் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட, அது குறி தவறி கழுத்தில் பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஊன்னு கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது? அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. பேச்சு தான் வராத, அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது. கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி நாக்கை வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். முகத்தில் கருமா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
5: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: 8:53 நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பகுதியிலிருந்து அனிதா. அனிதா விரும்பி கேட்கக்கூடிய பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களே, நிறைவுக்கு வருகிறது. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:00.
2: தருமபுரி சங்கா ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கா ஸ்கேன்ஸ்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: வன்முறை நேர்வும் தீர்வும் என்ற ஒரு தொகுப்பு நூலை சில ஆண்டுகளுக்கு முன் நாம் வெளியிடும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த நூலினுடைய தொகுப்பாசிரியர் கவிஞர் சுடர், அவர் காவல்துறையில் பணியாற்றிய ஒரு கனிந்த இதயம். அந்த நூலில் வன்முறைக்கு எதிரான பல்துறை நிபுணர்களின் கருத்துக்களும் கவிஞர் சுடரின் வாழ்க்கையில் நிகழ்ந்த சில சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றில்தான் ஒரு சம்பவம் நெஞ்சை புளிய செய்கிறது. அப்போது கவிஞர் சுடருக்கு 4ஆம் வகுப்பு படிக்கிற நிலையில்தான் இருந்தார். மதுரையிலிருந்து திண்டுக்கலுக்கு செல்லும் ரயிலில் அமர்ந்திருந்தார். அவருக்கு எதிரே ஜன்னலோரத்தில் ஒரு தாய், தோற்றத்திலே வசதி படைத்தவர், தன் மடியில் தன் குழந்தைக்கு இனிப்பு ஊட்டி கொண்டிருந்தார். அருகில் அவர் கணவர், விரிந்து சிவந்த கண்கள், வெட்டறிவாள் மீசை தோற்றம் பயமுறுத்துவது போல இருந்தது. இவர்களுக்கு எதிரே ஒரு

0: ஏழைக் குழந்தை. அதன் தாயின் மடியில் எச்சில் ஒழுக ஏக்கத்தோடு அந்த குழந்தை தின்பண்டத்தை உண்பதை பார்த்து கொண்டே இருந்தது. இதை கவனித்த அந்த பணக்கார தாய் தன் கணவரிடம், ஏங்க இதை பாருங்க, இது பார்க்குற பார்வையே சரியில்லை, நம்ம செல்லத்துக்கு வயிறு வலிக்கப் போகுது என்று கிசுகிசுத்தார். உடனே வெட்டறிவாள் மீசை அந்த குழந்தையை முறைத்தது. பார்வையின் உக்கிரம் தாளாமல் அந்த ஏழை குழந்தை அழுதது. அவர் அந்த குழந்தையை அடிப்பது போல் தன் கையை ஓங்க, இன்னும் அந்த குழந்தை சத்தமாக வேறிட்டு அழுதது. இதை ஓரமாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த கவிஞர் சுடரின் நெஞ்சில் வலி. இதுதான் வன்முறைக்கு எதிரான வித்து அவர் இதயத்தில் விதைக்கப்பட்டதன் தோற்றுவாய். ஆசை, கோபம், பொறாமை இவையெல்லாம் நம்மை வன்முறைக்கு அழைத்துச் செல்லும் பாதைகள். அதோடு சாதி மத பிரிவினைகளும் வன்முறைக்கு மிகப்பெரிய களமாக அமைந்து விடுகின்றன. ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகள், அண்ணனும் தம்பியும். இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்களாகத்தான் பார்த்தார். ஆனால் அண்ணனுக்கு எப்போதும் தன்முனைப்பு. ஒரு முறை தம்பி அழுதவுடன் அழுகிற குழந்தைக்கு அன்னை இனிப்பை மிட்டாய் தந்துவிட்டார். அண்ணனுக்கு கோபம். முந்தி பிறந்தவன் நான், எனக்கு நீ மிட்டாய் தராமல் தம்பிக்கு தருகிறாய் என்று தூக்கி எறிகிறான். இந்த குணம் வளர்ந்து வாலிபப் பருவம் வரும் வரையும் நீடித்தது. அவன் பணியாற்றுகிற நிறுவனத்தில் பட்டம் பெற்று அவன் பதவியில் அமர்ந்த பிறகு அவனுக்கு பின்னால் வந்த ஒரு இளைஞனுக்கு பதவி உயர்வு கொடுத்தார்கள். உடனே அந்த அண்ணன் கோபப்பட்டான். என்னை விட சின்னவனுக்கு எப்படி பதவி உயர்வு என்று வேலையை தூக்கி எறிந்துவிட்டு வந்தான். இந்த குணம் சின்ன வயதில் மிட்டாய்க்கு சண்டை போட்டவன் வயதில் பதவி உயர்வுக்கும் சண்டை போடுகிறான். வாலிப வயதில் பெரிய வயதில் பதவி உயர்வுக்கும் சண்டை போடுகிறான். நம் மனம் வளர்ந்திருக்கிறதா, பக்குவப்பட்டிருக்கிறதா? அதனால்தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொல்வார், குறி தவறாமல் செல்லும் ஏவுகணைகளை மனிதன் கண்டுபிடித்து விட்டான், நெறி தவறாமல் செல்லும் மனிதர்களை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று குறிப்பிடுவார். வன்முறையற்ற வாழ்க்கை தேவை.
1: தர்மபுரி சங்கர் ஸ்டான்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

பாதை நீளமாக இருந்தாலும் பயணம் நின்றுவிடக்கூடாது. வெற்றி தாமதமாகலாம், ஆனால் முயற்சி ஒருபோதும் வீணாகாது. இன்று நம்மால் முடியாதது நாளை நம்முடைய சாதனையாகலாம். ஆனால் கனவு காணுங்கள், நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். உங்கள் நேரம் வரும் வரை உங்கள் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதீர்கள். இது உங்கள் நாள், உங்கள் முயற்சிக்கான நாள். உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: AP மெடிக்கல்.

0: சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
1: ஒன்பது மணி ஏழு நிமிடம். வானலையில் வசந்தம், இன்னைக்கு வானலையில் வசந்தம், வானமே எல்லை. ஒரு தேர்வு ஒரு வேலைக்கான வாய்ப்பு மட்டும் கிடையாது, அது நம்முடைய கனவை நிஜமாக்கும் ஒரு பாதை. தோல்வி வந்தால் துவண்டு போகாமல், தாமதம் வந்தால் தயங்கி நிற்காமல், தொடர்ந்து முயற்சி செய்பவர்களுக்குத்தான் வெற்றி ஒரு நாள் கதவை திறக்கும். அந்த வெற்றிக்கான பயணத்தில் சரியான வழிகாட்டுதல் எவ்வளவு முக்கியம், போட்டித் தேர்வுக்கு எப்படி தயாராக வேண்டும், இதை எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்க இருக்கிறாரு போட்டித் தேர்வு ஆசிரியர் மற்றும் பயிற்றுனர் வி கார்த்திக் அவர்கள். அவர் மூலமா நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், இப்போ பொதுவாக போட்டித் தேர்வுக்கு வந்து தயாராக நினைக்கிறவங்க எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் முதல்ல புரிஞ்சிக்கணும், அதை சொல்லுங்கள் சார்.
2: வணக்கங்க மேடம். முதல்ல வந்து போட்டித் தேர்வுக்கு அப்படின்னும் போது, இன்றைக்கி வந்து நிறைய மாணவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, காலேஜ் எக்ஸாம்ஸ் மாதிரியே வந்து இது இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம காலேஜில் டாப்பராக இருக்கவங்க தான் வந்து போட்டித் தேர்வுலையும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரியானது கிடையாது. இன்றைக்கி போட்டித் தேர்வுக்கு தயாராகணும்னு நினைக்கிற மாணவர்கள் அவங்க கல்லூரியிலேயோ இல்லை பள்ளி காலங்கள்லேயோ ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி கல்லூரிகள்லேயோ இல்லை வந்து ஸ்கூல்ஸ்லேயோ டாப்பராக இருந்தவங்க அவங்க டாக்டரோ இல்லை என்ஜினியரோ ஐடி கம்பெனின்னு போயிடுறாங்க. ஆனால் பெரும்பான்மையான அரசு அதிகாரிகள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க தான் அதிகபட்சமான அரசு அதிகாரிகளாக இருக்காங்க. அதை நம்ம கண்கூடாகவே பார்க்க முடியுங்க. ஸோ போட்டித் தேர்வுக்கு தயாராகணும்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து அந்த லட்சியம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கணும், சரியான வழிகாட்டுதல் இருக்கணும். ஸோ அது இருந்தாலே கண்டிப்பாக நம்ம இந்த போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற முடியும். ஸோ அது பற்றியான நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாங்க.
1: சரிங்க சார். இப்போ வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க ஒரு நாள், அதாவது இன்னைக்கான தினத்தை எந்த மாதிரி வந்து திட்டமிடணுங்க சார்?
2: அதாவது போட்டித் தேர்வு அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து மாநில அரசாங்கத்திலேருந்து நிறைய பணியிடங்கள் இருக்குது, மத்திய அரசாங்கத்தில் நிறைய பணியிடங்கள் இருக்குது. நம்ம மொதல் எந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தில் வெளியிடப்படுற எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி பல போட்டித் தேர்வுகளுக்கு ஒரே மாதிரியான சிலபஸ் தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்சிஆர்டின்னு சொல்லக்கூடிய இந்த மத்திய அரசாங்க பள்ளிகளில் அந்த பள்ளி பாடப்புத்தகங்களை பேஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு லெவலில் வந்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா சமச்சீர் கல்வி. ஸோ நம்ம மொதல் எந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிறோம் அப்படிங்கிறத மொதல் டிசைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த போட்டித் தேர்வு எந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படிங்கிற புரிதல் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இன்றைக்கி வந்து மாணவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஆகணும், நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அது எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு தெரியல. ஸோ அதை மொதல் தெரிஞ்சுக்கணும். மொதல் நம்ம எந்த போட்டித் தேர்வுக்கு, இப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ஜினியரிங் புக்ஸை படிக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. இப்போ ஜேஇஇ மாதிரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீட் சம்மந்தம் புக்ஸ் தேவை கிடையாது. அந்த மாதிரி தான் அரசு தேர்வுகளுக்கும் நம்ம எந்த தேர்வை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதற்கான சிலபஸையும் அதற்கான போட்டித் தேர்வுகளுக்கு முன்னாடியே நடந்த கொஸ்டின் பேப்பர் அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும்.
1: சரிங்க சார். நேயர்களும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் உங்களோட கேள்விகளை கேட்டு சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு 94-86-86-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25 இந்த எண்களை அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வானலையில் வசந்தம், வானமே எல்லை இந்த தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நேர இணைந்திருக்கிறார் போட்டித் தேர்வு ஆசிரியர் மற்றும் பயிற்றுனர் வி கார்த்திக் அவர்கள். இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசலாம்.
2: கண்டிப்பா.
1: வணக்கம். வணக்கம்.
3: நவீன்
1: சொல்லுங்க. நவீன்
3: வணக்கம்.
2: வணக்கங்க.
3: நானுமே போட்டித் தேர்வு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து குரூப் 1 குரூப் 2 ரெண்டு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க இல்லைங்களா?
2: ஆமா.
3: குரூப் 2 போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ போட்டிங்கிறதே ஒரு இஷ்யூ ஆகுது சில சமயத்தில். இப்போ எல்லாருக்குமே நிறைய கவுன்சிலிங் வரைக்கும் போயிருப்போம், ஆனால் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடக்கும் இல்லைங்களா? இதில் நிறைய வந்து நிறைய இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த சொட்டோடான்னு சொல்றாங்கல்ல, அதாவது வந்து ஒரு ஃபுல்லா ஒரு வார்த்தை லைனா கொடுத்துட்டு அந்த கூட்டுற வந்து சரியா தப்பான்னு சொல்லுங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல இப்ப நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.

0: வந்து எப்படின்னா நம்ம படிச்சதுக்கு தகுந்த மாதிரியே முழுசாவும் இப்ப வரவில்லை. அதாவது கொஞ்சம் படிச்சு அவங்க எடுக்கிறது குரூப் ஒன்னா இருக்கு, குரூப் ஒரு பேட்டர்னே குரூப் ஒன்னால கொண்டு வந்துட்டாங்க இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம். அப்படிங்கிறப்போ இதுலதான் வந்து என்ன மாதிரி ஃபோக்கஸ் படிக்கிறதுல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணலாம், அது மாதிரி ஒரு ஒரு இதுவா அப்புறம் மெயின்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்ப போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல எந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம், படிக்கிற மாதிரி இருந்தா அதுல வந்து பாலிட்டினா பாலிட்டிலேயே இப்போ இன்டெப்தா போயிடலாம கூட இப்ப எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சில க்வெஸ்சன்ஸ் நமக்கு ஆன்சர் எப்படி பண்றதுன்னே தெரியாது, அந்த மாதிரி எல்லாமே இப்ப நிறைய வருது. இப்ப இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்துல எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதை பத்தி ஒரு டீப்பான ஒரு விளக்கம் கொடுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான போட்டித் தேர்வாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான க்வெஸ்சன். மொதல் வந்து இந்த கேள்விகள் ஏன் இன்னைக்கு கடினமாயிருச்சு அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டித் தேர்வுகள் வந்து தேர்வாணையம் கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்வெஸ்சன் இருக்கும், அதுக்கு கீழே ஏ பி சிடின்னு 4 ஆப்ஷன் இருக்கும், நம்ம எதையாவது ஒன்று சூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி எடுத்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான கேள்விகள் எல்லாமே ஒன்று கூற்று காரணம் இல்லை வந்து பொறுத்துக இல்லைனா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அந்த மாதிரி ஏன் டிஃபிகல்ட்டியாக மாறிடுச்சு அப்படிங்கிறத முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 15 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க சோஷியல் மீடியாவோ இல்லை இன்டர்நெட் இந்த மாதிரியான வசதிகள் கிடையாது. அன்றைக்கி நம்ம தேடி தேடி போய் படித்தாங்க, அப்ளிகேஷன் போடுறதுமே போஸ்ட் ஆஃபீஸில், அதில் வந்து நம்ம ஒரு இன்டர்நெட் சென்டர் ப்ரௌசிங் சென்டர் போய் தேடி போடணும் அப்படிங்கிற நிலைமை இருந்ததுனால அன்றைக்கி போட்டித் தேர்வுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிகளும் அவ்வளோ கடினமாக இல்லை, கேள்வித்தாள்களும் எளிமையாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட கையிலுமே மொபைல் ஃபோன் இருக்குது. நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு சிலபஸாக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி எல்லாம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு தளங்கள் மூலயமாவே ஒரு போட்டித் தேர்வுக்கு என்னென்ன நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அப்போது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஒரு 100 போஸ்டிங் விடுறாங்க அப்படின்னா எளிமையாக கேட்டாங்கன்னா எல்லாருமே அதை அட்டன் பண்ணிடுவாங்கல்ல. அப்போ நான் யாரை வந்து சூஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அதனால் வருஷம் வருஷம் வந்து போட்டித் தேர்வுகள் கடினமாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக சோர்சஸ் எல்லாமே நமக்கு உட்காந்த இடத்துலையே கிடைக்குது. முதல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது முதல் பதில். அடுத்து நீங்கள் வந்து இப்போ இருக்கிறதுக்கு எப்படி கரண்ட் அஃபேர்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாருமே எளிமையான கேள்வி கேட்டால் யார் வேணால் ஆன்சர் பண்ணிடுவாங்க. அப்புறம் எப்படி நம்ம ஒரு கவர்மெண்ட்டை சர்வெண்ட் ஒரு பியூரோக்ராட்டை உருவாக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் படிக்கும்பொழுது ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு சரிங்களா. மொதல் ஒரு சாதாரண மக்கள் நியூஸை படிக்கிறதுக்கும் போட்டித் தேர்வுகள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு விஷயத்தில் இப்போ தர்மபுரி மாவட்டத்தில் இந்த இடத்துல வந்து சிப்காட் அமையப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக படிக்கிறாங்க, ஓகே ஒரு சிப்காட் வருது அப்படின்னு படிப்போம். ஆனால் போட்டித் தேர்வாளர்கள் அங்கே எந்த மாதிரியான தொழில் தொடங்குறாங்க, இது யாருக்கு பயனளிக்கும், இதன் மூலிமா என்ன திட்டம் விஷனரி என்ன தொலைநோக்கு பார்வை என்ன அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் படிச்சிங்கன்னா தான் கேள்வித்தாள்களில் அந்த மாதிரி கேள்விகள் இடம்பெறும் போது நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். கடின போட்டித் தேர்வுகள் இன்னும் 4 ஆக கடினமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்படி அதை அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற சில நுணுக்கங்களை கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுத்த ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு. ஸோ மெயின்ஸ் அப்படின்னும் போது இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 4 வருடங்களில் ஒரு 30க்கும் மேற்பட்ட டெப்டி கலெக்டர்ஸ் டிஎஸ்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லி பல அதிகாரிகளை வந்து உருவாக்கியிருக்கேன். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின்ஸில் முன்ன அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட படிக்க வர்றதுக்கு முன்னாடி பல இடங்களில் தடுமாறிட்டு இருந்தாங்க. நம்ம கிட்ட வந்து படிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய வீடியோஸுமே நீங்கள் வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அவங்களே தெளிவாக சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரியாமல் இருந்துச்சு. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது, ஆனால் அதுலேயுமே சில டாக்டிக்ஸ் சில விஷயங்கள் நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது கண்டிப்பாக மெயின்ஸை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ மெயின்ஸ் எழுதுறதுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும், நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்டபிளாக இருக்கணுன்றதை தாண்டி கண்டென்ட் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஸோ மெயின்ஸ் இன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டேட் ரேங்க் இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து மாநில அளவில் 4வது இடம் பெற்ற சுபத்ராலேருந்து மாநில அளவில் வந்து 10வது இடம் பெற்ற சித்தார்த் முதற்கொண்டு நிறைய டெப்டி கலெக்டர்ஸோடைய அவங்கள நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணும்போது பார்க்குற விஷயம் என்னென்னா அவங்கக்கிட்ட கண்டென்ட் இருக்கும், ஆனால் அது எப்படி டெலிவர் பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் இப்போ எங்களை மாதிரியான ஆசிரியர்களை வந்து அவங்க நாடி அவங்களுடைய ஸ்கோரை பூஸ்டப் பண்ணி மாநில அளவில் இடம் பெற்று டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி போன்ற பதவிகளில் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்க கத்துக்கிறது ரொம்ப முக்கியம்.
2: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து இதை பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் விளம்பரத்தை தொடர்ந்து. அனில் கொல்கட்டை மாவு வழங்கும் வானலையில் வசந்த.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொழுக்கட்டை மாவு.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
10: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிலியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
13: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
14: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
15: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
16: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
9: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
13: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
14: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
15: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: 9:27 நம்ம கேட்டுட்ருக்கோம் வானலையில் வசந்தம். இன்றைக்கி வானலையில் வசந்தம் வானமே இல்லை இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கிட்டுருக்காரு போட்டித் தேர்வு ஆசிரியர் மற்றும் பயிற்றுனர் வி கார்த்திக் அவர்கள். தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். நேர்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0343-42-24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும் மற்ற நேர்கள் 0343-42-24-40-31 மற்றொரு எண் 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சார், இப்போ நம்ம புதுசாக போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு உள்ள வரவங்களாகட்டும் இல்லை ஆல்ரெடி எழுதிட்டுருக்கவங்களாகட்டும் எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சது இந்த குரூப் 1, குரூப் 2, டெட்டு இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் தேர்வுகள் பற்றி மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆக்சுவலாக என்னென்ன போட்டித் தேர்வுகள் இருக்குது அப்படின்றத சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பயனாக இருக்கும்.
1: ரொம்ப முக்கியமான கேள்வி மேடம். ஸோ நன்றி இந்த கேள்விக்காக. முதல்ல வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி அப்படிங்கிற தேர்வுகளை மட்டும்தான் தேர்வு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நமக்கு போஸ்டிங் வேணும், அப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்வுகள் எழுதினா தான் நம்ம இங்கவே இருக்க முடியும்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு விஷயம் நான் வந்து இப்போ தெளிவாக சொல்கிறேன், பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லை மாணவர்களாக இருக்கட்டும் தெளிவாக ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. போட்டித் தேர்வுகளில் வந்து அதிகமான பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது மத்திய அரசு பணிகள் தான். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் எடுத்திங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போ லாஸ்ட் ஒரு 5 வருஷம் எடுத்திங்கன்னா அந்த போஸ்டிங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டே தான் இருக்குது. ஆனால் மத்திய அரசாங்கத்தில் 10,000 வேக்கண்ட்டு, 20,000, 48,000 வேக்கண்ட் அந்த மாதிரி வந்து பல்க் போஸ்டிங்ஸ் தான் வந்து விடுறாங்க. ஆனால் நம்மளுடைய மாணவர்கள் ஏன் அதுக்கு தயாராகிறது இல்லை அப்படின்னா நம்ம மாநிலத்தில் போடுறதில்ல நினைக்கிறாங்க, அது தவறு. நீங்கள் எஸ்எஸ்சி இல்லை வந்து ஆர்ஆர்பி நிறைய போட்டித் தேர்வுகளில் படித்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங்கில் இருக்காங்க. என்னுடைய மாணவர்களும் கூட சமீபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயானான்னு சொல்லி அவங்க இந்த குரூப் 4க்கெலாம் ட்ரை பண்ணி ஒரு 5 வருஷம் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்காதனால ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ்ல வந்து இன்னைக்கு வேலூரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க மியூசியமில். ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் வெரி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்குது மத்திய அரசாங்கத்தில். எஸ்எஸ்சி, சிஜிஎல் ஆயிரக்கணக்கில் போஸ்டிங் விடுறாங்க. ஆனால் நம்ம மக்கள் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே ட்ரை பண்ணாமல் மத்திய அரசு பணிகளுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை விட எளிமையான தேர்வுகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி இந்த ராணுவத்துக்கு தயாராகிற மாணவர்களுக்கு கூட 10th குவாலிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சம்பளம் அப்படின்றது வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2க்கு ஈக்குவலாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஸ்எஸ்சி ஜிடி மாதிரியோ, எஸ்எஸ்சி எம்டிஎஸ், எஸ்எஸ்சி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்னு மல்டிபிள் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போட்டித் தேர்வு மாணவர்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கும் நீங்கள் படிக்கணும்.
0: சரிங்க சார், அடுத்தது நம்ம கூட நேயர்கள் இருக்காங்க, அவங்களோட கேள்விகளை கேட்டுடலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கற்பாடியில இருந்து பேசுறேன்மா.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: ஐயா, இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்தா மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அது ஒண்ணும். பொதுவா போட்டித் தேர்வுல நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடலா அல்லது ப்ளூ பிரிண்டா எப்படி புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கலாம், இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
1: நன்றிங்க மேடம். ஸோ அந்த இப்போ நீங்கள் கேட்டிருந்தது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுக்கு தயாராகணும்னு நினைக்கிறவங்க பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை போட்டித் தேர்வர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சமூக வலைதளங்களில் வந்து கிடைக்கக்கூடியது தான் வந்து மெட்டீரியலு, அதை படித்தா போதும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் எனக்கு லிங்க்னு டைப் பண்ணுங்கள், நான் ஒரு மெட்டீரியல் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ஒன்று மட்டும் படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே அந்த மெட்டீரியல் தான் பயன்படுத்திகிட்ருப்பாங்க. அப்படி ஒரு மெட்டீரியல் கிடையவே கிடையாது. மாணவர்களும் பெற்றோர்களும் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற இப்போ நான் ஆயிரக்கணக்கான குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், குரூப் 2 ஆஃபீஸரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், பல நபர்களை உருவாக்கியிருக்கேன், பல ஐஏஎஸ் ஐபிஎஸோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டேயுமே நான் பார்க்குற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படையான விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது. நான் சொல்கிற விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா அது டிஎன்பிஎஸ்சியோ, பேங்கிங்கோ, இல்லை ஆர்மி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி என்ன எக்ஸாம்னாலும் அந்த போட்டித் தேர்வினுடைய சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும். இப்போ மாநில அளவில் போட்டித் தேர்வுகள் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு சமச்சீர் புக்ஸ் வந்து உங்கள் கிட்டே இருக்கணும். யூபிஎஸ்சி இல்லை பேங்கிங் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னா என்சிஆர்டி புக்ஸ் வந்து நீங்கள் அடிப்படையாக அனைத்து புக்குகளையும் 6th to 12th 6th வகுப்புலேருந்து 12th வகுப்பு வரைக்கும் இருக்க புத்தகங்களை வாங்கி வச்சுக்கணும். 3rd

விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது முந்தைய வருடம் நடந்த அந்த கேள்வித்தாள்களை நீங்கள் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்கள் யாருமே இதுக்கு போய் செலவு பண்ணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மொதல் இந்த மாதிரியான கேள்வி தாள்களை நீங்கள் பிரிண்ட்டை போட்டு வச்சுக்கலாம், அஃபீஷியல் கொஷின் பேப்பர். நாலாவது விஷயம் அப்படிங்கிறது செய்தித்தாள், நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ மாதிரியோ அல்லது அஃபீஷியலான ஒரு வலைதளங்களை, சமூக வலைதளங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது நிறைய தகவல்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு. இது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஒரு நேர்முக தேர்வுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை வந்து எல்லாருமே வந்து இன்டர்வியூ அப்படின்னா என்ன நினச்சிட்டு போனால், நம்ம வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம வந்து நல்லா ஃபேராக இருக்கோமா, ஹைட்டாக இருக்கோமா, அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர் யார், அவர் எந்த அளவுக்கு நம்ம சமூகத்தை புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நாலேஜ் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் செய்தித்தாள்களை படிக்கும் பொழுதும் இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் கேட்கும் பொழுதும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொன்ன நாலு விஷயம், ஒன்று அந்த போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டம், ரெண்டாவது அந்த போட்டித் தேர்வு

0: என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ மாதிரியோ அல்லது அஃபீஷியலான ஒரு வலைதளங்களை, சமூக வலைதளங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது நிறைய தகவல்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு. இது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஒரு நேர்முக தேர்வுக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களை வந்து எல்லாருமே வந்து இன்டர்வியூ அப்படின்னா என்ன நினச்சிட்டு போனால், நம்ம வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோமா, நம்ம வந்து நல்லா ஃபேராக இருக்கோமா, ஹைட்டாக இருக்கோமா, அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர் யார், அவர் எந்த அளவுக்கு நம்ம சமூகத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நாலேஜ் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் செய்தித்தாள்களை படிக்கும் பொழுதும் இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் கேட்கும் பொழுதும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொன்ன நாலு விஷயம், ஒன்று அந்த போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டம், ரெண்டாவது அந்த போட்டித் தேர்வுக்கான பாட புத்தகங்கள், மூணாவது அந்த கேள்வி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ், நாலாவது செய்தித்தாள். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனால இதுதான் அஃபீஷியல் சோர்ஸ். நீங்கள் பல டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, யாரை வேணால் கேளுங்க, யாரும் நான் இந்த ஒரு மெட்டீரியலை படித்தேன் அதனால் டெப்டி கலெக்டர் ஆனால் யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் கேட்டது நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கேள்வி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு விஷயமா இருக்குது. ஒன்று நம்ம எக்ஸாமில் போய் எப்படி டைம் மேனேஜ் பண்ணணுன்றது, இன்னொன்று நம்ம தினமும் படிக்கக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை அப்படின்னு சொல்கிறேன். இது ரெண்டுத்துக்குமே நான் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய நேரத்தை எப்படி செலவழிக்கணும் அப்படிங்கிறது, அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு புதுசாக படிக்கிறீங்க, இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு நாலஞ்சு வருஷம் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3-5 மணி நேரம் போதுமானது. இல்லை நான் இப்போ தான் என்டர் ஆகிறேன், புதுசாக நான் படிக்கிறேன் சார் அப்படின்னா, குறைந்தது 6-8 மணி நேரம் படிக்கணும். இந்த 6-8 மணி நேரமும் 3-5 மணி நேரமும் வந்து நான் சொன்னது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், ஒரு மொபைல் காலோ மெசேஜோ எதுவுமே இல்லாமல், தனிப்பட்ட எதுலேயுமே கவனம் சிதறாமல் நீங்கள் முழுமையாக படித்து ஆழ்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 6-8 மாதம் நீங்கள் இந்த சிலபஸை கவர் பண்ண போதுமானது. ரெண்டாவது எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் மூலமா மட்டும்தான் வரும். நிறைய நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அந்த ப்ரீவியஸ் ஒரு க்வெஸ்சன் பேப்பரும், அதை இல்லை இன்னொரு அதை பேஸ் பண்ணி போட்டித் தேர்வுகளுக்கு வந்து இந்த மார்க் டெஸ்ட் சீரியஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்லேயும் இலவசமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு மார்க் டெஸ்ட் சீரியஸை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய டைம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். மிக்க நன்றி மேடம்.
1: சரிங்க சார், அடுத்ததா ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் தர்மபுரி உழவர் சந்தை பேசுறேன். உங்களுக்கும் காலை வணக்கம்.
1: சரிங்க ஐயா, உங்க கேள்வியை கேளுங்க.
2: அவங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை இருப்பாங்க, அது ரிலாக்ஸா எப்படி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாம்ன்ற அதுக்கு சொல்றது நல்லா இருக்கும்.
0: ஓகே. ஸோ எக்ஸாம் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதட்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வருது அப்படிங்கிறத நம்ம முதல் பார்க்கணும். இப்போ பதட்டமான சூழ்நிலை எப்போ வரும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பயிற்சியே இல்லாதப்போ. இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே போய் உட்காந்து எடுத்தோடனே க்வெஸ்சன் பேப்பர் எழுது அட்டன் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக பதட்டமான சூழ்நிலை வருங்க. அந்த மாதிரியான நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு பயிற்சி ரொம்ப முக்கியம். ஒரு போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வந்து, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகள் வருது. மாணவர்கள் வந்து நான் ஆனால் டெப்டி கலெக்டர் மட்டும்தான் ஆவேன் அப்படின்னு இல்லாமல், டெப்டி கலெக்டர் அப்படிங்கிறது உங்களுடைய லட்சியமாக இருந்தாலும், மற்ற போட்டித் தேர்வுகளை நம்ம அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்டுரும். ஸோ பழக்கப்பட்ட விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யும்பொழுது அந்த பதட்டம் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக குறையும். எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய மாணவர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பெயர் வந்து ஆனந்த்குமார். இன்றைக்கி வந்து முனிசிபல் கமிஷனராக இருக்காருங்க. அவர் வந்து அரியலூர் மாவட்டத்தை வந்து சார்ந்தவருங்க. அரியலூர் மாவட்டம் நீங்கள் தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டில், அதாவது அந்த வாழ்க்கை தரம், கல்வி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர முன்னேறிய மாவட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மனிதவள மேம்பாடுன்னு சொல்லுவோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அந்த வகையில் தமிழ்நாட்டிலேயே கடைசி மாவட்டமாக இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்திலேருந்து நம்மளுடைய மாணவர் வந்து பார்த்திங்கன்னா 2023 Group 4 கிளியர் பண்ணுறாரு. 2024 Group 2 கிளியர் பண்ணுறாங்க, அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. 2025 முனிசிபல் கமிஷனர் ஆகிறாங்க. 2026 இந்த வருஷம் மாநில அளவில் இடம்பெற்று அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் கிடைக்கிது. ஆனால் அவருக்கு நான் எடுத்தால் டெப்டி கலெக்டர் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அவர் வந்து அந்த முனிசிபல் கமிஷனரே போதும், எனக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போது அவருடைய தன்னம்பிக்கையினுடைய நிலைமையை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவர்னால் என்ன நடக்குதுன்னா, ஒன்று அவருடைய லட்சியத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார், இன்னொன்று அவர் வேணான்னு சொன்ன அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்கு அவருக்கு பின்னாடி, ஒருவேளை இவர் எடுத்திருந்தார்னா அந்த போஸ்டிங் வந்து கண்டிப்பாக இவருக்கு கிடைச்சிருக்கும், பின்னாடி இருக்கவருக்கு கிடைச்சிருக்காது. ஒருத்தருக்கு வாழ்க்கையவே கொடுத்துருக்கிறார், சரிங்களா? அப்போது ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டத்திலிருந்து வந்த ஒரு மாணவனுடைய சாதனையை நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி நீங்களும் இந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பதட்டமடையாமல் இருப்பீங்க ஐயா. நன்றி.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து ஒரு விரும்பலத்தை தொடர்ந்து பேசலாம்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்த ரோடு, சேலம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
9: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
10: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
9: செம்ம டேஸ்ட்,
10: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு வானலையில் வசந்தம் வானமே இல்லை இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு போட்டித் தேர்வு ஆசிரியர் மற்றும் பயிற்றுனர் வி கார்த்திக் அவர்கள். தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். நம்ம கூட நேயர்களும் இப்போ காத்துட்டு இருக்காங்க, அப்படி அவங்க கேள்வியும் கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், சுகந்தி அன்பழகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க
1: சார். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: பாத்தீங்கன்னா சார், குரூப் ஸ்டடிஸ் எப்படிங்க சார், அதை பத்தி சொல்லுங்க சார். அதுதான் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க சார். ஒரு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகுறங்க, ஒரு கோச்சிங் சென்டர் போயிட்டு சாரோட கைடன்ஸோட படிச்சாதான் பாஸ் பண்ண முடியுமா சார். முதல்ல படிச்சது இரண்டாவது படிச்சது மறந்துருதுங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய படிப்போம் போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணும் போது, முதல்ல படிச்சது பின்னாடி படிக்கும் போது அது நினப்பே வர்றது இல்லைங்க சார். எக்ஸாம்ல போனா சூஸ் பண்றதுக்கே, ஆன்சர் சூஸ் பண்றதுக்கே ரொம்ப குழப்பமா இருக்குது. இதுவா அதுவான்னு தேர்ந்தெடுக்கவே டைமிங் எடுத்துக்குது. அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: நன்றி மேடம். ஸோ ஓகே, நீங்க 3 கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, குரூப் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஒவ்வொருத்தருங்களும் ஒரு ஒரு மனநிலைமை இருக்குங்க. இந்த போட்டித் தேர்வுன்னு கிடையாது, நீங்கள் எந்த தேர்வாக இருந்தாலும் ஒருத்தங்க வந்து அதிகப்படியான மார்க் எடுக்கிறாங்க இல்லை அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன நீங்கள் யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டித் தேர்வில் ரோல் மாடல் அப்படின்னு நம்ம யாரையுமே எடுத்துக்க முடியாது. ஒரு டெப்டி கலெக்டரோ இல்லை ஒரு டிஎஸ்பி, நான் அவரை மாதிரி ஆகணுங்கிறது வேறு, அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வேறு. நான் அவர் மாதிரி ஒரு டெப்டி கலெக்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையானதை நான் முந்தைய கேள்விக்கே ஆன்சர் பண்ணியிருப்பேன். அந்த தேர்வுக்கு தேவையான சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் நியூஸ் பேப்பர், அப்புறம் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி படிக்கணுங்கிறது. இப்போது ஒருத்தங்க, இப்போ நீங்கள் ரோல் மாடலாக வச்சிருக்கக்கூடிய டெப்டி கலெக்டரோ இல்லை கலெக்டரோ இல்லை ஐபிஎஸ்ஸோ, அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் படித்தாங்க நமக்கு தெரியாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கலாம், இல்லை வந்து வீட்டில் இருந்தே படிச்சிருக்கலாம், இல்லை அவங்க ஒரு சிலருக்கு விடிகாத்தில் 4 மணிக்கே எந்திரிச்சு படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும், ஒரு சிலருக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்கிற பழக்கம் இருக்கும். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னொருத்தங்களை நம்ம காப்பி பண்ண நினைக்கும் பொழுது உங்களால் அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையோ உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகளை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அது வசதி மீன்ஸ் வந்து எந்த டைமிங்கில் நமக்கு படித்தா உங்களுக்கே தெரியும், நம்ம ஸ்கூலில் வந்து எந்த சப்ஜெக்டில் நல்லா மார்க் வாங்கணும், எப்போ நம்ம நல்லா படித்தோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் அது. ரெண்டாவது வந்து குரூப் ஸ்டடீஸ்ன்றது எல்லாருக்குமே செட் ஆகாது. ஒரு சிலருக்கு

0: தனியாக படிக்க பிடிக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதே மாதிரி குரூப் ஸ்டடீஸில் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க, ஒரு 10 பேராக படிக்கிறீங்கன்னா அவங்க 10 விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கு ஒரே நேரத்தில் எல்லாருக்குமே புதுசாக ஒரு 10 10 விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எது வருமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டர்ஷிப் வந்து நம்ம இந்த இன்ஸ்டியூட் தான் போகணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் எல்லாமே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் வந்து முத பக்கத்தில் வந்து எல்லாருடைய வெற்றியாளர்கள் படம் போட்டால் அவங்க தான் வந்து நம்ம அங்கே தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி மருத்துவமும் கல்வி மட்டும்தான் அதிகப்படியான பணம் செலவழிக்கக்கூடிய துறைகளாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம பையனை போய் சேர்க்கணும்னு கிடையாது. நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் வந்து அந்த மாணவர்கள் அந்த போட்டி நிலையத்தை அந்த மையத்தில் தான் படித்தாங்களா, அவங்க சொல்லியிருக்காங்களா நான் இங்கே தான் படித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும், ஏன்னா நம்ம வந்து பணம் கட்டி படிக்க வைக்கிறோம் அப்படின்னும் போது உண்மைகளை தெரிஞ்சு தான் நம்ம போய் சேர்த்தணும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் இவங்கள தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் மொதல் அவங்கக்கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மென்டர்ஷிப்பாக வாங்கிக்கலாம். மூணாவது க்வெஸ்சன் வந்து நீங்கள் இந்த மெமரி மறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஏன் மறக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்கள் பேரை நீங்கள் மறப்பீங்களா? கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க, சொல்லுவீங்க. ஏன்னா திரும்ப திரும்ப திரும்ப உங்கள் பேரை நீங்கள் யாரோ ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் யாருக்கிட்டேயோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த புதுசாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன், ஒரு புக்கை நீங்கள் இன்றைக்கி படிக்கிறேன் ஒரு 10 பேஜ் படிக்கிறேன் அப்படின்னா படிச்சுட்டு அவ்வளோதான், மறுபடியும் புதுசாக ஒரு 10 பேஜ் படிக்க போயிடக்கூடாது. அந்த 10 பேஜ் படித்ததை அன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம், இல்லை ஒரு 3 நாள் கழித்து, இல்லை ஒரு வாரம் கழித்து, இல்லை 1 மாதம் கழித்து. ஒவ்வொரு தடவையும் அதை ரிவைஸ் பண்ணும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக மறக்கவே மறக்காது. ஒரு டைம் மறக்கலாம், 2 டைம் படித்தா மறக்கலாம், 100 டைம் படித்தா, 150 டைம் படித்தீங்கன்னா ரிவிஷன் ரொம்ப ரொம்ப போட்டித் தேர்வுக்கு முக்கியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வெற்றி பெற்றவங்க வந்து நீங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருக்கணும், காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெர்சீவரன்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்கள் பொறுத்து நிதானமாக இந்த போட்டித் தேர்வை அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி என்னைக்காக இருந்தாலும் கிடைக்கும். நன்றி.
1: சார், இப்போது நீண்ட நாட்களாக படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ வந்து எக்ஸாமுக்கு ஒரு மாதம்தான் இருக்குது, அந்த டைமில் அவங்க எந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் படித்ததை என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன் மூலயமா நம்ம எக்ஸாமில் சரியாக அதை அப்ளை பண்ண முடியும் சார்?
0: ஓகேங்க மேடம். இப்போது நீண்ட நாளாக அவங்க படிச்சிட்ருக்குறாங்க, இந்த ஷார்ட் டைமில் புதுசாக ஒரு விஷயத்த அவங்க தொடவே கூடாது. இப்போ நான் ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதங்களாக இந்த இப்போ குரூப் 1 எக்ஸாம் அடுத்த மாதம் வருதுங்க. இப்போ இந்த குரூப் 1 எக்ஸாம் இன்னும் நம்ம 1 மாதம்தான் இருக்குது, நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு புது சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம படித்ததும் மறந்துடும். போட்டித் தேர்வில் ஒரு ரூல் இருக்குங்க, போட்டித் தேர்வு அப்படின்னும் போது நீங்கள் எந்த வகையான காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வைடாக படிக்கணும், ஒரு நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், ஒரு விஷயத்தில் டெப்த்தாக போகக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணுறீங்க, ஒரு கமிட்டி புதுசாக வந்துச்சு, அது என்ன கமிட்டி, அதனுடைய பயனாளர் யார் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தகவல்களை புது தகவல்களை படிக்கணுமே தவிர அந்த ஒரு விஷயத்திலே டெப்த்தாக போகக்கூடாது. அப்போ வைடாக படிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகும் போதே நிறைய மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க, அந்த மார்க் டெஸ்ட் அப்புறம் ஓனாக எடுத்த நோட்ஸ், அவங்க வந்து பல நாட்களாக படித்தாங்கன்னு சொன்னீங்க, அந்த நோட்ஸும் அந்த போட்டித் தேர்வுக்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே கம்பைல் பண்ணி லாஸ்ட் 1 மாதத்தில் புதுசாக எதையுமே தொடக்கூடாது. ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணாலே அவங்களால நிச்சயமாக போட்டித் தேர்வில் வெல்ல முடியும் மேடம்.
1: அதாவது கண்டிப்பாக ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இல்லைங்களா?
0: நிச்சயமாக மேடம்.
1: சரிங்க சார், அடுத்த ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். அவங்க இணைப்புலேருந்து விடுபட்டுட்டாங்க. சரிங்க சார், இப்போ வந்து ஒரு முறை எக்ஸாம் எழுதி, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி போயிடுவாங்க, ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்ன்றது அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும், அவங்களால தேர்வு எழுதி பாஸ் பண்ண முடிஞ்சிருக்காது, திரும்ப அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க ரொம்ப தயங்குவாங்க, நம்ம திரும்பவும் போகணும், நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை கேட்பாங்க திரும்பவும் எழுதுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களோட மனநிலை வந்து மோஸ்ட்லி சரி நம்ம இதை விட்டுட்டு நமக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலான்னு இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
0: ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் மேடம் நீங்கள் கேட்டது. இன்றைக்கி போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் பலரும் வந்து அந்த போஸ்டிங் அட்டன் பண்ணால் எனக்கு கிடச்சிடணும், இல்லைனா நான் வேறு ஏதாவது துறையை சூஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற நிலைமை வந்து மனநிலையை வந்து கண்டிப்பாக மாற்றணும். நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மொதல் நம்ம பண்ணக்கூடிய தப்புக்கும் தவறுக்கும் வித்தியாசம் இருக்குங்க மேடம். தப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சே பண்ணக்கூடியது தப்பு, தவறு அப்படிங்கிறது நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க இந்த க்வெஸ்சனை அட்டன் பண்ணிருக்கூட அப்படின்னு நினைக்கிறது முதல் தடவை பண்ணுறது தவறு. சரிங்களா. திருப்பி திருப்பி அந்த தவறையே செஞ்சிங்கன்னா அது தப்பு. இப்போ நம்ம மாணவர்கள் வந்து மொதல் தடவை ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அது தவறுதலாக நடக்குது, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம

0: மிஸ் பண்ணோன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம அந்த விஷயத்தில் நம்மளுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அட்டம்ப்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒரு தடவை நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதும் இல்லை, யாராவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய நான் போட்டித்தேர்வு மாணவர்களை நிறைய பேரை பார்த்துருக்கேன், யார் ஒருத்தங்களையும் எடுத்த உடனே மோட்டிவேட் எல்லாருமே பண்ண மாட்டாங்க. அதனால் யாரும் மோட்டிவேட் பண்ணுவாங்க, யாரும் டிமோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி மற்றவங்களை நீங்கள் சார்ந்து இருக்கவே கூடாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் அதுக்கு போட்டி தேர்வு படிக்கணும். உங்களுக்கான அரசாங்க வேலை வேணும்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதனால் நான் படிக்கிறேன், அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க அதனால் படிக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு ஆள் மனசில் எனக்கு இந்த அதிகாரம் அதிகாரி ஆகணும், இந்த போஸ்டிங் எனக்கு வேணும்னு நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கும்.
1: சரிங்க சார், நம்ம விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம் சார்.
2: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
3: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:51 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம், வானமே இல்லை, இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு போட்டித் தேர்வு ஆசிரியர் மற்றும் பயிற்றுனர் வி கார்த்திக் அவர்கள். நேர்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம், அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சார், இப்போ நம்ம போட்டித் தேர்வுகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நீங்கள் அதாவது யோசிச்சிருப்பீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு கேட்டுட்ருக்க நேயர்களுக்கும் போட்டித் தேர்வாளர்களுக்கும் நம்ம சொல்லணும், இதெல்லாம் பேசிக்காக அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள்.
0: நன்றிங்க மேடம். ஆக்சுவலி வந்து நான் 12 வருஷமாக நான் சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுக்கு பயிற்றுனராக இருந்தேன். அங்கே இன்ஸ்டியூட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். தற்போது வந்து ஊத்தங்கரை, என்னுடைய மாவட்டத்திலேயே வந்து ஊத்தங்கரையில் என்னுடைய இன்ஸ்டியூட் இப்போ வந்து நந்தகுமார் IRS அவர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து இன்னாக்ரேஷன் லாஸ்ட் மந்த் பண்ணியிருந்தோம். ஸோ என்னுடைய சொந்த மாவட்டத்தில் நான் வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான மாவட்டங்கள் கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஆனால் போட்டித் தேர்வுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஸோ அப்போது நான் இவங்கக்கிட்ட அப்சர்வ் பண்ண விஷயம், கடந்த ஒரு 6 மாதங்களில் இவங்கக்கிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, ஒன்று போட்டித் தேர்வில் நம்ம டெப்டி கலெக்டர் ஆகணும், DSP ஆகணும் அப்படின்னு நினச்சி

0: கிடைச்சா அதுக்கு நம்ம வந்து நம்ம மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டங்களுக்கு போய் செட்டில் ஆகி அங்கே இருந்தால் தான் ஆக முடியும்னு ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, எல்லாருமே இப்போ நான் பார்க்குறதுல எல்லாருமே 3 டிகிரி வச்சுருக்காங்க, எம்எஸ்சி, பிஎட், எம்ஃபில் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க அடிப்படையாக வந்து கேட்குற விஷயம் வந்து குரூப் 4க்கு நான் ஜாயின் பண்ணும் சார் அப்படிங்க. ஸோ அப்போ ஏன் நீங்கள் வந்து குரூப் 2வோ இல்லை ஒரு குரூப் 1 அதிகாரத்திற்கு, ஏன்னா குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு 10ஆம் வகுப்பு தரநிலைக்கான பணி. அந்த 10ஆம் வகுப்பு தகுதிக்கு என்ன வேலை இருக்கும் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அதிகாரமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் நம்ம டிகிரி எதுக்காக படிச்சிருக்கோம், அப்போ டிகிரி படித்ததுக்கான வேலை வாய்ப்புக்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இங்கே புரிதல் இல்லை. அடிப்படையாக என்னென்னா குரூப் 4னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், ஒரு எக்ஸாம் எழுதுனா உடனே அரசாங்க வேலையை நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுக்கான சம்பளம் எவ்வளோ இருக்கும், அதிகபட்சம் ஒரு 23,000 வரைக்கும் இருக்கும். ஆனால் இதுவே குரூப் 2 இல்லை குரூப் 1லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து உங்களுக்கு 40,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அதில் படிக்கிறதுக்கு என்ன இந்த விழிப்புணர்வு ரொம்ப குறைவாக இருக்குங்க நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன் விழிப்புணர்வு குறைவாக இருக்குது அப்படின்னா, இவங்க அதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம அவ்வளோ தூரம் போய் படிக்க முடியாது, நமக்கு வந்து இது தெரியாது, நம்மளால் இவ்வளோதான் முடியும்னு ஒரு லிமிட்டை வந்து இவங்களே செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. குரூப் 4 படிக்கிறவங்க அதே சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2க்குன்றது நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம், நான் நம்ம மாவட்டத்தில் பார்க்கறது எல்லாருமே வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பும் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கிறாங்க. டிகிரியும் வந்து நிறைய பேர் தமிழ் மீடியம் படிச்சிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் 20% ஒதுக்கீடு இருக்குங்க, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், தமிழ் வழியில் கற்றோருக்கான இடஒதுக்கீடுன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2020க்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, என்ன இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் கரஸ்டில் ஒரு டிகிரியை வந்து தமிழ் மீடியம் படித்து போஸ்டிங் வாங்கினாங்க. ஆனால் 2020 ஜட்ஜ்மெண்ட் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியமும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டிகிரி வந்து தமிழ் மீடியம் படித்தாலே அவங்க வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. நம்ம மாவட்டத்தில் அதிகமான போட்டித் தேர்வாளர்கள் வந்து தமிழ் மீடியம் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ எங்கிட்ட படிக்க வரவங்களுக்கு நானாக ஒவ்வொரு தடவையும் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு, இன்கேஸ் அவங்க வந்து இப்போ 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் படிச்சுட்டு டிகிரி வந்து அவங்களுக்கு இப்போ நிறைய காலேஜஸில் தமிழ் மீடியம் இருக்கிறது இல்லை, அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம வந்து டிகிரி இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டோம் அவ்வளோதான், இனிமேல் நம்மளால் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கோர முடியாதுன்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாதுங்க, நீங்கள் என்ஜினியரிங்கோ இல்லை டிகிரியோ ஏதோ ஒன்று நீங்கள் டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா கூட அனதர் டிகிரி நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் போட்டோ இல்லை ரெகுலர் போயோ தமிழ் மீடியம் ஒரு டிகிரி வாங்கினீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள். இந்த முன்னாடியெல்லாம் வந்து காஸ்ட் ரிசர்வேஷன், எஸ்சி, எம்பிசி, பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து காஸ்ட் ரிசர்வேஷனில் வந்து ஈஸியாக வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு, ஒரு 2 கொஷின் முன்ன பின்னா இருக்கும் அவ்வளோதானே தவிர, அதிகமான இடஒதுக்கீடு யாருக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் முடித்தவங்களுக்கு. இந்த பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா 100 வேலை வாய்ப்பில் 20 வேலை யாருக்குன்னா தமிழ் வழியில் கற்றவர்களுக்கு கிடைக்குது. முக்கியமாக விமன்ஸ்க்கும் இந்த ரிசர்வேஷன் வந்து அப்ளை ஆகுது. ஸோ நம்மளுடைய மாணவர்கள் நான் பார்க்குறது அவங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் டிகிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா இல்லை 12th வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் உடனடியாக கரஸில் ஒரு தமிழ் டிகிரியை போட்டுக்கலாம். இப்போ தமிழ் டிகிரினா பிஏ தமிழ் மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க, அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஜாகிரஃபியோ இல்லை ஹிஸ்ட்ரியோ இல்லை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜின்னு தமிழ் வழியில் நிறைய தொலைதூர கல்விகள் இருக்குது. யூஜிசிக்கு கீழே வரக்கூடிய நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகங்களில் நீங்கள் தாராளமாக ஒரு தமிழ் டிகிரியை வாங்கிக்கலாங்க.
1: சரிங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்றதும், இன்னொரு விஷயம் வந்து நம்ம இப்போ குரூப் 4 முடிச்சிட்டோம், நமக்கு வந்து அதில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே ஜாப் கிடைச்சிடும், நமக்கு அடுத்த மாதத்துலேருந்து சம்பளம் கைக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. இப்போ குரூப் 2 ஆகட்டும் குரூப் 1 ஆகட்டும், அது நம்ம மெயின்ஸ் முடிக்கணும், அதுக்கு இன்டர்வியூ இருக்குது அது முடிக்கணும், அதில் கிளியர் பண்ணலைன்னா திரும்ப நம்ம ஃபஸ்ட்டிருந்து ஆரம்பிக்கணும், எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சரி ஓகே நமக்கு வந்து மினிமமாக ஃபஸ்ட்டு குரூப் 4 பாஸ் பண்ணிவிடுவோம், நம்ம ஒரு வேலைக்கு போயிடுவோம், சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு எக்ஸாமுக்கு அப்படியே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு தாங்க சார் இருக்காங்க. ஆனால் அவங்களால அதில் சர்வை பண்ண முடியறதில்லை, யாரோ ஒருத்தர் அதில் வந்து பாஸ் பண்ணி குரூப் 2க்கு போயிடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. ஆனால் நிறைய பேர் குரூப் 4ல் இருந்துக்கிட்டே இன்றைக்கி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க சார்.
0: நிச்சயமாங்க மேடம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இந்த 12 வருஷத்தில் நிறைய ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியிருக்கேன். நான் என்னுடைய இன்ஸ்டிடியூஷன்லேயும் சரி என்னுடைய மொபைல் ஸ்டேட்டஸ்லேயும் கூட நான் குரூப் 1 இல்லை குரூப் 2 இந்த டிகிரி முடித்த ஸ்டாண்டர்டில் இருக்கவங்க கிளியர் பண்ணது மட்டும்தான் என்னோடய ஸ்டேட்டஸ்லேயோ என்னுடைய போஸ்டர்லேயோ பேனர்லேயோ வச்சுருக்கேன். குரூப் 4 நான் வச்சதில்லை. ஏன் அப்படின்னா இந்த குரூப் 4 படிக்கிறவங்களால குரூப் 4 உன்னால் கிளியர் பண்ண முடியுதுன்னா நிச்சயமாக குரூப் 2 குரூப் 1 கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா அதே ஸ்கூல் புக்கை தான் நம்ம அதுக்கும் படிக்கிறோம். இங்கே நிறைய பேர் என்ன

0: இருக்காங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் த்ரீ ஸ்டேஜ் எக்ஸாம். நீங்கள் சொன்ன மாதிரி குரூப் ஒன் குரூப் டூக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். இப்போ குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் குரூப் டூவில் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸ் மட்டும்தான். அது நம்மளால் ஏன் எழுத முடியாது நினைக்கிறாங்கன்னா பயிற்சியே பண்ணுறதில்ல. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நம்ம மாவட்டத்தில் எல்லாருமே என்னென்னா, நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன், ஒரு குரூப் ஃபோர் பாஸ் பண்ணிட்டாலே அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சாங் வச்சு ஸ்டேட்டஸ் வச்சு இதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நினச்சி போட்டுட்ருக்கிறாங்க. அது உண்மையாலுமே குரூப் ஃபோர் பாஸ் பண்ணுறதுன்றது நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அது வந்து சாதனை கிடையாது. லட்சியம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாங்கத்துறை வேலையில் ஒரு டெப்டி கலெக்டர் இல்லை வந்து ஒரு முனிசிபல் கமிஷனர் லோக்கல் ஃபண்ட் குறைந்தபட்சம் குரூப் டூவில் நீங்கள் வேலைக்கு போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாதனையாக நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ குரூப் ஃபோர் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, வேலைக்கு போனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தத்தளிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு மேலே மேற்கொண்டு ஒரு சிலர் தான் வந்து உயர் பதவிக்கு போகிறாங்க. அது உண்மை, நீங்கள் கேட்டது கரெக்டான எக்ஸாக்டான கொஸ்டின். அது ஏன் அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர் போகும்போது நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னா காலையில் 10 மணிக்கு போனால் சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடும், அப்படி கிடையாதுங்க மேடம். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 7:30-8 மணிக்கு வரைக்குமே உங்களுக்கு வேலை இருக்கும். அதுவும் இந்த கோர்ட்டோ இல்லை இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதிகப்படியான நேரம் உங்களை வந்து வீட்டுக்கே நீங்கள் போக முடியாது, ரொம்ப கஷ்டமான ஜாபாக இருக்கும். இதுவே நேரம் கிடைச்சா தானே நம்ம படிக்க முடியும், நேரமே கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இப்போ குரூப் டூவில் இருக்கவங்களோ இல்லை குரூப் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா ஆனந்த் குமார் அப்படின்னு, அந்த மாதிரி லட்சியம் மட்டுமே ஃபோக்கஸாக இருக்கவங்க என்ன வேலை எதுவாக இருந்தாலுமே நம்ம மூணு வேலையில் வந்து யாருமே சாப்பிட மறக்கறதில்ல. என்னைக்காக இருந்தால் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் கஷ்டம் துக்கம் சுகம் துக்கம் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றோம். அந்த மாதிரி உங்களுடைய லட்சியம் வந்து பெரிய அதிகாரம் தான் அப்படின்னா நீங்கள் அதை 1 மணி நேரம் கிடைச்சா கூட படிச்சிடணும், படிக்காமல் அன்றைக்கி நைட்டு தூங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் குரூப் ஒன்னோ இல்லை குரூப் டூவோ சர்வீஸ் வாங்க முடியும் மேடம்.
1: சரிங்க சார், இங்கே வந்து இந்த 1 மணி நேரம் அப்படின்றது இந்த பயிற்சி தேர்வாளர்களுக்கு வந்து கண்டிப்பாக பத்தாது. நிறைய பேர் நிறைய சந்தேகங்களோடு இருப்பாங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை அழைக்கலாமா?
0: கண்டிப்பாங்க.
1: உங்கள் தொலைபேசி எண்கள்?
0: என்னுடைய அலைபேசி எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9442871296. இந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நம்பர், நீங்கள் எனி டைம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார், அதாவது இவ்வளோ நேரம் எங்கள் கூட நேரலையில் இணைந்து நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக நிறைய சந்தேகங்களை தீர்த்து வச்சுருப்பீங்க. நிறைய பேர் இன்னும் சந்தேகங்கள் கேட்க இருப்பாங்க, அவங்களால இப்போ அழைக்க முடியல, கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு அழைத்து உங்ககிட்ட கேட்டுப்பாங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்கள் கூட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
0: ரொம்ப நன்றிங்க மேடம். நான் கடைசியாக இறுதியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து குடும்ப பெண்மணிகள் ஆகிட்டோம், நம்ம வந்து படிக்க முடியாது. இப்போ எக்ஸாம் போட்டித் தேர்வு அப்படின்னாலே புதுசாக காலேஜ் முடிச்சுட்டு படிக்கணும், இல்லை பசங்களாக இருந்தால் வெளியூர் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. போட்டித் தேர்வுக்குன்னு எல்லையே கிடையாது, வயதாக இருக்கட்டும் எது ஒன்றும் எல்லை கிடையாது. இதுதான் வந்து எக்ஸாம் எழுதணும், இந்த குவாலிஃபிகேஷன் தான் கிடையாது. உங்களுக்கு படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்து அதை கரெக்டான வழியில் நீங்கள் வந்து சரியான வழிகாட்டுதலில் படிச்சிங்கனாலே நிச்சயமாக எங்கிட்ட வந்து 21 வயசுலேயும் அரசு அதிகாரி ஆனவங்க இருக்காங்க குரூப் ஒன்ல, 39 வயசு கடைசி எண்டிலையும் அதிகாரி ஆனவங்க இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு எண்டு கிடையாது, கண்டிப்பாக படிக்கணும்னு நினச்சா படிங்க. அதே மாதிரி என்னுடைய மாணவர் தினேஷன் ஒரு மாணவர் இருக்கார், அவருக்கு ஆர்டிசம் குறைபாடு வந்து கற்றல் குறைபாடு மட்டும் இல்லாமல் ஆர்டிசம் குறைபாடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மனம் வளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அவர் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம நார்மலாக இருக்கவங்க மட்டும்தான் படிக்க முடியும், நமக்கு வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக மாற்றுத்திறனாளியாக இருக்கும், ஆர்டிசம் குறைபாடாக இருக்குது, இல்லை பார்வை குறை இருக்குது, ஆதரவற்ற விதவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இலக்குக்கு முன்னாடி இது எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிகர் கிடையாது. என்னுடைய மாணவர் வந்து தினேஷ் அப்படிங்கிறவர் ஆர்டிசம் குறைபாடு குரூப் 4 கிளியர் பண்ணி அதுக்கு அடுத்த வருஷமே குரூப் 2 கிளியர் பண்ணி இன்றைக்கி வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆதரவற்ற விதவிகள், நிறைய பார்வை திறனற்றவர்களாக நான் நிறைய பேரை வேலை வாங்கிச்சிருக்கேன். அவங்கக்கிட்ட நான் எதிர்பார்த்தது ஒன்று தான், அந்த படிக்கணுன்றது மட்டும்தான். அந்த படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு தடை கிடையாது. அது பெண்களாக இருக்கட்டும், அது விஷுவலி இம்பேர்ட், ஃபிசிக்கலி மாற்றுத்திறனில் யாராக இருந்தாலும் உங்களுடைய நோக்கம் இலக்கு பெருசா இருந்துச்சு அப்படின்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. டெஃபினட்டா உங்களுடைய முயற்சியை இன்னும் அதிகப்படுத்துங்க, விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயம் எப்படி நம்ம படிச்சா நம்ம கிளியர் பண்ணுவோன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதி சக்சஸ் வந்துடும். மீதி நீங்க வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூட் நீங்க எங்க போனாலும் ஒரு தடவை தான் தேவைப்படும். அதுவும் இது எப்படி படிக்கணும்னு அந்த மென்டார் சொல்றது தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க எங்க இருந்து வேணாலும் நீங்க தனியா படிச்சாலே வேலை கிடைக்கும். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு அந்த ஆல் இண்டியா ரேடியோக்கும் மேடமுக்கும் ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க சார். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும், அதை தான் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எங்கள் கூட இருந்ததுக்கு நன்றிங்க சார்.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு

0: அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: இன்னைக்கு வானலையில் வசந்தம் வானமே இல்லை இந்த தலைப்புல தான் நம்ம பேசணும். நம்ம கூட நேரலையில இணைந்து நிறைய தகவல்கள் வழங்கினார் போட்டித் தேர்வு ஆசிரியர் மற்றும் பயிற்றுனர் வி கார்த்திக் அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
5: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
6: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன், அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
5: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிற முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
7: முதலில் நான் சொல்லுவதை எழுது, பிறகு விளக்கங்கள் கேள் என்றார் ஆசிரியர். சொல்லுங்கள் ஐயா என்றான் மாணவன் பணிவுடன். ஆசிரியர் சொல்லத் தொடங்கினார். வாழ்க்கை என்றால் பல தடைகள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, உறவுகள் உண்டு, பிரிவுகள் உண்டு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால்தான் அது வாழ்க்கை. அதையும் அதனதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்வதுதான் முன்னேற வழி. எழுதிவிட்டாயா? ஆசிரியர் கேட்டார். எழுதிவிட்டேன் என்று தலையாட்டிய மாணவன் எழுதிய தாளை ஆசிரியரிடம் தந்தான். தாளை பார்த்த ஆசிரியர் திடுக்கிட்டு போனார். என்னப்பா இது, இப்படி எழுதியிருக்கிறாய்? கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி எதுவுமில்லை. சொற்களுக்கு இடையே இடவெளி, கேப் எதுவுமே இல்லை. இதை இப்படியே படித்தால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதைத்தானே ஐயா எழுதுவதற்கு முன்பேயே கேட்டேன். நாம் எழுதும் எழுத்துக்களில் கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி இவற்றையெல்லாம் எதற்காக இட வேண்டும்? இவை இல்லாமலேயே தகவல் விளங்கிவிடாதா? சொற்றொடர் அமையாதா? மாணவன் எதிர்கேள்வி கேட்டான். ஆசிரியர் பொறுமையாக விளக்கத் தொடங்கினார். தம்பி, உனது கேள்வி அருமையான கேள்வி, அடிப்படையான கேள்வியும் கூட. நமது வாழ்க்கையே சொற்றொடர் போலத்தான். அங்கங்கே கார்புள்ளி வரும், அரைப்புள்ளி வரும், முற்றுப்புள்ளியும் வரும். கேள்விக்குறிகள் இடையிடையே தோன்றும். வியப்புக்குறிகளும் ஆங்காங்கே தோன்றி நம்மை வியப்புக்களில் ஆழ்த்தும். சொற்களுக்கு இடையே வரும் இடவெளிகள் போல பிரிவுகளும் வரும். இக்கு இச்சு இப்பு இத்து என்பன போன்ற ஒற்றெழுத்துக்கள் வந்து உறவை பலப்படுத்துவது போல உறவுகளும் வரும். ஆசிரியர் சொற்றொடர் அமைப்பை விளக்குகிறாரா, இல்லை வாழ்க்கை தத்துவம் போதிக்கிறாரா? மாணவன் திகைத்தான். தம்பி, நான் சொல்லச் சொல்ல நீ எழுதினாய், அல்லது நீயே சிந்திக்க சிந்திக்க எழுதவும் செய்வாய். நாம் சிந்திப்பதையெல்லாம் இடவெளி இல்லாமல் எழுத்துக்களை தொடர்ந்து ஒன்றின் மேல் ஒன்று எழுதினால் அது புரியுமா? இடையிலே கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி வைக்காமல் எழுதினால் சொற்றொடர் அமைப்பே வேறு மாதிரி பொருளையும் தந்துவிடும் அல்லவா? ஆசிரியர் பேச்சு லேசாக விளங்குவது போல் இருந்தது அவனுக்கு. தம்பி, வாழ்க்கை என்றால் பல தடைகள் உண்டு. அவை கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி போல வேலைகளை செய்யலாம். வாழ்க்கையே கேள்விகளால் தேடுதலை நிகழ்த்துவது, அதுவே கேள்விக்குறி. தேடுதலில் பல விடைகளை ஆச்சரியமாக பெறலாம், அதுவே வியப்புக்குறி. உறவு ஒற்றெழுத்து, பிரிவு இடவெளி, எல்லா தடைகளையும்

0: துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு தொடர்வது வாழ்க்கை. சொற்றொடர் போல இது நிகழ்வது என்றால் வாழ்க்கையும் புரியும், வாக்கியமும் பொருள்படும். ஆசிரியர் தமிழை போதித்தாரா, வாழ்க்கையை போதித்தாரா? நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நேரம் காலை 10:08. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
6: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
5: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
0: நேர்களை, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள். நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
10: வசி, சிவம்பட்டையிலிருந்து சுதாமூர்த்தி பேசுறேன். வசீகரா படத்திலிருந்து மேரேஜி என்ற பெரும் பேச்சு அல்ல, அந்த பாட்டு கொடுங்க.

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன். மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: நேரம் காலை 10:17.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: கிருஷ்ணமூர்த்தி தம்மனம்பட்டி படம் கண்ணுப்பட போதையா பாடல் கண்ணோரமாய் கதை பேசு.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். முழங்கால் லெவல்

0: மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி,
6: 10:23 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை நேர்களை. நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
7: காலை வணக்கம் தர்மபுரி பம்பளைக்கு. காலை வணக்கம். ராமகல்லு மாவட்டம், ராசிபுரம் வட்டம், திமிநாய்க்கம்பட்டி அண்ணா நகர்லேருந்து ராணி முருகேசன் பேசுகிறேன். எங்களுக்கு பிடிச்ச பாடல் ரதன் படத்திலிருந்து காற்றே நீ வந்தாய். அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.

0: விற்பனை உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 10:31. இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிறைய நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
3: வணக்கம் சார், சாமனூர்லேருந்து குருபிரசாத் பேசுகிறேன். இன்றைய நீங்கள் கேட்ட வேலை எனக்காக ஐயா படத்திலிருந்து ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன் என்ற பாடல் வேணும் சார். நன்றி சார்.

0: சூரிய காந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது.

0: அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: 10:38 நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்காக நேயரின் குரல் பதிவு.
2: அன்பலைக்கு காலை வணக்கம். நான் மாரண்டலி அடுத்து உலகம்பட்டியிலிருந்து சிவா புனிதா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் குயிலா பாடும் பாட்டுல ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நேரம் காலை 10:46. இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நேர்களை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
2: வணக்கம், வெண்ணாமட்டிலிருந்து தர்ஷன் டைலர் பேசுறோம். படம் வந்து நாடோடி காதல், பாடல் வந்து ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால்

0: கேட்டா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
5: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
6: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
5: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: 10:54 நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
8: வணக்கம். ஊத்தனரிலிருந்து முகமது, படம் காலமெல்லாம் கதவாகும் பாடல், வெட்டிலவே நிலவே கோலமாகும்.

0: இரும்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேர்களே, இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவிப்பாளர் சுபாஷ். நன்றி நேர்களே. நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில என்ன உணவை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே வீட்டில் தோசை மாவு இல்லாத நேரத்திலையும் தோசை மாவு காலி ஆயிடுச்சு அப்படின்ற நேரத்திலையும் தோசை மாவுக்கு மாறுதலா உணவு முறையை தான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன தோசை மாவுக்கு மாறுதலா ஒரு உணவு அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுவும் குறிப்பாக 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சுவையான உணவை தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன தோசை மாவுக்கு பதிலாக ஒரு உணவு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அந்த உணவு தான் இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் பன் தோசை எப்படி செய்கிறதுன்றது தெரிஞ்சுக்க போகிறோம். பன் தோசை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 1/2 கப் தயிர், எண்ணெய், வெங்காயம், தக்காளி, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, சோடா மாவு, இவை எல்லாம் தாங்க நம்ம பன் தோசை செய்யறதுக்கான தேவையான பொருட்கள். 1 கப் ரவையை எடுத்துக்கிட்டு அதில் 1/2 கப் தயிரை ஊற்றி

0: நன்றாக கலக்கணும். அதுக்கப்புறம் என்ன, 5 நிமிஷம் கழித்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை பதத்தில் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் வானலையை வச்சு வானலையில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி எடுத்து வச்சிருக்க கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்ல பொன்னிறமாக வதக்கணும். வதக்கின பின்னாடி நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், தக்காளியை நல்லா வதக்கணும். அப்புறம் என்ன, பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி கறிவேப்பிலை 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்த பின்னாடி கொஞ்ச நேரம் ஆற வச்சு வதக்கி எடுத்ததை தோசை மாவில் கலந்து தேவையான அளவுக்கு உப்பும் சோடா மாவும் கலந்து வைக்கணும். 15 நிமிஷம் கழித்து ஒரு வானலியில் 1 கரண்டி எண்ணெயை ஊற்றி கலந்து வச்சு மாவில் 2 கரண்டி மாவு ஊற்றி ஒரு பக்கத்துக்கு 2 நிமிஷம் மூடி நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா அருமையான பந்தோசை சூப்பராக ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் பந்தோசையோட உங்களுக்கு பிடிச்ச சட்னியை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சுவையாக இருக்கும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:05. தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவல்லி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

தோல்வி வந்தாலும் துவண்டு போகாமல் வாழ்க்கை எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் என்னால் முடியும் என்று எழுந்து நிற்கும் ஒவ்வொரு பெண்ணும் அன்பு, தைரியம், கனவு, வெற்றி, இது எல்லாவற்றையும் தன்னுள் சுமந்து பயணிக்கும் அத்தனை பெண்களுக்காகவும் பெண்கள் எல்லாருக்கும் முக்கியமானவங்க அப்படின்றதுக்காகவும் தான்

இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கான நேரமா கொடுக்கப்பட்டிருக்கு. பூவே பெண் பூவே, இந்த நிகழ்ச்சியில் பெண் தோழிகள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக தான் வளம் வரப்போகுது. உங்களுக்கு பிடித்தமான பாடல், நீங்கள் கேட்க நினைக்கணும் அப்படின்ற பாடல், நீங்கள் கேட்டு ரசித்த மாதிரியே நம்ம கூட இணைந்து நிறைய தோழிகள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுற ஆசைப்படுற அந்த பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா, புதிய தோழிகள் 043-42-24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள்லையும், மற்ற தோழிகள் 043-42-24-40-31 மற்றொரு எண் 94-86-65-20-25 இந்த எண்களில் அழைத்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக வழங்கப்போகுது.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது ஒரு லிட்டர் பேக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத ஒரு லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: நேரம் பார்த்தீங்கன்னா 11:16 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பின் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய பெண் தோழிக்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
8: ஹலோ.
7: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: சரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
7: சொல்லுங்க சாந்திமா, நலமா இருக்கீங்களா?
8: நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்களும் நல்லா இருக்கிறீங்களா?
7: நானும் நலமா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
8: நேற்று பேரண கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டில் இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம்.
7: ஓ, கல்யாண வேலைகள். இவ்வளோ நாள் வந்து ரொம்ப அரிபரியாக பரபரப்பாக இருந்திருப்பீங்க, இன்னைக்கு வந்து சாவகாசமாக ரெஸ்ட் எடுக்கிறீங்களா?
8: ஆமாங்க.
7: ம், சரிங்க. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் சொல்லுங்க.
8: வைதேகி காத்திருந்தால் படம்.
7: ம்,
8: காத்திருந்து காத்திருந்து ஆற்றில் பாடுற பாட்டு அனைவருக்காகவும் உங்களுக்காகவும், நேற்று கல்யாணம் ஆனது அனைவருக்காகவும்ங்க.
7: சரிங்க, நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
8: நன்றிங்க.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
10: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை.

0: இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அத விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
0: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய்.
3: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: பதினோரு 11:24 நம்ம இணைந்திருக்கிறோம். பூவே பெண் பூவே, இன்னைக்கு பாவியர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
8: வணக்கம்மா.
7: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. மகேஸ்வரிமா, நான் நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
8: வானத்தை
7: பாட்டு கொடுக்குமா? சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
8: நன்றிமா.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: ரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
7: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
11: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
0: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
12: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 11:32. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததா யார் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம். நல்லா இருக்கேன் செல்விமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க, என்ன பாடல்? சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. இதே போல நீங்களும் தோழிகள் பாடல் கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்திற்கு அழைத்து உங்க பாடலை கேட்கலாம். புதிய தோழிகள் 0-43-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற தோழிகள் 0-43-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்போ செல்விமா கேட்ட அட்டகத்தி திரைப்படத்திலிருந்து கேட்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.

உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்தில் எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.

11:41 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பூவே பெண் பூவே எனக்கே பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். அவங்க இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எனக்கு பூவே பெண் பூவே பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததான் யார் எங்க இருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க? சொல்லுங்க ரமணி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: பார்வதி என்னை பாரடி படத்துல இருந்து சின்ன பூ வேதே அந்த பாட்டு.
3: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
4: நன்றிங்க.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 11:52 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேர் விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு யார் எங்கேருந்து விருப்பம் தெரிவிக்கிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்ததா ரெட்டை வால்குருவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
5: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
4: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
5: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
4: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
5: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே.

0: கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
1: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
0: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
1: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
0: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
1: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
0: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: எத்தனை தடைகள் வந்தாலும் உங்கள் கனவுகளை மட்டும் விட்டுவிடாதீர்கள். உங்கள் குரலை மட்டும் மௌனமாக்காதீர்கள். என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் என்றும் உங்கள் மனதில் உயிரோடு வைத்திருங்கள். இந்த இனிய இசை பயணத்தில் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை பெண்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள். உங்கள் கனவுகள் உயரட்டும், உங்கள் பயணம் சிறக்கட்டும், உங்கள் வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கையும் இசையும் நிறைந்திருக்கட்டும். மீண்டும் ஒரு அழகான இசை நேரத்தில் சந்திப்போம். அதுவரை உங்கள் மனதில் இருக்கும் அந்த அழகான பெண்ணை நீங்களாகவே இருக்க விடுங்கள். நிறைவு பெறுகிறது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்தது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:01. நேயர்கள் இன்னைக்கு கேட்கலாம் இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 அறிவியல் மலர், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று சேலம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்த பயிற்சியில் முயல் இனங்கள் மற்றும் கொட்டடை அமைப்பு முறைகள் என்ற தலைப்பில் மன்னனூர் ஐக்கிய தென் மண்டல ஆராய்ச்சி மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எஸ் ஜெகவீரபாண்டியன் அவர்கள் நடத்திய பாடம் கேட்கலாம். பிற்பகல் 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க. நான்கு மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள். சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள். இரவு 7:25 வயல்வெளி, இன்று காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு, திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்கரே.

அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இரவு 8 மணிக்கு இளம் தென்றல், இன்று சொல்லுக வெல்லுக. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர்.

இரவு 9:30 இடைவிடாத இசை மலை 10 மணிக்கு சுகமான ராகங்கள் இன்று தர்மபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கப்படும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். நேர்களே, இன்று பண்பலையில் வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: விஷயங்களை இதமாக்கி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:10.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: அறிவியல் மலர். இன்றைய நிகழ்ச்சியில் தீர்ந்து போகக்கூடிய இயற்கை வளங்களின் முக்கியத்துவம். தருமபுரி காந்தி நகர் ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இயற்பியல் துறை முதுகலை ஆசிரியர் ஆ. இனியவன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
5: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயற்பியல் இனியவன். தீர்ந்து போகக்கூடிய இயற்கை வளங்களின் முக்கியத்துவம். இயற்கை என்பது நமக்கு பல்வேறு வளங்களை வழங்கியுள்ளது. மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இயற்கை வளங்கள் மிகவும் அவசியம். ஆகவே வளங்களை சேமிப்போம், எதிர்காலத்தை காப்போம். இயற்கை வளங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ், அதாவது புதுப்பிக்க இயலும் ஆற்றல் வளங்கள். இன்னொன்று எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ், புதுப்பிக்க இயல ஆற்றல் வளங்கள். ஸோ இன்எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ், அதாவது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அப்படிங்கிறது இயற்கையில் தொடர்ந்து கிடைக்கும் வளங்கள். ஸோ இது மனிதனுடைய பயன்பாட்டில் எளிதில் தீர்ந்து போவதில்லை. சூரிய ஒளி, காற்று, கடல் அலைகள், கடல் அலைகளின் இயக்கம், இவை அனைத்துமே இன்எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ், இது எளிதில் வற்றி போகக்கூடியது, அதாவது தீர்ந்து போகக்கூடிய ஆற்றல் மூலங்கள். எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ், இந்த வளங்கள் இயற்கையில் குறைந்த அளவிலே பூமியில் காணப்படக்கூடிய வளங்கள். தொடர்ந்து பயன்படுத்தினால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தீர்ந்து போகக்கூட வாய்ப்புள்ளது. ஸோ மேலும் இவை உருவாக மிக நீண்ட காலம் தேவைப்படும். அதாவது நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, ஸோ நேச்சுரல் கேசஸ் அண்டு கனிமங்கள், இது எல்லாமே எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இயற்கை வளங்கள் பெறும் முறை, அதை பிரித்தெடுக்கும் முறை, உலோகங்கள் அதாவது மெட்டல்ஸ், காப்பர், அலுமினியம், ஜிங்க், அயான், இது எல்லாமே இயற்கையில் கிடைக்கும் கனிமங்களிலிருந்து தேவையான உலோகங்களை பெறும் செயல்முறை, அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதலில் தாது, ஓர் பார்ட்டிகல்ஸ்,

அது பூமியிலிருந்து எடுப்போம். பிறகு செறிவூட்டுதல் முறை, அதாவது கான்சன்ட்ரேஷன் மெத்தட், தேவையில்லாத கற்கள், மண்கள், தூகள்கள் இதை எல்லாத்தையும் பிரித்தெடுத்து உலோகத்தை ஹேபர் முறை அண்ட் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், அதாவது நுரை மிதப்பு முறை, இதன் மூலம் பிரித்தெடுக்கலாம். அவ்வாறு பிரித்தெடுத்த இந்த உலோகத்தை நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள், அலுமினியம். அலுமினியம் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உலோகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ உலோகத்தின் தன்மையை பொறுத்து அதை பிரித்தெடுக்கும் முறை மாறும். அதாவது ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஆஃப் த மெட்டல்ஸ், குயிக்காக ரியாக்டன் நடக்கக்கூடிய மெட்டல் அண்டு ஸ்லோவாக ரியாக்டன் நடக்கக்கூடிய மெட்டல்ஸ், குறைந்த வினைத்திறன் கொண்ட உலோகம் அதை எளிதில் பிரித்தெடுக்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கோல்டு அண்டு சில்வர். ஸோ இது நீருடன் அண்டு காட்டுடன் குயிக்காக ரியாக்டன் நடக்காது, விரைவில் வினை புரியாத எலமெண்ட்ஸ். அதிக வினைத்திறன் கொண்ட உலோகம் பிரிக்கும் முறை சற்று கடினம், இருந்தாலும் அந்த வகையான உலோகத்தை நாம் பிரித்து நம்ம தேவைக்காக நடைமுறையில் பயன்படுத்தி வருகிறோம். ஸோ இதில் சோடியம் அண்ட் பொட்டாசியம் இது ரெண்டுமே காற்று நீருடன் வினை புரிந்தால் எளிதில் தீப்பற்றக்கூடியது. ஸோ வேதி வினைகளுக்கு உட்படுத்தக்கூடியது இது எளிதில். ஸோ தாதுக்களின் வகைகளில் அயான், அலுமினியம், காப்பர் இந்த மாதிரி உலோகங்களை நம்ம பூமியில் கிடைக்கிற தாது பொருட்கள்லேருந்து நம்ம பயன்பாட்டுக்காக பிரித்து எடுக்கிறோம். ஸோ இதில் இரும்பு என்பது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்திட்டு வரோம். கட்டிடங்கள், பாலம் கட்டுவதற்கு, இயந்திரங்கள் தயாரிக்கிறதற்கு பல்வேறு இடங்களில் உதிர பாகங்களாகவும் பயன்படுத்துகிறோம். அலுமினியம் பாத்திரங்கள் தயாரிக்கவும் அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் மின்சார கம்பி தயாரிக்கவும் பயன்படுத்துகிறோம். ஜிங்க்கு இரும்பு துருப்பிரித்தலை தவிர்க்க, அதாவது கால்வனைசேஷன் முறையில் மோல்டன் ஜிங்காக பயன்படுத்துகிறோம். காப்பர் மின்சார கம்பி தயாரிக்கவும் பாத்திரம் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த வகையான உலோகங்கள் எல்லாமே தாது பொருட்கள்லேருந்து நம்ம பிரித்து எடுத்து பயன்படுத்துகிறோம். இந்த அரிய வகை உலோகங்கள் எல்லாமே எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ் தான். ஏன்னா இந்த வளங்கள் இயற்கையில் குறைந்த அளவில் பூமியில் காணப்படுறதுனால மனிதர்களுடைய தேவைக்கு மீறி நம்ம பயன்படுத்துவதால் இது கூடிய விரைவில் வற்றி போக வாய்ப்பு உள்ளது. அடுத்த கட்டமாக நிலக்கரி. அதாவது நிலக்கரி என்பது ஒரு புதைப்படிவ எரிபொருள், ஆங்கிலத்தில் ஃபாசில் ஃபியூயல்னு சொல்லுவோம். பூமிக்குள்ளே புதைஞ்சு போன ஒரு எரிபொருள் தான் நிலக்கரி. இந்த நிலக்கரி பல்வேறு இடங்களில் நாம் பயன்படுத்தி வருகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா மின்சாரம் தயாரிக்க, அதாவது தெர்மல் பவர் பிளான்ட், பல்வேறு தொழிற்சாலைகளில் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். ஸோ ஃபீனால், பென்சின், டொலிவின் இது போன்ற வேதிப்பொருட்களை தயாரிக்கவும் நிலக்கரி பயன்படுத்தப்படுகிறது. அண்டு நாப்தலின் பால். நாப்தலின் பால் என்பது ரசக்கற்பூரம். ஸோ ரசக்கற்பூரம் தயாரிக்கவும் நிலக்கரி பயன்படுகிறது. ஸோ நிலக்கரி பெறும் முறை இது எங்கே கிடைக்கும்? நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து மைனிங் முறையில் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து நிலக்கரியை பிரித்தெடுக்கிறோம். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சுரங்கமாக நெய்வேலி கடலூர் மாவட்டம் திகழ்கிறது. ஸோ நெய்வேலியில் திறந்தவெளி சுரங்கம் அதன் மூலமாக நிலக்கரியை பிரித்தெடுக்கிறோம். இது ஆங்கிலத்தில் ஓப்பன் கேஸ்ட் மைனிங்னு சொல்லுவோம். ஸோ என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மைனிங் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 59.10 எம்டிபிஏவில் இருக்குது. ஸோ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 1956 தொடங்கினது. பவர் ஜெனரேஷன் ப்ரொடக்ஷன்ஸ் 8405 மெகாவாட்ஸ் பவர் ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம். ஸோ இந்த நெய்வேலி லிக்னைட் சுரங்கம் மின்சார உற்பத்திக்கு மிக முக்கியமான எரிபொருளாக விளங்குது. ஸோ இந்த நிலக்கரி இந்தியாவில் கிடைக்கிற இடங்கள் பார்த்தோம்னா பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா அண்டு மத்திய பிரதேஷ். மிகப்பெரிய கோல் மைனிங்லேருந்து இந்த நிலக்கரியை நம்ம அதிகமாக எடுக்கிறோம். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கோல் மைனிங் எதுன்னா ஜாரியா அண்டு போக்காரோ இன் ஜார்க்கண்ட் அண்டு ராணிகஞ்ச் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் நம்ம அதிகமான கோல்களை எடுத்துகிட்ருக்குறோம். இந்த எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸில் இந்த கோல் அப்படிங்கிறது மிக அதிக பங்காற்றுகிறது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில். ஸோ நிலக்கரி எப்படி உருவாகுது? இது வந்து ஒரு ஸ்லோ கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன்ஸ். ஸோ ஸ்லோ கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் த கன்வர்ஷன் ஆஃப் டெட் வெஜிடேஷன் சொல்லுவாங்க. அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர், அதாவது இறந்த தாவரங்கள் பூமிக்கடியில் புதையுண்டு அதிக கால வெப்பத்திலையும் அண்டு அழுத்தத்திலையும் உருவாவது தான் இந்த நிலக்கரி. இந்த நிலக்கரி நான்கு விதமாக உண்டு. இதில் அதிகமான கார்பன் ஆட்டம் இருக்கிறதுனால பல்வேறு இடங்களில் இந்த நிலக்கரியை நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு எரிபொருளாக. ஸோ பீட் அப்படிங்கிறது ஒரு வகை நிலக்கரி. இதில் கார்பன் 60% இருக்குது. லிக்னைட் 60-70% இருக்குது. பிட்டுமினஸ் 70-80% இருக்குது. ஆந்த்ரசைட் மோர் தென் 90% இருக்குது. ஸோ மோர் தென் 90% கார்பன் இருக்கிறதுனால இந்த நாலாவது வெரைட்டி ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது பெஸ்ட் வெரைட்டி ஆஃப் கோல்னு சொல்கிறோம். இந்த ஆந்த்ரசைட் கோல் பல்வேறு

தொழிற்சாலைகளில் அதிகமான பயன்பாட்டிற்கு உட்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த நிலக்கரியின் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்கள் என்ன? நிலக்கரியை முதலில் பூமியின் நிலத்தடியிலிருந்து மண், கல் இந்த படலங்களை அகற்றப்பட்டு நிலக்கரியை தொழிற்சாலைக்கு கொண்டு செல்வோம். ஸோ டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற முறையில் தொழிற்சாலைகளில் காற்றின் அளவை குறைத்து நிலக்கரியை அதிகமான வெப்பநிலையில் சூடுபடுத்துவதால் பல்வேறு பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றது. அந்த பல்வேறு பொருட்கள் நிலக்கரியிலிருந்து கிடைக்கக்கூடியவை. கோக் அப்படின்னா கற்கரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோக் அப்படிங்கிற ஒரு விதமான பொருள் நிலக்கரியிலிருந்து நம்ம தொழிற்சாலையில் பிரித்தெடுக்கிறோம். இந்த கோக் அப்படிங்கிறது எதனுடைய பயன்பாட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டீல் தயாரிக்கும் ஆலைகளில் ஒரு ரா மெட்டீரியலாக பயன்படுத்தி வரும். ஸோ கோல் தார், கோல் தாருங்கிறது அடுத்த விதமான ஒரு பொருள். இந்த பொருளும் நிலக்கரியை அதிக வெப்பத்துக்கு உட்படுத்தி காற்றின் அளவை குறைப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இந்த கோல் தார் அப்படிங்கிறதும் மிக மிக அதிக பிசுபிசுப்பு தன்மை கொண்ட ஒரு கருப்பு கலர் லிக்விட். ஸோ இந்த லிக்விட் ரொம்ப திக்னஸாக இருக்கும். ஸோ இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நம்ம டைஸ், எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் அதாவது வெடி பொருட்கள், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இந்த மெட்டீரியலை மேக் பண்ணலாம், அதை இந்த மெட்டீரியலை உருவாக்கலாம். ஸோ கோல் கேஸ் அதிக கலோரி கொண்ட ஒரு விதமான ஒரு எரிபொருள். ஸோ இந்த கோல் கேஸ் அதிகமான தொழிற்சாலைகளில் வெப்பத்திற்காக பயன்படுத்துகிறாங்க.

அடுத்த விதமான ஒரு எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பெட்ரோலியம். பெட்ரோலியம் அப்படிங்கிறது ஒரு வகையான கலவையின் பெயர். ஸோ கலவையின் பெயர் அப்படின்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும்? பெட்ரோலியம், பெட்ரோல் கேஸ், பெட்ரோல், கெரோசின், டீசல், அதாவது மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல், லூப்ரிகேட்டிங் ஆயில், உயவு எண்ணெய், அதாவது கிரீஸ், பிட்டுமன் அண்டு வேக்ஸ், இது எல்லாமே இருக்கக்கூடியது தான் இந்த பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலியம் அப்படின்றது ஜென்ரலாகவே நம்ம என்னென்னு சொல்லுவோம், கச்சா எண்ணெய்னு சொல்லுவோம் அல்லது குருடாயில்னு சொல்லுவோம். ஸோ பெட்ரோலியம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பொருள் தரக்கூடியது. என்ன பொருள்? பெட்ரோலியம் என்ற வார்த்தையை பிரித்து பார்த்தோம்னா பெட்ரா பிளஸ் ஆலியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை எதுல இருந்து வந்ததுன்னா கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. பெட்ரா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? ராக்ஸ், அதாவது பாறை. ஆலியம் அப்படின்றதற்கான அர்த்தம் ஆயில், அதாவது ஆயில் ஃப்ரம் ராக்ஸ், பாறைகளுக்கு இடையில் உள்ள ஒரு எண்ணெய் பொருள், அதுதான் இந்த பெட்ரோலியம். பெட்ரோலியம் என்பதனா வேறு பெயர் குரூடாயில் அல்லது கச்சா எண்ணெய்னு சொல்லுவோம். ஸோ போக்குவரத்து துறையில் இந்த பெட்ரோல் டீசல் மிகவும் பெரும்பங்கு வகிக்குது. ஸோ பெட்ரோலியம் பூமியிலிருந்து பிரித்தெடுக்கும் முறை, அதாவது பூமிக்கு அடியில் உள்ள இரண்டு இம்பர்வியஸ் ராக்ஸ், துளையிடப்பட்ட பாறைகளுக்கு இடையில் இருந்து ட்ரில்லிங் ரிக் மூலமாக இந்த பெட்ரோலியம் பிரித்தெடுக்கிறோம். ஸோ பெட்ரோலியம் பிரித்தெடுத்து டைரக்டாக தொழிற்சாலைகளுக்கு அனுப்புகிறோம். ஸோ அங்கு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஃபர்னஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பெரிய உலை, அதில் இந்த கச்சா எண்ணெயை ஊற்றி அதிக வெப்பத்தின் மூலம் அடுக்கு அடுக்காக அதன் டென்சிட்டிக்கு ஏற்ப தனித்தனி பொருளாக பெட்ரோல், கேஸ், கெரோசின், டீசல், பிட்டுமன் என பல்வேறு வகையான பொருட்களை பிரித்தெடுத்து மக்களின் பயன்பாட்டிற்கு வெளிவருகிறது. ஸோ இந்தியாவில் கச்சா எண்ணெய் உள்ள இடங்கள் அஸ்ஸாம், குஜராத் அண்டு ஆற்றங்கரையோரம், கோதாவரி அண்டு கிருஷ்ணா. ஸோ த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆயில் வெல் வாஸ் ட்ரில்லடு இன் பென்சில்வேனியா, யூஎஸ்ஏ இன் 1859. அதாவது உலகத்தில் முதன் முதலாக எண்ணெய் கிணறு தொடங்கப்பட்ட நாடு யுஎஸ்ஏ, வருடம் 1859. ஸோ சுத்திகரிப்பு நிலையம், ரீஃபைனிங் ஆஃப் த பெட்ரோலியம் சொல்லுவோம். சுத்திகரிப்பு நிலையம் இந்தியாவில் எங்கெங்கு உள்ளது? சென்னை, கொச்சின், மதுரா, டிக்பாய், மும்பை, கொயாலி போன்ற இடங்களில் சுத்திகரிப்பு செய்து மக்களின் பயன்பாட்டிற்கு வெளிவருகிறது. ஆகவே இதன் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை அறிந்து நாம் பெட்ரோலியத்தை பிளாக் கோல்டு, அதாவது கருப்பு தங்கம் என்று கூறுவோம். நடைமுறை வாழ்க்கையில் மக்கள் அனைவரும் பெட்ரோலியம் என்பதை கச்சா எண்ணெய் என்று குருடாயில் என்றும் அழைக்கின்றனர். ஸோ பெட்ரா கெமிக்கல் இதுவும் ஒரு விதமான எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ பெட்ரா கெமிக்கல் மீன்ஸ் பெட்ரோலியம் பிளஸ் நேச்சுரல் கேஸ். இதனுடைய பயன்பாடு பாலிஸ்டர், நைலான், சிந்தட்டிக் ரப்பர், டைஸ், ட்ரக்ஸ், மெடிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியலை மேக் பண்ணுறதுக்கு இந்த பெட்ரா கெமிக்கல் யூஸ் ஆகுது. அதனாலே மக்கள் டியூ டு இட்ஸ் கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் பெட்ரோலியம் இஸ் ஆல்சோ கால்ட் பிளாக் கோல்ட். அதாவது மக்கள் இதன் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை அறிந்து பெட்ரோலியத்தை பிளாக் கோல்டு என்று அழைப்பார்கள். ஸோ ஏன் எக்ஸாஸ்டபிள் ரிசோர்சஸ் என்று அழைக்கிறோம்? இந்த எக்ஸாஸ்டபிள் ரிசோர்சஸ் உருவாக இயற்கைக்கு மிக நீண்ட காலம் தேவைப்படுகிறது. தற்போதைய சந்ததியினருக்கு இது ஒரு முக்கிய பயன்பாடாக உள்ள நிலையில் நமது பிற்கால சந்ததியினருக்கு கேள்விக்குறியான நிலையை ஏற்படுத்தும் என்பதே உண்மை. ஏனெனில் மனிதர்கள் இதை வேகமாக பயன்படுத்துகின்றனர். அதனால் இவை எதிர்காலத்தில் குறைந்து அல்லது தீர்ந்து போக வாய்ப்புள்ளது. ஸோ நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம்? இந்த எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ் பொருட்களை பாதுகாக்கும் முறைகள்: எரிபொருட்களை வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம் என்றால் ஒரு குடும்பத்தில் இரண்டு விதமான போக்குவரத்து வாகனங்கள் உள்ளன, ஒன்று மகிழுந்து மற்றொன்று இருசக்கர வாகனம். ஒருவர் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்றால் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தினாலே போதுமானது. டிராஃபிக் சிக்னலில் காத்திருக்கும் பொழுது எரிபொருளை வீணாக்காமல் பயன்படுத்த வாகனங்களை ஆஃப் செய்து வைக்கலாம். சூரிய மற்றும் காற்றாலை போன்ற மாற்று ஆற்றல் வளங்களை ஊக்குவிக்கலாம். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிற இயற்கை ஆற்றல் வளங்களை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. நம் நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளின் வளர்ச்சிக்கு இவ்வகை ஆற்றல் மூலங்கள் பெரிதும் உதவுகின்றன. போக்குவரத்து மற்றும் மின்சார உற்பத்தியில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை குறைவான வளங்கள் என்பதால் சிக்கனமாக பயன்படுத்தி பாதுகாக்க வேண்டியது நமது தலையாய கடமை என்பதே உண்மை. ஸோ பிற்கால சந்ததியினரின் நலனுக்காக

0: இக்காலம் முதற்கொண்டே இயற்கை வளங்களின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு கற்பிப்பதில் ஒவ்வொரு அறிவியல் ஆசிரியர்களுக்கும் முக்கிய பங்கு உள்ளது. ஏனெனில் அறிவியல் கல்வி என்பது புத்தகத்தில் மட்டும் இருப்பதில்லை. நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் இயற்கை வளங்களை பற்றி புரிந்து கொள்வதே என்பதை நாம் அறிவோம். செய்முறை மற்றும் செயல்பாடுகள் மூலம் அறிவியலை எளிதாக கற்பிக்கலாம். ஆகவே ஆசிரியர்களே, மாணவர்களுக்கு கற்பிக்கும் முறையில் ஒன்று இரண்டு இங்கு கூறுகிறேன், கேளுங்கள். அன்றாட வாழ்க்கையுடன் இயற்கை வளங்களை தொடர்புபடுத்தி மாணவர்களிடம் வகுப்பறையில் வினாக்களை கேட்கலாம். பொதுமக்களுக்கும் இந்த கேள்வி பொருந்தும். நாம் வாகனத்தினை இயக்க பயன்படுத்துவது என்ன? வீட்டில் சமையல் செய்ய எல்பிஜி எங்கிருந்து கிடைக்கிறது? மின்சாரம் உற்பத்தி செய்ய நிலக்கரி பயன்படுகிறதா? பெட்ரோல் இல்லாமல் வாகனங்களை இயக்க முடியுமா என்று கேட்பதன் மூலம் மாணவர்கள் தங்கள் நடைமுறை வாழ்க்கையிலிருந்து இயற்கை வளங்கள் பற்றி, அதாவது புதுப்பிக்க இயலா ஆற்றல் மூலங்களை பற்றி புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது. மேலும் மாணவர்களுக்கு ஒரு வரையறையை ஒன்றை கூறலாம். இயற்கையில் குறைந்த அளவில் காணப்படும், நம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஒரு நாள் தீர்ந்து போகக்கூடிய வளங்களே எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ், அதாவது தீர்ந்து போகக்கூடிய வளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன என்பதை கூறலாம். மேலும் மாணவர்களுக்கு உதாரணம் ஒன்றை கொடுக்கலாம். உங்களிடம் 10 பென்சில்கள் மட்டுமே உள்ளன என்று நினைத்துக் கொள்வோம். தினமும் ஒரு பென்சிலை பயன்படுத்தினால் ஒரு கட்டத்தில் அவை அனைத்தும் தீர்ந்து போய்விடும் அல்லவா? அதுபோலவே பூமியில் நிலக்கரி, பெட்ரோலியம் போன்ற இயற்கை வளங்களும் வரையறுக்கப்பட்ட அளவில்தான் உள்ளன. எனவே இந்த இயற்கை வளங்களை உருவாக்க இயற்கைக்கு மிக நீண்ட காலம் தேவைப்படுகிறது. ஆனால் நாம் அவற்றை குறுகிய காலத்தில் பயன்படுத்தி விடுகிறோம். எனவே அவற்றை சிக்கனமாக பயன்படுத்துவது நமது பொறுப்பு என்பதை இக்கால சந்ததிகளான மாணவர்களுக்கு புகட்டி பிற்கால சந்ததியினரை காப்போம். மேலும் மாணவர்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில் லிமிடெட், used continuously, gets exhausted, must be conserved என்ற வாசகத்தை கரும்பலகையில் எழுதி தினந்தோறும் வாசிக்க வைப்போம். மாற்று வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் இயற்கையினால் புதுப்பிக்க இயலா வளங்களை பாதுகாக்கலாம். சூரிய ஆற்றல், சோலார் எனர்ஜி, சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் மற்றும் வெப்ப ஆற்றலை பெறலாம். காற்றாலை ஆற்றல், விண்ட் எனர்ஜி மற்றும் நீர்மின் ஆற்றல், ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி, காற்று மற்றும் நீரின் இயக்கத்தை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். உயிரி ஆற்றல், பயோமாஸ் எனர்ஜி, தாவரங்கள் மற்றும் உயிரியல் கழிவுகளிலிருந்து எரிபொருள் ஆற்றல்கள் பெறலாம். நம் மக்கள் அனைவரும் ஒரு தாரக மந்திரத்தை பின்பற்ற வேண்டும், அதாவது RRR, ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். ஸோ இயற்கை வளங்கள் என்பது நமக்கு கடவுளால் அளிக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். இன்று நாம் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பது தான் நாளைய தலைமுறையின் வாழ்க்கையை தீர்மானிக்கும். எனவே தீர்ந்து போகக்கூடிய வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தி மாற்று ஆற்றல் வளங்களை நோக்கி நாம் நகர வேண்டும். ஏனெனில் தீர்ந்து போகக்கூடிய வளங்கள் நமது ஆற்றல், போக்குவரத்து, தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவை ஒன்று. ஆனால் இவை குறைந்த அளவில் மட்டுமே பூமியில் உள்ளதால் அவற்றை சிக்கனமாகவும் மிகவும் பொறுப்புடனும் பயன்படுத்தி எதிர்காலத்திற்காக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை வளர்க்க வேண்டும். இயற்கை வளம் நம் சொத்து அல்ல, எதிர்கால தலைமுறையின் பொறுப்பு. சேவ் எனர்ஜி, சேவ் எர்த். வளங்களை வீணாக்காதே, வருங்காலத்தை வறுமையாக்காதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் தீர்ந்து போகக்கூடிய இயற்கை வளங்களின் முக்கியத்துவம். தகவல்களை வழங்கினார் தருமபுரி காந்தி நகர் ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இயற்பியல் துறை முதுகலை ஆசிரியர் அ இனியவன் அவர்கள்.

பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆந்திரப்பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக ஆந்திரப்பிரதேசம் சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அம்மாநிலத்தின் எலூரு மாவட்டம் முசுனூரு வந்தடைந்த குடியரசு துணைத் தலைவரை மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் வரவேற்றனர். இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் நவீன ரக உயர் விளைச்சல் தரும் மக்காச்சோளம் விதையை அவர் அறிமுகம் செய்கிறார். இந்த மக்காச்சோளம் தரமான பாப்கார்ன் உற்பத்திக்கு வழிவகுக்கும் என்றும், மக்காச்சோளத்திற்கு மதிப்பு கூட்டப்படுவதால் இதனை பயிர் செய்யும் விவசாயிகள் அதிக லாபம் பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு நிறுவப்பட்டுள்ள கார்மெண்ட் பாப்கானிகா நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள 1000 மக்காச்சோள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து பாப்கார்ன் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை வல்லுநர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுகையில், சுசுகி உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் அதிக அளவு இளைஞர்கள் திறன் மிக்கவர்களாக உள்ளனர் என்றும், அவர்களை தங்கள் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது 4 டிரில்லியன் டாலராக உள்ள இந்திய பொருளாதாரத்தை 2047 30 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கு இந்தியா முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தமது 4 நாள் பயணத்தின் போது 200 மேற்பட்ட முதலீட்டாளர்களை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேசவுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். லக்னோவில் இன்று 18th பிரிக்ஸ் கல்வியாளர் 3 நாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், 30 நகரங்களில் 400 மேற்பட்ட முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய அணுகுமுறையை உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளவும் இந்தியா முயற்சிகளை எடுக்கும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாறுபாடுகளால் ஏற்படும் சவால்களை சந்திக்கவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும், புதிய தொழில்நுட்ப நடைமுறைகளை கொண்டு வருவது குறித்தும் உச்சிமாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு சுதாகர் தலேலா கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் 3 புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார். சட்டப்பேரவை விதி 110 கீழ் தமிழகத்தில் மகளிருக்கான வெற்றி பயண திட்டம், பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடுதல், மகளிருக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றன. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு விளைநிலங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிப்படையும் என்ற காரணத்தால் அதற்கு பதிலாக புதிய இடம் தேர்வு செய்வது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். ஏற்கனவே செயல்பட்டு வரும் சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 5th விமான முனையம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்காக இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஒத்துழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மற்றொரு அறிவிப்பில், தமிழக மகளிர் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், வரும் அக்டோபர் 2 மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று முதல் தமிழகத்தின் எப்பகுதியிலும் வசிக்கும் மகளிர் சாதாரண, விரைவு பேருந்து, இடைநில்லா பேருந்து, சொகுசு பேருந்து மற்றும் புறநகர்

0: பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தால் பயன்பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ உபகரணங்கள் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முக்கிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2017 மருத்துவ உபகரணங்கள் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்களை ஸ்டெர்லைஸ் செய்வது, ஒரே சீரான பரிசோதனை கட்டணங்கள் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் மருத்துவ உபகரணங்கள் துறையின் செயல்பாடுகள் எளிமையாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகள் மூலம் மருத்துவ உபகரண பயன்பாட்டிற்கான செலவு குறையும் என்றும் வெளிப்படையான அணுகுமுறை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை நிறைவு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 4 தொடங்கிய இந்த யாத்திரையில் 477 பேர் கைலாஷ் மானசரோவரை தரிசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபுலேக் கணவாய் வழியாக யாத்திரை குழுவின் கடைசி பிரிவினர் தங்களது பயணத்தை நேற்று முடித்ததாக இந்த யாத்திரையின் பொறுப்பு அதிகாரி திரு தன்சிங் பிஷ்ட் தெரிவித்தார். இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவிய உத்தராகண்ட் மாநில அரசு அதிகாரிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கங்கை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீகார் மாநிலத்தின் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பட்னா, வைஷாலி, போஜ்பூர், பக்சர், பகல்பூர், முங்கேர், சமஸ்திபூர், பெகுசாராய் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் 1,000 ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய அளவை கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பீகாரில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஃபராக்கா பரேஜ் அணையை திறந்துவிடுமாறு மேற்குவங்க அரசை பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துக் கூறி தமது கோரிக்கையை முன்வைத்தார். ஃபராக்கா பரேஜ் அணையின் அனைத்து மதகுகளும் திறந்துவிடப்பட்டால்தான் பீகாரின் வெள்ள நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்தியர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்திற்கு அங்குள்ள இந்திய தூதர் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள அவர் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் மூலம் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நீண்டகால அடக்குமுறை, வன்முறை மற்றும் தாக்குதல்கள் பூகோள ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரும் ஜமாயத் உலிமா இ இஸ்லாம் அமைப்பின் தலைவருமான மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பெஷாவரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தற்போது அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக உள்ள ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் நாட்டில் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு உகந்த சூழ்நிலையை நீண்டகாலமாக ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறினார். அந்நாட்டின் தவறான நடவடிக்கைகளால் தான் 1971 நடைபெற்ற போரில் இந்தியாவுடன் தோல்வியை தழுவ நேரிட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைந்துள்ள ராணுவ அமைப்புகள் சாதாரண மக்களை துன்புறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் ராணுவம் வலுவிழந்து காணப்படும் நிலையில் போர் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 1971 டிசம்பர் மாதம் 13 நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் 93,000 பாகிஸ்தானிய துருப்புகள் சரணடைந்ததாகவும் அவர் கூறினார்.

0: இதனால் பாகிஸ்தானின் கிழக்கு மண்டல ராணுவம் வலுவிழந்தது என்றும் பங்களாதேஷ் உருவாக வழிவகுத்தது என்றும் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ஒட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும் ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 12:50.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
3: எழில் எழில், என்ன உங்க வீடு சிறப்பா இருக்கு. ஆனா
4: என்ன ஆனா வசு, எதுவா இருந்தாலும் சொல்லு, பாத்துக்கலாம்.
3: நிறைய மரம் செடி தாவரம் எல்லாம் இயற்கை சொன்னது போல் அழகாக வளர்த்துட்டு வரீங்க. இந்த மரங்களை கீழே விழுந்த இலைகளை எல்லாம் சுத்தம் செய்யாமல் இருக்கீங்களே, அதுதான் சரியாக இல்லை.
4: வசு, என்ன இப்படி கேட்டுட்டேன். இந்த இலையுதிர் காலத்தில் மரங்களிலிருந்து விழுகிற இலைகள்லாம் ரொம்ப முக்கியமானது. அது நாம் எரிக்கவோ சுத்தம் செய்யவோ கூடாது.
3: எரிக்காமல் சுத்தம் செய்யாமல் விட்டுட்டா நல்லாவா இருக்கும். இப்பயுமே நன்றாக இல்லை. எங்கள் மரத்திலிருந்து விழும் இலைகளை நாங்கள் ஒன்றாக கூட்டி தீ வச்சுடுவோம், சுத்தம் செய்துடுவோம்.
4: வசு, மரத்திலிருந்து விழக்கூடிய இலைகளை அப்புறப்படுத்தவோ எரிக்கவோ கூடாது. அப்படி செஞ்சால் அதனால் சுற்றுச்சூழல் மாசுபடும், யாருக்குமே பயன் இல்லாமல் போகும், தெரியுமா?
3: வேற என்ன செய்வது கவின்?
4: மரத்திலிருந்து கீழே விழக்கூடிய இலைகளெல்லாம் அப்படியே விட்டுடணும். ஏன்னா அப்போ தான் அது பயனுள்ள வழிகளில் பயன்படுத்தப்படும்.
3: வெறும் சருகு தானே அது, எதற்கு பயன்படும்?
4: மரத்திலிருந்து விழக்கூடிய இலைகள்லாம் மண்ணின் உரம், பூச்சி விரட்டி மற்றும் தரை ஆடை போன்ற பல பயன்களில் பயன்படுத்தப்படுது, தெரியுமா? அது மட்டும் இல்லை, உதிர்ந்த இலைகள் மட்கி மண்ணுக்கு உரமாக பயன்படுத்தப்படுது. இதனால் மண்ணின் வளம் கூடுது.
3: ஓஹோ, அப்படியா? வேறு எதற்கு?
4: சில இலைகள் பூச்சிகளை விரட்டும் தன்மை கொண்டவை, ஏன்னா அவற்றை பூச்சிகளை விரட்ட பயன்படுத்தப்படலாம். மேலும் உதிர்ந்த இலைகளை தவிர உதிர்ந்த இலைகளை தரையாடையாக பயன்படுத்தலாம். இதனால் தரை ஈரப்பதத்துடன் இருக்கும். இலைகள் உதிரதுனால மரங்கள் அதிக நீரையும் ஆற்றலையும் தக்க வைத்து கொள்ள முடியுது. இதனால் வறண்ட மற்றும் குளிர்ந்த காலநிலைகளில் மரங்கள் உயிர் வாழ முடியுது. இலைகள் உதிர்ந்து மட்கி மண்ணோடு சேரும்போது அவை மண்ணில் கரிமப் பொருட்களை சேர்க்குது. இது மண்ணின் வளத்தை மேம்படுத்துது, தெரியுமா அவசு?
3: இலைகள் இல்லாத போது மரம் எப்படி இருக்கும்?
4: மரம் செயலற்ற நிலையில் தான் இருக்கும். இதனால் குறைந்த ஆற்றல் மட்டுமே அந்த மரத்துக்கு தேவைப்படும்.
3: புதிதாக இலைகள் எப்படி வளரும்?
4: மரத்தில் இலைகள் இல்லாத போது தண்ணீர் மற்றும் வெளிச்சம் மீண்டும் கிடைக்கும்போது புதிய இலைகள் வளரும்.
3: இலைகள் ஏன் உதிர்கின்றன?
4: சில மரங்கள் குளிர்காலத்தில் இலைகளை உதிர்த்து விடுகின்றன. இதனால் தங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணீர் மற்றும் ஆற்றல் கிடைக்கும். இலைகள் உதிர்ந்தால் மரங்கள் அதிக நீரையும் ஆற்றலையும் தக்க வைத்து கொள்ளும். வறண்ட மற்றும் குளிர்ந்த குளிர்காலத்தில் மரங்கள் உயிர் வாழ்வதற்கான ஒரே வழி இதுதான். இது மரங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும்தான். நமக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்குது. நாம் இயற்கை சூழ்ந்த வாழ்வியல்ல வாழலாம். மரத்தினால நல்ல மழை நமக்கு கிடைக்கும், இலைகளால் உரம் கிடைக்கும், மண் வளம் பெருகும், சிறந்த முறையில் விவசாயம் செய்யலாம். பயிர் விளைச்சலுக்கு மரங்களின் இலைகள் நமக்கு பயன்படும். இலைகளை உரமாக்குவோம், தீ வைத்து எரிப்பதை தடுப்போம், இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை மேற்கொள்வோம். இது தருமபுரி பண்பலையின் சூழல் காப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம்.

0: பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தர்மபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மெக்கானிக், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட இன்ஜினியரிங் பிரிவிற்கு 457 இடங்களும், டெக்னீஷியன் பிரிவிற்கு 438 இடங்களும், இன்ஜினியரிங் அல்லாத பிரிவிற்கு 623 என மொத்தம் 1518 இடங்கள் உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி BE, BTEC, டிப்ளமோ பட்டப்படிப்பு 2022 2026 தேர்ச்சி பெற்றவர்கள். இவற்றிற்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முறை மூலம் தேர்வு முறை நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/8/2026. மேலும் விவரங்களுக்கு NETS.education.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் இவற்றில் கலந்து கொள்ளலாம். பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 15 முதல் 35 வயது வரை. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்களும் இவற்றில் கலந்து கொள்ளலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sadat.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் August 31, 2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, BC, MBC மற்றும் DNC வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் ₹5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 500,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை, ஆண்டு வருமானம் ₹3 லட்சத்திற்குள், சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. நிபந்தனைகள் 2.5 ஏக்கர் நஞ்சை நிலமும் 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, 2027 கேட் நுழைவுத் தேர்வுக்கு August 27 முதல் September 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. கேட் மதிப்பெண் பயன்பாடுகள், ME, MTech, MSc உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கை மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்களின் பணி நியமனத்துக்கும் பயன்படுகிறது. மதிப்பெண் செல்லுபடியாகும் காலம் 3 ஆண்டுகள். எனவே தேர்வர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேர்களே.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: 12:59 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை.

ஒளித்தேர்ந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மெல்லிசை. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:10.
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தருமபுரி.
0: உங்கள் இதயம் விரும்பிய பாடலை உங்கள் மனம் விரும்பியவர்களுக்காக உங்கள் கடிதம் வழியாக காற்றலையில் கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. வார்த்தைகள் சொல்ல முடியாத உணர்வுகளையும் ஒரு பாடல் அழகாக சொல்லிடும். இந்த இனிய இசை பயணத்தை தொடங்குவோமா? உங்கள் விருப்ப பாடல் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, நார்த்தம்பட்டியிலிருந்து முத்து மல்லிகா கேட்டிருக்காங்க. முள்ளும் மலரும் திரைப்படத்தில் இருந்து. நினைவுகள் சில நேரம் நிழலாக தொடரும், நேசித்த நிமிடங்கள் நெஞ்சுக்குள் என்று மலரும். இதோ அந்த பாடலோடு.
6: நித்தொ நித்தொ நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நித்தொ நித்தொ நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா.
7: பாதி ராத்திரி என்னுடைய சாப்பாட்டு பத்தி பாட்டு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல இப்ப எதுக்கு பாடுன, எதுக்கு பாடுனேன்னு
8: வெளியே தெரிஞ்சா வெக்க கேடு. நான் உள்ள வந்தா நீ தூங்கிட்டு இருந்த, உன்னை எழுப்பதாய பாண்ண.
7: உங்க இந்த கல்யாண வேலையெல்லாம் நானே தனியாக கழிச்ச பாரு, அது ஒரே அசதி. கொஞ்சம் தூங்கிட்டேன்.
8: சத்தம் போடாத, வெளியே சொன்னா சிரிப்பாங்க.
7: நீ ஏன் வெளியே சொல்ல போற?
6: நீ தொன்னெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா,

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சில பாடல்கள் காது கக்க மட்டும்தான். நம்ம ஊரின் மண்ணையும் மனதையும் மனசுக்குள்ள கொண்டு வர ஒரு பாடலை தான் கேட்டிருக்காங்க. கடத்திக்குட்டை பகுதியிலிருந்து சிவகாமி மாணிக்கம், இதோ அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட்
6: 6.
0: மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
7: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xwell.tn.

0: www.govi.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். வாழ்க்கையில் பிரச்சனை வராத நாளை தேடாதீங்க. பிரச்சனை வந்தாலும் சிரிக்கிற மனசை வளர்த்துக்கோங்க. ஏன்னா தேநீரில் சர்க்கரை குறைஞ்சாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும் குறையவே கூடாது. ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒருத்தர் தினமும் எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாராம். ஒரு நாள் கடிகாரம் நின்று போச்சான். அப்போதான் அவருக்கு புரிஞ்சுதான், நேரம் இல்லை, நாம தான் நேரத்தை மதிக்கலன்ட்டு. அதனால வாழ்க்கை நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிப்போம். அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, ஏலகிரியிலிருந்து குணசேகரன் கேட்டிருக்காங்க, உள்ளம் கவர்ந்த கல்வன். உள்ளம் கவர்ந்த கல்லன் திரைப்படத்திலிருந்து இது அவர் கேட்ட அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். கெங்கு சட்டிப்பட்டி பகுதியிலிருந்து ஏ பீமராஜன் கேட்ட கரகாட்டன் திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர்களை கேட்க இருப்பது
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபாஸ்டிங் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு ஃபாஸ்டிங் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி முடிஞ்ச அளவு ஒரு 7:00 வரைக்கும் இருக்க பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் வந்து இன்றைக்கி ஏன்னா நாளைக்கு எப்படியும் நம்ம கறிகிரி ஏதாவது சாப்பிடுவோம் செய்வோம் பண்ணுவோம், அதனால் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து உடம்பை தயார்படுத்திக்குவோம். இன்றைக்கி நல்லா சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க. வெய்ய காலம், கடுமையான வெயிலில் 102-103 டிகிரின்னு போயிட்டு செஞ்சுட்டு பண்ணிகிட்ருக்கு. அதனால் இந்த கடுமையான வெய்ய காலத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து பாதுகாத்து நம்மளே நம்மே பாதுகாத்து செஞ்சு பண்ணிக்கணும். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த சீசனில் வந்து நிறைய வந்து இந்த தர்பூசணி பழம் கிடைக்கும். முடிஞ்சளவு அந்த தர்பூசணி பழத்தை நிறைய சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க செய்யுங்க. அப்புறமா வந்து இந்த இப்போ நிறைய வந்து இந்த கிட்னி கல் பிரச்சனை, இந்த நிறைய பேதி ஆகிறது, அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சீசனில் வந்து நிறைய வந்து இந்த வைரல் கோலைட்டிஸ்னு வைரஸ்னால வந்து ஒரு வகையான வைரஸ்னால வந்து நிறைய பேதி ஆகும். அதெல்லாம் உடனே, ஏன்னா இந்த டைமில் வந்து பேதி ஆகிறது, ஒரு டைம் ரெண்டு டைம் பேதி ஆச்சுன்னா கூட டக்குன்னு வந்து அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சோர்ந்து சுருண்டு போய் விழுந்துருவாங்க. அதனால் ஒரு டைம் பேதி ஆச்சுன்னா கூட சும்மா அசாதாரணமாக கேஷுவலாக விட்டுறாதீங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகி அதுக்கு உண்டான வைத்தியத்தை பண்ணிவிடுங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து இந்த வெயிலில் தாங்க மாட்டாங்க. ரெண்டாவது பேதி ஆச்சுனாக்கா உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சக்தியும் ரொம்ப கடுமையாக குறைஞ்சதுன்னா அது டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். பெரியவங்களுக்கு வழக்கம் போல் இந்த கல் பிரச்சனை தான், நிறைய கல் அடிக்கிது செய்து பண்ணது, நிறைய பேருக்கு கல்லால் அவதிப்படுகிறார்கள். அதனால் வந்து தண்ணி நிறைய குடிங்க. அதே மாதிரி வந்து நம்ம இந்த ஸ்கேன்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த 8 mm கல் வரைக்கும் வந்து நம்ம மருந்து மாத்திரையிலேயே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். 8 mm மேலே போச்சு செஞ்சு பண்ணிச்சுனா நம்ம இதை வந்து அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். 8 mm இருக்கிறதெல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து தண்ணி நிறைய குடிக்கிறதுனாலையும் மருந்து மாத்திரையினாலையுமே வந்து அந்த கல்களை வந்து வெளியெடுத்துடலாம். அதே மாதிரி கிட்னிக்குள்ளே இருக்கிற கல்லுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த கிட்னிக்குள்ளே வந்து 4 mm இருக்குது, 5 mm இருக்குது, 6 mm இருக்குது அப்படின்னாலாம் வந்து நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். கிட்னிலேருந்து அந்த யூரின் டியூப் வழியாக வர்ற பாதையில் இருக்குது அடைச்சிக்கிச்சு செஞ்சிச்சுனா தான் நமக்கு வலி நிறைய கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து வைத்தியம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுவுமே வந்து 8 mm வரைக்கும் நமக்கு வந்து அந்த மருந்து மாத்திரையிலே கரைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. அது மேக்ஸிமம் 90-95% அந்த 8 mm உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து மருந்து மாத்திரையிலே வந்துடும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. தருமபுரியில் எனக்கு தெரிஞ்சு பல மருத்துவர்கள் இருக்கிறாங்க, நல்லா வந்து அந்த கிட்னிக்கு உண்டான கற்களுக்கு வந்து சின்ன சின்ன கற்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெயிட் பண்ணி நல்லா வந்து மருந்து மாத்திரை மூலமாகவே கரைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் அதில். அதனால் வந்து கல் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து பயந்துக்கிட்டு போய் பதறிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுறத பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அது தேவையும் இல்லை. ஏன்னா மருந்து மாத்திரை போட்டால் வலி நல்லாயிடும், அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து கல் வந்து இருக்கிற கல் சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே இறங்கி அது யூரினில் வந்துடும். அதனால் பதட்டப்பட வேண்டாம். இன்றைய செய்தி அவ்வளோதான், நாளைக்கு என்னன்றதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி

0: பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி. இனிமையான

0: பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நார்த்தமட்டிலிருந்து என்ஆர் முத்துமல்லிகா முள்ளு மலரும் திரைப்படத்திலிருந்தும், கடத்திக்குட்டை சிவகாமி மாணிக்கம் கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்தும், ஏலகிரி குணசேகரன் உள்ளம் கவர்ந்த கல்லன் திரைப்படத்திலிருந்தும், நாகர்குடல் ஈஸ்வரி ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்தும், கெங்கு சட்டிப்பட்டி பீமராஜன் கரகாட்டன்காரன் திரைப்படத்திலிருந்தும் பாடல்களை கேட்டுருக்காங்க. நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் பண்பலையில் பாடணும்னா கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப பாடலை கடித மொழியாக எழுதி அனுப்புங்க. அடுத்த பாடல் நாகர்குடலிருந்து ஈஸ்வரி எழுதியிருக்காங்க. ஊமை விழிகள் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அவர் கேட்ட அந்த பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: நேர்களே, உங்களுடைய விருப்பப்பாடலும் பண்பலையில் பாடணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு லெட்டரை எடுத்து நிலைய இயக்குனர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேயர் விருப்பம் பகுதி அதியமான்கோட்டை அஞ்சல் தர்மபுரி 636807 என்ற முகவரிக்கு உங்களுடைய விருப்பப்பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட பேரு, உங்களோட ஊரை எழுதி அனுப்பினீங்கன்னா உங்களுடைய விருப்பப்பாடலும் காற்றலையில் பாடும். லைனா நம்ம நேயர்கள் கேட்ட பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நிறைவு பாடலாக
2: ஏ விடியாத பொழுதாச்சு

அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயண திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 458 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று 3 அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் சிலிண்டருக்குரிய கட்டணத்தை அரசே செலுத்தும் என்றார். ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் வரம்பிற்குள் இருப்பவர்கள், குறு சிறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளிகள் என 1.3 கோடி மேற்பட்டவர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றார். வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், இதற்காக அரசுக்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் கூறினார். சென்னைக்கு அருகே பரந்தூர் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை இந்த அரசு கைவிடுவதாகவும் முதலமைச்சர் பேரவையில் அறிவித்தார்.
1: பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
0: மாநகர பகுதிகளில் மகளிர் பயணித்து வரும் கட்டணமில்லா பயண திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் முதல்கட்டமாக மாநகர நகர பகுதிகளில் உள்ள எக்ஸ்பிரஸ், LSS மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமின்றி பயணிக்கலாம் என அவர் அறிவித்தார். அதேபோல் மாவட்டங்களின் இடையே புறநகர் பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் இயக்கப்படும் சாதாரண பேருந்துகளிலும் மகளிர் இனி கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று கூறியுள்ளார். இந்த திட்டம் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த அக்டோபர் 2 செயல்பாட்டிற்கு வரும் என்றும், திருநங்கையர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் கட்டடங்கள் தனியாருக்கு இணையாக சிறந்த முறையில் கட்டி பராமரிக்கப்படும் என்று அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் கூறியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம், பள்ளிக்கல்வி, உயர்கல்வி துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மாநிலத்தில் 6620 அரசு கல்வி நிறுவன கட்டிடங்களின் பராமரிப்பு சரியான நிலையில் இல்லை என்றும், பல பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தத்தம் தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை, வகுப்பறை கட்டிடங்களின் நிலை என்ன என்பது குறித்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயன்படுத்த முடியாத கட்டிடங்கள் சிவப்பு அடையாளத்துடன் சீல் வைக்கப்படும். உடனடியாக சீரமைக்க வேண்டிய கட்டிடங்களில் மஞ்சள் அடையாளம் ஒட்டப்படும். 5 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்வி கட்டிடங்களுக்கு பச்சை அடையாளம் ஒட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசுகையில், 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 728 கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்து பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்பு எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றார். தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை குறைப்பதற்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்த அமைச்சர், சென்ற வாரம் 2 பேரை புலி தாக்கி கொன்றதாகவும், புலியை பிடிப்பதற்காக 3 நிபுணர்

0: குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த புலி பிடிபட்டவுடன் சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு அல்லது அருகிலுள்ள புலிகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் வரும் வியாழக்கிழமை முதல் கேள்வி நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். நாளொன்றுக்கு இரண்டு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் பிரபல திரைப்பட நடிகை சௌகார் ஜானகியின் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானத்தின் மீது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று பேசினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து 4 தலைமுறைகளுக்கு மேல் திரையுலகில் கோலோச்சிய அவருடைய மறைவு ஒரு சகாப்தத்தின் நிறைவு என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற சிறப்புக்குரிய சௌகார் ஜானகி இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பின்னர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனம் அனுசரித்தனர். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சர் திரு விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் திரு கே என் நேரு பேரவைத் தலைவர் கேட்டுக்கொண்டார். விதி 110 கீழ் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அறிவிப்பு செய்த பின்னர் அதன் மீது எந்த ஒரு விவாதத்தையும் அனுமதிக்க முடியாது என்று பேரவைத் தலைவர் பதிலளித்தார். இதனை ஆட்சேபித்து திமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இறைவன் பட்டுக்கு பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் மேளதாளங்கள் முழங்க பரிவாரங்களுடன் புட்டுத்தோப்பு மண்டபத்தில் எழுந்தருளினர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் காய்கனிகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இன்று ஒரே நாளில் 10 கோடி ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனையானதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் கேரள வியாபாரிகள் காய்கறிகளை கொள்முதல் செய்ததால் காய்கறிகளின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்ற வெண்டைக்காய் 50 ரூபாய்க்கும், 35 ரூபாய்க்கு விற்ற பயிறு வகைகள் 60 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் 25 ரூபாய்க்கும் விற்பனையானது. வழக்கமாக 6 கோடி ரூபாய் வரையே வர்த்தகம் நடைபெறும் நிலையில் ஓணம் பண்டிகை கொள்முதல் காரணமாக 10 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 3000க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளும் 5000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் கடலுக்குள் செல்லவில்லை என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதாலும் வாயு நோக்கம் ஏர்வாடி மற்றும் கீழக்கரை உள்ளிட்ட வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கு செல்லும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளுக்கு மீன்வளத்துறை அனுமதி வழங்கவில்லை. மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் சார்பு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: ஜெனிசிஸ் தொழில் முனைவோர் உறைவிட திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற மாணாக்கரும் தொழில் முனைவோரும் புதுமை சிந்தனையாளர்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. கோவையில் உள்ள மேட்டி ஸ்டார்ட் அப் மையம் 2ம் 3ம் அடுக்கு நகரங்களைச் சேர்ந்த மாணவர்கள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன்னுடன் வலுவான நிலையில் உள்ளது. 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் கொழும்பில் இன்று ஆட்டத்தை இந்தியா தொடர்ந்த நிலையில் ஷரன்ஸ் ஜெயின் 6 ரன்னுக்கும், ரிஷப் பந்த் 63 ரன்னுக்கும், மானவ் சுதர் 18 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

பண்பலை இசிக்கும் நேரம் மதியம் 1:56. நேர்கள் இனி கேட்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு கோயம்புத்தூர் சின்னக்கல்லாறு பகுதியில் 20 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பில் இருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை அரியலூரில் 38.5 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். அதிகபட்ச வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தில் கணிசமாக -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரையும் மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. இயல்பு நிலையில் இருந்து வெப்ப அளவின் வேறுபாடு திண்டுக்கல், திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையும் சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை விட அதிகமாக 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையில் -1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையில் இருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகம்

0: வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள், கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
0: உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் முயல் இனங்கள் மற்றும் கொட்டகை அமைப்பு முறைகள் என்ற தலைப்பில் மன்னவனூர் ICAR தென்மண்டல ஆராய்ச்சி மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எஸ் ஜெகவீர பாண்டியன் அவர்கள் நடத்தும் பாடத்தினை கேட்கலாம்.
4: இப்ப கொட்டகை அமைக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க, ஷெட் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் முயல் பண்ணிக்கு ட்ரைனிங் வந்துட்டீங்க, இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது உங்களுக்கு, வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது. கொட்டகை அமைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, முதல்ல நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, சுற்றி உங்களுடைய கிளைமேட் என்ன, வெயில் காலத்தில் பீக்கில் போனால் என்ன வெயில் போகுது, மழைக்காலத்தில் எப்படி சாரல் வந்து விழுகுது, காற்றுக்காலத்தில் என்ன பாடு, இந்த விஷயம்லாம் சரியாக புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம் என்ன மாதிரி கூற அமைக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு ஊரில் சரியான காத்தடிக்கும், அங்கே போய் நான் ஓலை கூற போடுறேன், காற்று பயங்கரமான காற்றடிக்கிற ஊர் இருக்குது, காற்றாலை போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? கரூர் போகும்போது, கரூர் அரவக்குறிச்சி அந்த ஏரியாவில் போகும்போது காற்றாலை போட்டு வச்சுருப்பாங்க. காற்றாலைக்கு கரண்ட் வர அளவுக்கு அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அங்கே காற்று நல்லா வீசுதுன்னு அர்த்தம். அந்த ஏரியாவில் நம்ம ஓலை கொட்டகை போட முடியாது. அதே மாதிரி அங்கே என்ன தேவை அப்படிங்கிறது புரிஞ்சு தான் போகணும். அதே மாதிரி முதலீடு, எவ்வளோ முதலீடு நீங்கள் போட ரெடி, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஷெட் கட்டுவோம். அதை மாதிரி அதுக்கடுத்து கட்டுமான பொருள் வந்து உங்கள் பகுதியில் என்ன கிடைக்குது, உங்கள் பகுதியில் என்ன விதமான கட்டுமான பொருட்கள் எளிமையாக கிடைக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம ஹோசூர் ராயக்கோட்டை அந்த ஏரியாக்கெல்லாம் போனீங்கனாக்கா நம்ம அந்த ஓடு இருக்குல்ல, பழைய ஓடு, அந்த ஓடு கிடைக்குது. இந்த ஓடு மற்ற இடத்துல கிடைக்குதா, ஈஸியாக கிடைக்குதா? நம்மளுக்கு இப்போ ஈஸியாக கிடைக்கிறது என்னது, டின் ஷீட்டு, டின் ஷீட் தான் ஈஸியாக கிடைக்கும். ஆஸ்பஸ்டாஸு கிடைக்கும், சில இடத்துல செங்கல் நல்லா கிடைக்கும், சில இடத்துல ஹாலோ பிரிக்கு நல்லா கிடைக்கும், விலை ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் வாங்குற பொருள்லாம் விலை கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக வெளியேருந்து வாங்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விலையேறும். கேரளாவிலேருந்து பிரிக்ஸ் வருது, கேரளா பிரிக்ஸ்னே விற்கிறாங்க. அந்த பிரிக்கு கேரளாவிலேருந்து கொண்டு வரும்போது அதோட விலை, அங்கே உற்பத்தி செலவு கம்மியாக இருக்கும், அங்கேருந்து பயணம் பண்ணி வரும்போது விலை கூடிடும். அப்போ முடிஞ்ச அளவு நம்ம பயன்படுத்துகிற கட்டுமான பொருட்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறது அல்லது ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துங்கன்னா நல்லது, சரிங்களா? அது மாதிரி பயன்படுத்துங்க. அப்புறம் இந்த கொட்டகை அமைக்கிறதுக்கான நோக்கம் நான் சொன்னால வெளியே போட்டு வளர்க்குறது இல்லாமல் கேஜி வச்சு வளர்க்குறது தான் அறிவியல் பூர்வமான வளர்ப்பு. கேஜி வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா அறிவியல் பூர்வமான வளர்ப்பு அப்படிங்கிறது என்ன காரணம்னா, உங்களுக்கு முடிவு தெரியும், இது இது பிரீட் பண்ணிச்சு, இதோ இத்தனை குட்டி போட்டுச்சு, இத்தனை குட்டி நான் இத்தனை காப்பாற்றினேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு கணக்கு வழக்கு வச்சுருப்பீங்க. அப்படி கணக்கு வழக்கு இருக்குதுன்னா தான் அதில் ஓரளவு உங்களுக்கு லாப நஷ்ட கணக்கை பார்க்க முடியும். அப்போ தான் அதுதான் சரியான வளர்ப்பு முறை. அதில் ஏதாவது குறை இருந்தால் கூட உங்களால் சரி பண்ண முடியும், உங்களுக்கு எப்பயுமே லாபத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த முறை சார்ந்து வளர்க்குறீங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போடுவீங்க. அடுத்து பயம், இந்த முயலை பொறுத்தவரையிலையும் சத்தத்துக்கு கொஞ்சம் பயப்படும், அதிகமான சத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா முயல் பயந்துக்கிறோம். அப்படி பயப்படுற ஒரு முயலுக்கு நம்ம முடிஞ்ச அளவு சத்தம் கம்மியாக இருக்கிற பகுதியில் தான் போடணும். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு பட்டறை வச்சுருக்கிறீங்க, தட தட தடன் எந்நேரமும் வெல்டிங் சத்தமாக கேட்குது, ஆ இது பட்டாசு பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் சாயந்தரம்னா பட்டாசு வைக்கிறாங்க, இந்த மாதிரி சத்தம் அதிகமாக இருக்கிற பகுதியில் முயல் வைக்கும்போது யோசனை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா முயல் இறைச்சலுக்கு கொஞ்சம் பயப்படும். அதுக்கடுத்து கழிவு அப்புறைப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த முயல் ஆடுகள் பொறுத்தவரையிலையும் யூரின் புழுக்க ரெண்டுமே இருக்கும் இல்லையா, அதை சரியான இடைவெளியில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அதுவே முயல் வளர்ப்புக்கு ஒரு பாதகமாக அமைஞ்சிடும், சரியா? அப்போ அதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது மனசில் வச்சு தான் செய்யணும். அதுக்கடுத்து நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் பண்ணணும். இப்போ முயலுக்கு சரியான டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ வெப்பம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, வெப்பம் இருக்கணும் அப்படின்னா 15 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரலையும் நல்லாயிருக்கும், 30 டிகிரி செல்சியஸ் வரலையும் முயலுக்கு

ஓகே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். 15 கீழே போனாலும் ஆபத்து, இங்கெல்லாம் 15 கீழே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் வர்ற கொடைக்கானலில் 15 கீழே போகும், ஜனவரி மாதம் மட்டும் போகும் சரியா, மற்ற நேரம்லாம் 15 மேலே தான் இருக்கும். வெயிலுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது 35-40 சாதாரணமாக இருக்கும் எங்கே, நம்ம பகுதியில். இப்போ இந்த கிளைமேட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கிளைமேட் இருக்குல்ல, இதுவும் வெளியே இருக்கிற கிளைமேட்டும் ஒன்றாகாது. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு வீடு, ஓட்டு வீடு, தென்னமரம் நிழல், அங்கே வந்து கிளைமேட் எப்படி இருக்கும்? சேலம் சிட்டிக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டில் 3வது ஃப்ளோர் எப்படி இருக்கும்? இதுதான் மைக்ரோ கிளைமேட். மைக்ரோ கிளைமேட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளால் அந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸை எவ்வளோ தூரத்துக்கு அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியுன்றது. ஒன்றும் இல்லை, 2 லேயர் போட்டிங்க, ரூஃபு குறைஞ்சிருமா, ஃபால்ஸ் சீலிங் போட்டிங்க, உள்ளே டெம்பரேச்சர் குறைஞ்சிருமா, உயரத்தை அதிகப்படுத்திட்டீங்க டெம்பரேச்சர் குறைஞ்சிருமா, உள்ளே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டிங்க டெம்பரேச்சர் குறைஞ்சிருமா, இதெல்லாம் தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா முயல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பேர் மைக்ரோ கிளைமேட்டு. சொல்லுங்கள், மைக்ரோ கிளைமேட்டு. இந்த மைக்ரோ கிளைமேட்டை செட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு ஏதாவது ஒன்று பண்ண முடியும். பட் வெளியிருந்து வர்ற அந்த வெயிலையும் அனல் காற்று வீசுது எல்லா பக்கத்துலேயும் பிரச்சனை அப்படின்னா அதை பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியாது. இந்த ஷெட்டு போகிறது மைக்ரோ கிளைமேட்டை கட்டுப்படுத்துறது மட்டும்தான். இந்த வேலையை நம்ம செஞ்சிடலாம். இப்போ 15-28-30 டிகிரி வரையும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை. 32 தாங்குது, ஒன்றும் பயம் கிடையாது. அதுக்கு மேலே போனாலும் தாங்கும், பழக்கம். நான் சொன்னேன்ல, ஒரு சீசன் முள்ளாக போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தாங்கும். பட் வெயில் அப்படிங்கிறது முயலுக்கு பிடிச்சதா? ஒரு முயலை வெயிலே வச்சுருக்கிறீங்க, கொஞ்ச நாளாக வெயிலே இருக்குது அப்படின்னா அதோட முடி வந்து மூடின மாதிரி இருக்கிறது, ஓப்பன் ஆயிரும், களைஞ்சு போன மாதிரி ஆயிரும். தலை களைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யார், ஏன்னா காற்றோட்டத்துக்காக. ஏன்னா ஒரு சொட்டரை போட்டுருக்கிறீங்க, சொட்டரை கிழிச்சு விட்டுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். வெயில் அதிகமாகும்போது சொட்டரை கிழிச்சு விட்டு அட்லீஸ்ட் காற்றாச்சு உள்ளே போகும்ல, இதான் பெர்த்லேயே சொட்டரை போட்டு வந்துருக்குது. அப்படிங்கிறப்ப வெயில் அதிகமாகும்போது வெயிலோட தாக்கம் அதிகமாகும். அதுவும் குறிப்பாக அந்த எல்நினோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை பற்றி நம்ம கடைசியாக எடுக்க போகிறோம். இது இல்லாமல் முயலுக்கு சில எதிரிகள்லாம் இருக்கிறாங்க. முயல் குட்டி போடுது, அதுக்கு முயலுக்கு சில ஆகாத ஆளுகளாக இருக்கிறாங்க. எலி இருக்குல்ல, எளிய முயலுக்கு தொல்லை கொடுக்க முடியும், பெரிய முயல் கிடையாது குட்டிகளுக்கு. பாம்பு தெரியுமில்ல, பாம்பு வரும், பாம்பு வந்து வேட்டையாடலாம், கீரி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து தொந்தரவு கொடுக்கலாம். பட் கேஜில் வளர்க்குறீங்க அப்படின்னா பாதுகாப்பு, கேஜில் வளர்க்குறீங்க அப்படின்னா ஓரளவு பாதுகாப்பாக தான் இருக்கும். பாம்பு நடமாட்டம்லாம் நம்ம பண்ணையாளர்கள் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எல்லா பக்கத்துலேயும். பட் அது வந்து ரெகுலர் விசிட்லாம் கிடையாது, முதல்ல அது வரும், இடத்த பார்க்கும், சுற்றி பார்க்கும், இதில் ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சோங்களேன், கஷ்டப்பட்டு இங்கே வராது. அது இல்லாமல் முயலுக்கு குட்டியை காப்பாற்றுறதுக்கு அது ஒரு டெக்னிக் வச்சுருக்குது. ஆகாத ஆளுக்கு வராங்கன்னா முயல் என்ன பண்ணால், அந்த அதோட வலை இருக்குல்ல தரவலை, டப் டப்னு அடிக்கும். முயலுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அது கடிக்கலாம் தெரியாது, டப் டப்புன்னு அடிக்குது இல்லைங்களா, வைப்ரேஷன் ஆகும் பாருங்கள். இந்த வைப்ரேஷனே பாம்பு மாதிரியான மிருகங்களுக்கு பயத்தை ஏற்படுத்திடும். ஒன்றும் இல்லை, நீங்களே நுழையிறீங்க ஷெட்டுக்குள்ளே, வழக்கமாக நடக்கிற வேகத்துலேருந்து கொஞ்சம் வேகமாக நடந்தீங்கன்னு வச்சோங்களேன், இது யாரோ புது ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு தட்டும். தட்டுச்சுன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி, இது வேறு பயத்தில் தட்டி காலை உடச்சிக்க போகிறான்னு சொல்லிட்டு நீங்களே வெளியே வந்துடுவீங்க. இது மாதிரி அதே வந்து அந்த ஏரியாவை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை இறங்கும். இதை பண்ணுங்க. அப்போ இதை வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டியது, ஏன்னா இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்து நீங்கள் ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஐடியா வச்சுருப்பீங்க. ஒன்றும் இல்லை, பாம்புன்னு ஒன்று நடமாட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சினாக்க கீழே ஃபிஷ் நெட் இருக்குல்ல, மீன் வலை, மீன் வலை போட்டு விட்ருவீங்க, எத்தனை பாம்பு வரும்? புரியுதுங்களா? பாம்பு விரட்டுறதுக்கு சில இதெல்லாம் இருக்குல்ல, பொருள் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுருவீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வரலாம், பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதை மேல் தப்பிச்சு போகிறதுக்கும் நம்ம வழியும் இருக்குது, இல்லாமல் இல்லை சரியா. அடுத்து ஷெட்டை போடும்போது நீங்கள் வழக்கமாக எல்லா பயிற்சியிலும் சொல்கிறது தான், அனிமலுக்கு ஷெட்டு போடுறீங்க அப்படின்னால நீள் வாட்டு எப்படி போடுவாங்க? கிழக்கு மேற்கா போடுவாங்க, இது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். கிழக்கு மேற்கா ஏன் போடுறாங்க? ஏன் போடுறாங்க? சூரியனோட வெளிச்சம் மட்டும் இல்லை, ஏன்னா கிழக்கு மேற்கா தானே சூரியன் உதிக்கிறதும் மறையிறதும். அப்படிங்கிறப்ப சூரியனோட வெளிச்சம் வேணும் நம்மளுக்கு, முயலுக்கு தேவை. ஏன்னா விட்டமின் D3 இருக்குல்ல, அதுக்கு ஒரே சோர்ஸ் சூரிய வெளிச்சம் தான், அதை தவிர்க்க முடியாது நீங்கள். அப்போ சூரிய வெளிச்சம் நம்மளுக்கு வேணும், ஆனால் வெயிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறப்ப கிழக்கு மேற்கா போடுவாங்க, பெரும்பாலும் கிழக்கு மேற்கா நீள்வாட்டு போடுவாங்க. அகலம் அப்படின்றதான் 20-25 அடி தான் வைப்பாங்க. 20 அடி 22 அடி வச்சிங்கன்னா நல்லது, 25 மேலே அகலம் வைக்கிறீங்க அப்படின்னா காத்தோட்டம் கொஞ்சம் குறையும். முயலை பொறுத்தவரையும் மிக மிக முக்கியமான விஷயம் காத்தோட்டம். காரணம் என்னென்னா, முயலோட யூரின் இருக்குல்ல ஸ்மெல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா, இதை ஒத்துக்கணும். முயலோட யூரின் மற்ற எல்லாத்தையும் விட ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த யூரினோட ஸ்மெல்லு உள்ளே தேங்கிடக்கூடாது, தேங்கிச்சு அப்படின்னா அதே முயலுக்கு பாதகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், காத்தோட்டத்தை அதிகமாக இருக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க. அப்போ அகலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், 20-25 அடி தான் வைப்பாங்க, அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியாக வச்சிங்கனாலும் 4-5 லைன் வைக்க முடியாது நீங்கள், அதனால் 20 அடி இல்லை 25 அடி வரையும் வைப்பாங்க. அதுக்கடுத்து சைடில் ஒரு உயரம் ரூஃப் ஹைட்டை வந்து 16 அடி வரையும் வைப்பாங்க.

நடுவில் வைக்கிற உயரம் 16 அடி உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறையும். அதே இன்னும் கூட ஏற்றி வைக்க முடியும்னா வைக்கலாம், 18 அடிக்கும் வைக்கலாம். ஒன்றே ஒன்றே உங்கள் ஊரில் அடிக்கிற காற்று ரொம்ப உயரம் வைக்கிறீங்கன்னா கூரையை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை கவனம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ உயரம் வைக்கலாம்னு முடிவு பண்ணிக்கோங்க. 16 அடி வைக்கிறீங்கன்னா ரொம்ப சேஃப். சைடில் ஒரு பாதுகாப்புக்கு சுவர் மாதிரி கட்டுவாங்க, ஒரு 3 அடி அல்லது 1 மீட்டர் வரலையும் வைப்பாங்க. வச்சுட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் உள்ள நுழையாது. இது நாய் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு கூட கண் பார்க்க கூட தெரியாது. ஒன்றும் இல்லை, நாய்க்கு முயல் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு, வள்ளு வள்ளு வள்ளு துறச்சிக்கிட்டு கொத்திக்கிட்டே வரேன்னு வச்சோங்களேன், இது இதுக்கு தூக்கம் போயிருமா? பயத்திலே இருக்குமா? பயத்திலே இருந்துச்சுன்னா சில ஆபத்துகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது மேற்கூரை வந்து நான் சொன்ன மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கணும், உங்களுக்கு விலை ஒரு கட்டுப்பாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் இப்போ மேலே எடுத்துருக்கிற ஃபோட்டோஸ் இருக்கு இல்லைங்களா, பார்த்துக்கோங்க. மேலே பார்க்குறது ரெண்டு ஃபோட்டோ பார்ப்பீங்க. ஒன்று வந்து மாடி மேலே போட்டிருக்காங்க, ரெண்டுமே மாடி மேலே வச்சிருக்கிற ஷெட்டு தான், சரிங்களா? மாடி மேலே வச்சிருக்கிற ஷெட்டு தான். இது வந்து கோயம்புத்தூரில் எடுத்தது, ரெண்டுமே கோயம்புத்தூர் நகரத்தில் எடுத்தது. கோயம்புத்தூர் நகரத்தில் இந்த மாதிரி ஷெட்டு போட்டிருந்தாங்க. இந்த ஷெட்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணாத வரலையும் பிரச்சனை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு உறுதி சொல்ல முடியாது. ரூல்ஸ் படி ஆடு மாடுகள் கால்நடைகளை மக்கள் வசிக்கும் இடத்துலேருந்து 500 மீட்டர் தள்ளி வைக்கணுன்றதான் ரூல்ஸ், 500 மீட்டர் தள்ளி வைக்கணுன்றதான் ரூல்ஸ். இப்போ இந்த 500 மீட்டர் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது நடைமுறை சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது, சரியா? நடைமுறை சிக்கல்கள். இப்போ இந்த பக்கத்துலேயே வச்சிருக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் எப்போ தொந்தரவாக மாறுவீங்கன்னா ஸ்மெல்லு நல்ல ரொம்ப ஸ்மெல் வருது அல்லது முடி கொட்டுது அந்த மாதிரியான சிக்கல் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு சோரி வருமா இருக்கும், இந்த ஆள் முயல் கொண்டு வந்து வச்ச பிறகு தான் எனக்கு சரி வந்துச்சு அப்படிமாங்க. திடீர்னு கொஞ்சம் நீங்கள் நல்லா சிரிச்சுக்கிட்டு போக வர இருக்கிறீங்க, கொஞ்சம் காசு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு போக வர இருக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக பக்கத்து வீட்டுக்காரன்னு வச்சுப்பார். அப்போ என்ன பண்ணுவார், ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு விட்ருவார், சரியா? கம்ப்ளைண்ட் போட்டு விட்டாருன்னா சட்டம் என்ன சொல்லுது, இவ்வளோ தூரத்துக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்குறதுக்கான முகாந்திரம் இருக்குது. அப்போ நம்ம அட்வைஸ் பண்ணுறதே குடியிருப்பு பகுதியிலேருந்து தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறது. கிராமப்பகுதினா பிரச்சனை இல்லை, கிராமப்பகுதியில் அவங்களும் மாடு வச்சுருப்பாங்க, நீங்களும் மாடு வச்சுருப்பீங்க, பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிறப்ப இது ஓடுது. நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்கிறேன். இந்த முயல் பண்ணையாளர்களை பார்க்கறதுக்காக வெளியே ஃபீல்டு விசிட் போகும்போது தேனி மாவட்டத்துக்கு ஒரு முறை போயிருந்தேன், தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு முயல் பண்ணையாளர், ஒரு பழைய பண்ணையாளர் ரொம்ப நாளாக வச்சுருக்காரு. அவர் வீட்டில் போயிட்டு பார்த்தா அவர் மாடி மேலே தான் வச்சுருந்தார். மாடி மேலே வச்சுருக்கிறார் அப்படின்னோடனே, சார் நீங்கள் மாடி மேலே வச்சுருக்கிறீங்க, பக்கத்தில் பூரா வீடாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வருமே அப்படின்னு. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, மாடி மேலே வச்சிருக்கிற சார், நான் ஒரு சித்த வைத்தியன், நான் என் தோட்டத்தில் கொஞ்சம் மூலிகையும் போட்டு வச்சுருக்கிறேன், பக்கத்தில் யாராவது சளி காய்ச்சல் இருந்தாங்கன்னா 4 கற்பூரவல்லி 4 துளசி அப்படி கொடுப்பேன், அப்பப்போ முயலையும் கொடுப்பேன். ஒரு குடுக்கல் வாங்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களோட நட்பு பாராட்டுறது அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை, சரியா? சட்டமே எதிரில் இருந்தாலுமே பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நட்பு பாராட்டுறது, ஒன்றும் இல்லை மாடு வச்சுருக்கிறீங்க, ஒரு சீம்பால் ஒரு நட்பு தான் அது, அது ஒரு கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையில் கோபம் அப்படிங்கிறது தணிஞ்சு போயிடும், சரியா? இதை பண்ண முடியுது அப்படின்னா வச்சுக்கலாம். பட் நான் அட்வைஸ் பண்ணுறது, முடிஞ்ச அளவு பெரிய அளவில் ஃபார்ம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவு கிராமப்பகுதிக்கு போயிடுறது நல்லது. வில்லேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஓரளவு சேஃப். இது பாம் ரூஃபுக்காக போட்டிருக்குறது, மேலே பார்த்தா டின் ரூஃப் போட்டிருந்தாங்க, சரிங்களா? டின் ரூஃபு. இந்த ரெண்டாவது படம் இருக்கு இல்லைங்களா, இந்த படம் பாருங்கள், கீழே இருக்கிற படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது ஷெட்டு, ஷெட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன காம்பவுண்டு மாதிரி போட்டிருக்காரு, ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு 2 அடிக்கு தள்ளி ஒரு காம்பவுண்டு மாதிரி போட்டிருக்காரு, ஃபென்ஸ் மாதிரி. இந்த ஃபென்ஸ் இருக்கிறதுனால நாயோ அல்லது வேறு ஏதாவது விளம்பரம் வந்தாலும் பக்கத்தில் போக முடியாது, வெளியே தான் இருந்து வேடிக்கை பார்க்கணும். அதே மாதிரி அந்த முயலுக்கும் பயம் ஒன்றும் பெருசாக வராது, சரிங்களா? பயம் ஒன்றும் பெருசாக வராது. இந்த இதுக்காக அவங்க பண்ணியிருந்த செட்டப்பை நான் உங்களுக்கு படமாக காட்டியிருக்கேன். இப்போ இந்த முயலை, இந்த பண்ணையை பொறுத்தவரையிலையும் இது தென்னந்தோப்புக்குள்ளே நடந்த வச்சிருக்குது. தென்னந்தோப்பு இருக்கு இல்லைங்களா, தென்னந்தோப்பு கொஞ்சம் கிளைமேட்டாக ஜிலு ஜில்னு இருக்குமா? இந்த தென்னந்தோப்புக்குள்ளே சின்ன அளவிலான ஷெட்டு தான், ஷெட்டோட அகலம் வந்து கம்மி தான், மிஞ்சி போனால் ஒரு 7 அடி 8 அடி கூட இருக்காது, 22 அடிலாம் கிடையாது, 7 அடி 8 அடி தான் இருக்கும். இந்த ஷெட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சுக்கே 90 அடி போட்டாங்க, மரத்துக்கு நடுவில் போட்டாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பழைய ஃபார்ம், ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க. இந்த ஃபார்மில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிளைமேட்டு எப்பயுமே ஜிலு ஜிலுன்னு தான் இருக்கும், ஏன்னா தென்னை ஓலை தான் உங்களுக்கு நல்ல மரப்பு கொடுத்துருமில்ல, இந்த அட்வான்டேஜ் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு இந்த மாதிரியான பண்ணை வைக்கிறவங்களும் உண்டு. இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்மு, உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓலை ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு செகண்டரி ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டரி ரூஃப் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை. இதுக்கும் மேலே வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வென்டிலேட்டரோ ஃபாகரோ கூட போட்டுக்கலாம். ஃபாகர் தெரியல, மிஸ்ட் கூலிங் ஃபாகர்லாம் தெரியுமில்ல, பண்ணையில் பயன்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் ஒரு ஜுடிஷியஸாக பயன்படுத்தலாம், எப்போ தேவைப்படுதோ வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் பயன்படுத்திக்கலாம், மற்ற எல்லா நேரம் போட வேண்டிய அவசியம் கிடையாது.

முயலுக்கு ஓரளவு வெயிலை குறைச்சிங்கன்னா போதும், ரொம்ப குடுகுழுக்கெல்லாம் தேவையில்லை, ஓரளவு வெயிலை குறைச்சிங்கனாலே போதும். இப்போ இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா இதே தான், அதே பண்ண தான் நினைக்கிறேன், அதே பண்ண தான். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தூண் இருக்குல்ல, இந்த தூணு சிமெண்ட்டு தூணு, சிமெண்ட்டை தூணு தேவைப்பட்டேன். சிமெண்ட்டுலாம் ரெடிமேடாக கிடைக்குது, ரெடிமேடாக அந்த சிமெண்ட் தூண் கிடைக்குது, காங்கிரீட் தூண். இந்த காங்கிரீட் தூணையே நீங்கள் ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலாக பயன்படுத்தலாம், சில பகுதியில் ஈஸியாக கிடைக்குது, அவங்கக்கிட்ட நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த ஃபார்ம் வந்து இவர் ஒரு முறையாக பயிற்சியெல்லாம் பெறல, பட் நல்ல ஒரு ஃபார்ம். இப்போ நம்ம எல்லினோன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்ல, எல்லினோன்னா கடுமையான வெயில் வரப்போகுது இல்லையா, கடுமையான வெயில் வரப்போகுது, வெயில் அடிக்க போகுது, பஞ்சகாலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி இல்லாமல் சங்கடப்பட போகிறோம் அப்படிங்கிறத இப்போ அவங்களோட அனுமானம். சரியா, இப்போ இந்த பண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுக்கு காரணம் என்னென்னா, இவர் வந்து ஒரு படிக்காத சாதாரண ஒரு விவசாயி, அவர்கிட்ட இருக்கிறது தென்னந்தோப்பு, தென்னந்தோப்போட தென்னை ஓலையை மட்டும் பயன்படுத்தி என்ன பண்ணிட்டார், செட்டை போட்டார். இந்த ஷெட்டுக்குள்ளே எப்பயுமே டெம்பரேச்சர் 25 தான் இருக்கும், ஷெட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் 25 தான் இருக்கும். சுற்றி வந்து நல்ல வள மாதிரி போட்டு விட்டார், நல்ல வள மாதிரி. இவர் ஒரு முறைப்படி பயிற்சியெலாம் எடுக்கலை, பட்டு முயலோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டார். ஆடு மாடு வளர்க்குறதுக்கு பயிற்சியெல்லாம் தேவையில்லை. நீங்கள் நம்மளாம் நம்ம விவசாயங்கிறது இந்தியர்களோட ரத்தத்தில் கலந்தது, ஜெனட்டிக்ஸில் எழுதியிருக்குது சரிங்களா. ஏன்னா விவசாயத்தை தொடாத ஒரு தலைமுறையெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் விவசாயத்தை தொட்டு தான் வந்திருப்பாங்க, உங்கள் தலைமுறையில் ஏதாவது ஒரு இடத்துல பண்ணியிருப்பாங்க ஆடு வளர்க்குறதுலாம். பட் இந்த விவசாயத்தை அவர் என்ன பண்ணிட்டார், இந்த அனிமல்ஸை அவர் புரிஞ்சுக்கிட்டார், இதுக்கு வெயில் வேணாடா பிடிக்கலடா, இதுக்கு வந்து ஜிலுஜிலுப்பு தான் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப இந்த செட்டப் போட்டிருந்தார். இந்த செட்டப்பில் அவருக்கு என்னென்னா, ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் கூட சொல்ல மாட்டேன், பட் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். தீவனமும் பெரிய அளவில் தீவனம்லாம் கிடையாது, கொள்ளு கொடி இருக்குல்ல, கொள்ளு கொடி தான் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு, அதை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தீவனம் காட்டுறாரு பெரிய, ஆனால் உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா நல்ல உற்பத்தி, ரொம்ப நாள் அந்த ஃபார்ம் நடத்திக்கிட்டு இருக்காரு சரிங்களா. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விலங்கு வளர்க்குறீங்க, ஒரு பிராணியை நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா, அந்த விலங்கோட தேவையை புரிஞ்சிக்கிறதுக்காச்சும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. நான் பீகாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சரிங்களா, பீகாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அங்கே ஒரு 11 வருஷம் ஒர்க் பண்ணேன். எருமாடை ஹரியானாவிலேருந்து இறக்கிட்டோம், ஹரியானா மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து பீகாரில் இறக்கிட்டோம். பீகாரில் இறக்கி அந்த எருமாடுகளை வளர்த்துக்கிட்டு இருக்க, முர்ரா மாடு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அது 15 லிட்டர் கறக்குதுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே செனை பிடிக்கிறதுல பிரச்சனையாச்சு, எது பீகாரில் வந்து செனை பிடிக்கிறதுல பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ என்ன பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தா, நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் வேலையெல்லாம் பார்த்தோம். டாக்டர் என்னென்ன வேலை பார்ப்பாங்க, ரெண்டு செனை ஊசி போடுறது, காலையில் சாயந்தரம் போடுறது, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறது, ஹார்மோன் ப்ரோட்டோகாலே போட்டோம், எல்லாம் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்த்ததுலேயும் பெரிய அளவில் ஒன்றும் எங்களுக்கு மாற்றம் கிடைக்கல சரியா. அப்புறம் நாங்கள் ஒரு இயற்கையாக என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு தலசுத்தில் தான் உட்காந்துருந்தோம், நாங்கள் தான் அதை செஞ்சோம் சரிங்களா. அப்போ கங்கை நதியோட பக்கத்தில் இருக்கிற எருமைகளை பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம், ஃபீல்டு விசிட்டுக்காக போனால் அங்கே ஒரு ப்ரீடை நாங்கள் பார்த்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அங்கே பார்த்தா எருமாடு கரையில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு எப்போ வெயில் அடிக்குதோ ஆற்றுக்குள்ளே போய் படுத்துக்கும். ஆற்றோட சகதி இருக்குல்ல, அது பேர் ரிவரைன் பஃபல்லோ, சகதியில் போய் படுத்துக்கும். படுத்துட்டு உடம்பு பூரா சகதி பூசிக்கிட்டு அங்கே தான் இருக்கும், சாயந்தரம் வெயில் தடையுது பாருங்கள், ஏறி வரும் வீட்டுக்கு வந்துடும். அப்போ நான் அவங்க விவசாயிகளோட பேசும்போது கேட்டேன், எப்பா உங்களுக்குலாம் எருமாட்டில் பிரச்சனை இல்லையாப்பா அப்படின்னு கேட்டால், எங்கள் எருமாட்டில் என்ன பிரச்சனை வரப்போகுது, எங்கள் எருமாட்டில் செனை பிடிக்கிறதும் பிரச்சனை கிடையாது, குட்டி போகிறதும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் வருஷம் வருஷம் குட்டி எடுப்போம் அப்படின்னா. அப்போ தான் எங்களுக்கு குறைச்சிச்சு, அடா நம்ம எருமாடு வாங்கினோம், எருமாட்டுக்கு ஒரு குளத்தை கட்டாக முட்டோமோன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. வந்த உடனே எங்கள் ஆஃபீஸர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் முதல்ல நம்ம மாடுகளுக்கு நம்ம ஒரு வேலுவிங் டேங்க் தொட்டி ஒன்று கட்டணும் அப்படின்னு சொன்னவொடனே, ஒரு ஏறக்குறைய ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஏறக்குற 3/4 ஏக்கர் கணக்குக்கு பெரிய தொட்டி மாதிரி போட்டார். குழி வெட்டி, ஜேசிபி வச்சு குழி வெட்டி தண்ணி நிறச்சி எல்லாம் பண்ணிட்டோம். தண்ணியெலாம் இருக்குது, நாங்கள் என்ன நினச்சோம், மாடு தானே ஊசி போட்டு செனை பிடிக்க வைக்கலான்னு. மாட்டுக்கு எருமாட்டுக்கு தேவை, எருமாட்டு தான் வேறவே சுரப்பியே கிடையாது, சகதியில் உருளணும், கழட்டி கரெக்டாக காலையில் 8-9 மணி ஆனவுடனே பாலையில் கறந்துட்டு உள்ளே அனுப்பிவிட்ருவோம், அங்கேயே தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஊசியும் போடல, அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஊசியும் போடல, எந்த ஹார்மோனும் போடல, தன்னை போல வருஷம் வருஷம் குட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு சரிங்களா. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, டாக்டர் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் வளர்க்குறது பண்ணக்காரங்க. அப்போ நீங்கள் தான் அதுக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். அதில் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா வைத்தியம் பண்ணுறதுக்கு நாங்கள் வருவோம், டாக்டர்மார் வருவோம், வந்து பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் அடிப்படையெல்லாம் விவசாயம் தான் பண்ணி முடிக்க வேண்டியது இருக்கும் சரியா. இப்போ ஒரு ஷெட்டுக்குள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னா, நான் சொன்னேன்ல 30 டிகிரி வரையும் இருக்கலாம், 30 டிகிரி வரையும் டெம்பரேச்சர் இருக்கலாம். ஈரப்பதம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது. ஈரப்பதம் அப்படின்னா இந்த புழுக்கர்கள்ல, இது ஈரப்பதத்தினால தான், காற்றுல ஈரப்பதம் இருந்தால் தான் புழுக்கம் வரும். நீங்கள் சொல்லுவீங்களா மழை வரப்போகுது அப்படிங்கிறத, மழை வரதுக்கு முன்னாடி புழுக்கமாக இருக்கும், புழுக்கமாக ஏன் இருக்குது, காற்றுல ஈரப்பதம் கூடிருச்சு.

பக்கத்தில் ஈரப்பதம் கூடுச்சு அப்படின்னா மழை வரப்போகுது. சரியா, இது எப்பயுமே ஈரப்பதம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது, முயலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 55% மட்டும் இந்த ஈரப்பதம் இருக்கலாம், அதுக்கு மேலே கூடினாலும் தப்பு குறைஞ்சாலும் தப்பு. சரியா, இது பார்த்துருப்பீங்கள, ஓடு, நம்ம ஓடு, ரெகுலர் ஓடு. இந்த ஓட்டு, இந்த ஓடு வந்து வெயிலை கடத்தாது, உங்களுக்கு ஓரளவு கீழ் நோக்கி வெயில் இறக்காது, உங்களுக்கு அது இந்த இதுவும் குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஓட்டு வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் குளிர்ச்சியாக தான் இருக்கும். இது வந்து ராயக்கோட்டை சைடில் பார்த்தது. இது வந்து மாட்டு கொட்டகையாக பயன்படுத்தியிருந்திருக்காரு பணக்காரர், மாட்டு கொட்டகையாக பயன்படுத்தியிருந்திருக்காரு. நடுவில் முயல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு, நல்லா வருது, எந்த தொந்தரவும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா வருது. இது வந்து சாதாரண டின் ரூஃபு, உள்ளே வந்து முயல் வச்சுருக்காங்க, நடுவில் கேஜ் போட்டு தண்ணி செட்டப் வச்சுருக்காங்க பாருங்கள், நிப்பிள் ட்ரிங்கர் செட்டப் வச்சுருக்காங்க, நிப்பிள் ட்ரிங்கிங் செட்டப் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்மு, ஆர்கனைஸ்டு ஃபார்மு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கேஜ் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக திறந்துருக்குதா, சைடு முழுவதுமாக திறந்துருக்குது. அப்படிங்கிறப்ப காத்தோட்டம் எந்த வித சிரமமும் இருக்காது, நல்ல காத்தோட்டம் இருக்கிற மாதிரி. காத்தோட்டம் அப்படிங்கிறது யாருக்குறைய முயலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, காத்தோட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலே முயலோட வளர்ச்சியிலேருந்து இனப்பெருக்கத்துலேருந்து எல்லாத்துலேயுமே குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஃபார்ம்ஸு, கமர்ஷியல் ஃபார்ம்ஸு இப்போ தமிழ்நாட்டில் பல பகுதியிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. மேற்கு தமிழ்நாடு, அதில் இன்க்ளூடிங் சேலம் தான், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரிஃபர்ட் ஏரியா. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்படியே சத்தியமங்கலம், அப்படியே போய் ஈரோடு போயிருங்க, அப்படியே நேராக மேலே ஏறுங்க. இது கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேற்கு தொடர்ச்சி மலையோட எல்லா பகுதிகளுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாரமான கிளைமேட்டு. இது இல்லாமல் இப்போ சேலத்தில் ஏற்காடு மலை இருக்குது, சூப்பர் கிளைமேட். ஆனால் ஏற்காடில் இன்னும் செய்யலாமல் இருக்காங்க. சரியா, ஏன்னா உங்களுக்கு டூரிஸ்டத்துலேயே காசு வந்துடுது. சரியா, ஊட்டி, ஊட்டி ஒரு அருமையான லொக்கேஷன். ஊட்டி, கூடலூர் அந்த பகுதியெல்லாம், தேனி மாவட்டம் முழுவதும் சூப்பரானது. சேல மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் இது ஒரு விவசாய பகுதி, சரியான விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்க பகுதி. சாதாரணமாகவே உங்களுக்கு பெரும்பாலும் எல்லா பயிருமே வரும் இல்லையா, உங்களுக்கு பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு வறண்ட பகுதியில் வர்ற பயிர் மட்டும்தான் வராது. பருப்பு கிருப்பு கொஞ்சம் கம்மியாக விலையமாக இருக்கும். ஆனால் கடலை, நிலக்கடலை நல்லா வரும், நிலக்கடலை, சில பகுதி நெல்லும் வரும் இல்லையா, எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தீவன உற்பத்தியில் பெரிய சிரமம் இருக்காதுதான் நான் நம்புகிறேன். சரியா, இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா இதோட அகலம் கொஞ்சம் அதிகம், இப்போ போட்டிருக்கிற ஷெட்டோட அகலம் அதிகம். நான் எவ்வளோ சொன்ன அகலம் எவ்வளோ வைக்கலாம், 20-25 அடி வெளியும் அகலம், 25 அடி மேலே போயிருந்துச்சு அப்படின்னா காத்தோட்டம் பாதிக்கப்படும். இந்த பண்ணையில் சொறி தொல்லை கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஷெட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாக்ஸை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பாக்ஸு, நெஸ்ட் பாக்ஸ்னு சொல்லுவோம், குட்டி போகிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வைப்போம். இந்த பாக்ஸை ஷெட்டுக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னா இந்த பகுதியை க்ளீன் பண்ண முடியாது. அப்போ அது கீழே சில ஒரு பூச்சி போய் உட்காந்துக்கும். அந்த பூச்சி என்ன பண்ணும், எப்போல்லாம் அது தயாராகுதோ அது போய் தாய் மேலே போய் கடிக்கும், குட்டிகளை கடிக்கும். அப்போ இதுக்கு வைத்தியம் பண்ணுறது அப்படின்னா வைத்தியம் இருக்குது, பட் இந்த பிரச்சனையை சரி பண்ணாமல் வைத்தியம் வேலை செய்யாது. மண் களையம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மண் களையம், சாதாரண சட்டி. இந்த களையத்தையே நீங்கள் தீவன தொட்டியாகவும் தண்ணி வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம், ஈஸியானது, உங்களுக்கு விலையும் கொஞ்சம் கம்மி. சரியா, இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, மண் களையம் வெயில் காலத்தில் கூட சூடாகாது, ஜில்லு தான் இருக்கும். ஈரக்களையமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே இதுக்கு எப்போல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குதோ அந்த சட்டிக்கிட்ட போய் உட்காந்துக்கும், ஜில்லு ஜில்லுன்ட்டு. சரிங்களா, அந்த மாதிரியும் பண்ணிக்கும். பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், மரப்பெட்டி மாதிரி, மரப்பெட்டி மாதிரி இருக்குல்ல, அதுதான் குட்டி போடுறதுக்கு நம்ம வைக்கிற பாக்ஸ். சரிங்களா, அந்த குட்டி போடுறதுக்கு வைக்கிற பாக்ஸ், இதில் வந்து குட்டி போடும். இந்த பாக்ஸை வைக்க வேண்டிய காலம் ஒரு 26-27 நாள், ப்ரீடிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா 26-27 நாள் இந்த பாக்ஸை வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் தென்னை நார் இருக்குல்ல, தென்னை நார் வச்சிட்டிங்கன்னா அது போய் அந்த நாரை எடுத்து கூடு மாதிரி கட்டிக்கும், அதில் போய் குட்டி போடும், குட்டி போட்டு வளர்க்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரே இருக்குல்ல, தக்காளி கூட அல்லது வீட்டில் காய்கறி வைக்கிற கூட, இதையும் பயன்படுத்துகிறாங்க பணக்காரங்க, இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க. இதில் அடிப்படையான விஷயம் என்னென்னா அந்த கூடையோட உயரம் வந்து 10 சென்டிமீட்டருக்கு இருக்கணும். 10 சென்டிமீட்டர் கம்மி ஆச்சுன்னா குட்டி தப்பிச்சு வெளியே வந்துடும். ஆனால் 10 சென்டிமீட்டரில் இருக்குதுனாக்க தாய் மட்டும் உள்ளே போகும், பால் கொடுத்துட்டு திரும்பி வந்துடும். இப்போ காத்தோட்டம் அப்படிங்கிறது முயலை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியமானது. காற்றோட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நோயெல்லாம், நிறைய நோய்கள்லாம் வரும். அதில் ஒன்று தான் சளி பிடிக்கிறது. சரியா, சளி பிடிக்கிறது. குறைந்த காற்றோட்டம் உற்பத்தியை குறைக்கும். நோய் வந்துருச்சு, நோய் வந்த முயல் என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாது, ஒட்டாது அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது. அதனால் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதுக்கு தேவையான இடத்த கொடுக்கறது, அதுக்கு தேவையான காற்றோட்டத்தை கொடுக்கறது, சுத்தத்தை கொடுக்கறது, பயமில்லாத ஒரு இடத்த கொடுக்கறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா முயலே கம்ஃபர்டபுளாக இருக்கும். காற்றுப்போக்கி, வென்டிலேட்டர் தெரியுமா, வென்டிலேட்டர், இப்போ நான் சொன்னேன்ல இந்த இடத்துல ஒரு வென்டிலேட்டர் போட்டிங்க, இந்த பக்கத்தில் ஒரு வென்டிலேட்டர் போட்டிங்க, வென்டிலேட்டரில் இந்த பக்கத்தில் இருக்கிற வென்டிலேட்டர் வந்து காற்றை உள்ளே தள்ளுது, அங்கே ஒரு வென்டிலேட்டர் காற்றை வெளியே தள்ளுது, ஆட்டோமேட்டிக்காக நான் உள்ள கிளைமேட்டை மாறிடும். இந்த வென்டிலேஷன் அப்படிங்கிற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா நெருக்கடியாக வச்சாலுமே வச்சுக்கலாம், ஓரளவு நம்மளால் நல்லா வச்சுக்க முடியும். அப்புறம் ஃப்ளோர் இருக்கிற தரை, பெரும்பாலும் முயலை பொறுத்தவரையும் தரை மண் தரை தான் பெஸ்ட்டு. ஏன்னா யூரின் வடிஞ்சு கீழே போயிடும், மேலே

0: புழுக்க நின்றுரும், அந்த புழுக்கை நீங்கள் பெருக்கி போட்டலாம். இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா முயலுக்கான நோய் பிரச்சனை கம்மி. காங்கிரீட் ஃப்ளோர் போடக்கூடாதானா? காங்கிரீட் ஃப்ளோர் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அட்லீஸ்ட் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே ரெண்டு முறையாச்சும் கழுவி சுத்தம் பண்ணி விடுது. காரணம் என்னென்னா, காங்கிரீட் மேலே யூரின் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூரின் அப்படி ஆவி ஆயிரும், ஆனால் அதோட அழுக்கு அந்த ஸ்மெல்லு உள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் தண்ணி வச்சு ஃப்ளஷ் பண்ணி அடிக்க வேண்டியது இருக்கும். அப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்மெல் குறையும், சரியா, காங்கிரீட் ஃப்ளோரில். பட் மண்தரையில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரெண்டு மாதம் மூணு மாதம் வரலையும் கூட அப்படியே மண்ணை விட்டுறலாம். உங்களுக்கு எப்போ தோணுதோ க்ளீன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மேலே இருக்கிற மண்ணை சுரண்டி எடுத்துகிட்டு புது மண் போட்டுக்க வேண்டியது. இந்த செட்டப்பு முயலை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு தர வந்து மண் தரதும், அது ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ கிளாரிட்டியில் கொஞ்சம் சிரமம் இருக்குது. இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா முயலோட ஷெட் போட்டாங்க, சைடில் வந்து வலை திறந்து தான் இருக்குது, ஆனால் ஒட்டடை மாதிரி படிஞ்சிருக்குது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, முயலுக்கு நானும் காற்று ஓட்டமாக வச்சுருக்கிறேன், எல்லா பக்கமும் காற்று வருதுன்னு நினைப்பீங்க. இந்த ஒட்டடை மாதிரி படிக்கிட்டு பாருங்கள், இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு திற மாதிரி போட்டுரும், காற்று போகாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ளேம் கன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு ஃப்ளேம் கன்னுனா அந்த நெருப்பு இது மாதிரி வரும், நம்ம தந்தூரி பாபிக்கு போடுறாங்கள்ல, அதை வச்சு பிடிச்சாங்க அப்படின்னா அது முழுவதுமாக எரிஞ்சு காலியாகிடும், சுத்தமாக காத்தோட்டம் வந்து நல்லாயிருக்கும். இந்த காத்தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது, பாதுகாக்க வேண்டியது நல்லா இருக்குதா இல்லைன்னு அடிக்கடி பார்த்துக்காக வேண்டியது தான் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும், கரெக்டாக பார்த்துக்கணும். அதிகமான தரையில் வந்து யூரின் போய் போய் ஈரம் அதிகமாகிடுச்சு, அல்லது மழைக்காலம் கண்டினியூஸாக மழை பெய்யுது, தர காய மாட்டேங்குது. அப்போ அந்த சுண்ணாம்பு இருக்குல்ல, சுண்ணாம்பு தூள், சுண்ணாம்பு தூளை கீழே அடிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த சுண்ணாம்பு வந்து நீர்ச்சத்தை இழுத்துரும், இழுத்துருச்சு அப்படின்னா ட்ரையாக இருக்கும், ட்ரையாக இருக்குது அப்படின்னா முயலுக்கு கம்ஃபர்டபுள் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் பண்ணலாம் அடிக்கடி. இப்போ அந்த கூண்டு செய்கிறது இருக்கு இல்லைங்களா, கூண்டு செய்கிறதுல உங்களுக்கு கூண்டோட டைமென்ஷன்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய அடல்ட் முயல் இருக்குன்னு வச்சோங்களேன், ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ஒன்றரை அடி உயரம், ரெண்டு அடி நீளம் ரெண்டு அடி அகலம் ஒன்றரை அடி உயரம், இதுதான் ரெகுலர் ஃபார்மேட்டு. இதை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா முயல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி குட்டி போடுது, குட்டி போட்டால் குட்டிகளை நீங்கள் பிரித்து ஒரு குரூப்பாக வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுங்களுக்கு மூணு அடிக்கு ரெண்டு அடி ஒன்றரை அடி உயரம், புரியுதுங்களா, மூணு அடிக்கு ரெண்டு அடி ஒன்றரை அடி உயரம். அதே வந்து குட்டி போடுற தாய் இருக்குல்ல, நாலு அடி கேஜும் கொடுப்பாங்க, ஏன்னா மூணு அடி கேஜே போதும், மூணு அடிக்கு ரெண்டு அடி ஒன்றரை அடியும் கொடுக்கலாம். ஆனால் இப்போ கேஜ் வந்து புது மாடலில் செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா கேஜ் செட்டப்லேயே ஒரு அடிக்கு மட்டும் தனியாக விட்டுட்டு தாய் குட்டி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இந்த ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி வந்து அம்மாவுக்கு வச்சுக்கிற மாதிரி அந்த செட்டப்பும் ஓகே, அதுலேயும் பண்ணிக்கலாம். பட் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு முயல் அடல்ட் முயலாக இருக்குது அப்படின்னா ரெண்டு அடிக்கு ரெண்டு அடியாச்சும் அது நடமாடுறதுக்கான இடம் கொடுத்துருக்கணும், அப்போ தான் அது நார்மலாக அதோட வாழ்க்கையை கொண்டு வர முடியும். இது இல்லாமல் கம்பி வலை இருக்கு இல்லைங்களா, கம்பி வலை, கம்பி வலை சைஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு மாதிரி போடுவாங்க. தரவலை வந்து அரை இன்ச்சுக்கு அரை இன்ச்சு மாதிரி போடுவாங்க, தரவலை அரை இன்ச்சுக்கு புழுக்க மட்டும்தான் விழுணும், ரொம்ப அதிகமான கேப் இருக்குதுன்னா குட்டி கால் மாட்டிக்கும், குட்டி கால் மாட்டிக்கும். அடுத்த ஃபோட்டோஸில் பார்ப்போம். இந்த கம்பியோட திக்னஸ் இருக்குல்ல, தரவலையோட திக்னஸ் வந்து 12 gauge இருக்கும், திக்னஸ் 12 gauge திக்னஸ், ஒரு கம்பி இருக்குல்ல அந்த கம்பியோட திக்னஸ் வந்து 12 gauge இருக்கணும், 10 gauge 12 gauge அந்த மாதிரி வைக்கிறாங்க. 14 gauge 16 gauge வைக்கிறேன்னா சன்னமாகி போயிடும், சன்னமாச்சுனாக்கா முயலோட காலில் காயமாயிரும், சரியா, அதனால் அது கொஞ்சம் 12 gauge இருக்கிறமா பார்த்துக்கோங்க. கப்பலாம் வந்து ஃபீடெலாம் வந்து ஜே ஃபீடர்லாம் வந்துருச்சு, ஜே ஃபீடரு கப்பலை வைக்கிறாங்க, மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, டபுள் ரூம் ஃபீடர்ஸ் வருது, எல்லாம் பண்ணுறாங்க. தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு சாதாரண கப்பலை கொடுக்கறதுலேருந்து நிப்பிள் ட்ரிங்கர் வரலி பாட்டில் ட்ரிங்கர் எல்லாமே வருது, சரியா, எல்லாம் கமர்ஷியலாக உங்களுக்கு கிடைக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ கேஜி செஞ்சு கொடுக்குறவங்களே உங்களுக்கு அதை வச்சு கொடுத்துட்றாங்க, செஞ்சு கொடுத்துறாங்க.
1: இணைந்திருந்தும் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியோடு. இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் முயல் இனங்கள் மற்றும் கொட்டகை அமைப்பு முறைகள் என்ற தலைப்பில் மன்னவனூர் ICAR தென்மண்டல ஆராய்ச்சி மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எஸ் ஜெகவீர பாண்டியன் அவர்கள் நடத்திய பாடத்தினை கேட்டோம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் காண்டாக்ட் 90254-00159.
10: 102.5.

0: 102.5
1: எல்லாரும் கேளுங்க, இது நம்ம ஊரியப்பா 102.5.

தமிழின் இளவரசி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மலர்கள் பேசினால் அது கவிதை, மனங்கள் பேசினால் அதுதானே இசை. இசையோடு இணையும் இனிய நினைவுகளின் சங்கம்தான் பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் மாயாவி திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் வாழ்க்கை நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு, அந்த பரிசை அன்போடும் சந்தோஷத்தோடும் கொண்டாடுவோமா இந்த பாடலோடு.

இசை இளவரசி, தருமபுரி பண்பலை 102.5, இயற்கை எழில் கொஞ்சம், ஏற்காடு பண்பலை 103.7. காற்றோடு சேர்ந்து காத்தாடி பறப்பது போல இசையோடு சேர்ந்து மனசும் சந்தோஷத்துல பறக்கும் பாருங்களேன். இப்போ அந்த சந்தோஷம் இன்னும் தொடரத்தும் பூங்கொத்து நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ கேட்டு ரசிக்கலாமா? மாயாவி திரைப்படத்திலிருந்து.

நாமக்கல் அபிமான பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவின் மனம் காற்றோடு கலந்து பயணிப்பது போல இசையின் இனிமை மனதோடு கலந்து நினைவாகிறது. இந்த இனிய இசை பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம் பூங்கொத்து நிகழ்ச்சியோடு. இப்போது நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் கோவில் திரைப்படத்துல இருந்து. முதல்ல துள்ளல் நிறைந்த கொக்கு மீனை தின்னுமா கேட்கும் போதே நம்ம உற்சாகப்படுத்தக்கூடிய இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

தகடூரின் அன்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கோவில் திரைப்படத்திலிருந்து தான். மலை துளி விழும் சத்தம் போல மனதுக்கு ஒரு புது உணர்ச்சியை தரக்கூடிய ஒரு அழகான பாடல். இந்த பாடலோடு பூங்கொத்தின் இசை பயணத்தை இன்னும் கொஞ்சம் சேர்ந்து ரசிப்போமானீர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மெக்கானிக், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட இன்ஜினியரிங் பிரிவிற்கு 457 இடங்களும், டெக்னீஷியன் பிரிவிற்கு 438 இடங்களும், இன்ஜினியரிங் அல்லாத பிரிவிற்கு 623 என மொத்தம் 1518 இடங்கள் உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி BE, BTEC, டிப்ளமோ பட்டப்படிப்பு 2022 2026 தேர்ச்சி பெற்றவர்கள். இவற்றிற்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முறை மூலம் தேர்வு முறை நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/8/2026. மேலும் விவரங்களுக்கு NETS.education.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம்.
3: நேர்களே, நம் தருமபுரி பண்பலை 102.5 ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இளம் தென்றல், திங்கட்கிழமை. சொல்லுக வெல்லுக செவ்வாய்க்கிழமை. என் பாட்டு எசப்பாட்டு புதன்கிழமை. விளையாட்டு வினாடி வினா வியாழக்கிழமை. சினிமா சினிமா வெள்ளிக்கிழமை. சொல்லோடு விளையாடு சனிக்கிழமை.
4: தமிழ்ல சொல்லுங்க.
5: தமிழா?
4: ஆமா,
5: தமிழே
4: வரலையே.
3: தமிழ் பேசுங்க. ஞாயிற்றுக்கிழமை.
6: கதை சொல்ல போறேன், விடுகதை சொல்ல போறேன், என் விடுகதைக்கு விடைய சொன்னா சொத்தெழுதி தாரேன்
3: விடுகதை. நேர்களை, நம் தருமபுரி பண்பலை 102.5 ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில. சில்லென்று வீசும் காற்றை போல சிறு நேரத்தில் மனசுக்குள் பெரிய புத்துணர்ச்சியை கொண்டு வரக்கூடிய பாடலை தான் அடுத்ததாக கேட்க போறோம். கோவில் திரைப்படத்திலிருந்து இது அந்த பாடல்.

இசையால் இணைந்திருந்தோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். பாடல்கள் முடிந்தாலும் நம்மளுடைய அன்பு என்றும் மாறாது. எப்பயுமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருங்க. 4-3-46 கலரில் வானவில் மாறி நம்மளுடைய வாழ்க்கையும்

உங்கள் தேங்களோடு உருவாடிக்கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 3 மணி 1 நிமிடம். இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. இந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்க ஒரே ஒரு விதிமுறை தாங்க, நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவரா இருந்தால் மட்டும் போதும். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. குமாரசாம்பேட்டை பகுதியிலிருந்து காஞ்சனா கேட்டிருக்காங்க. நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
2: 3:08 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பூசாரிபாளையம் ஏரிக்காடு பகுதியிலிருந்து பூபதி கேட்டிருக்காங்க. தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும், அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
6: 3:14, இது அணில் கொல்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
7: போலீஸ்,
8: மிஸ் சீமா?
7: ஆமாங்க.
8: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க.
7: அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
9: ஹலோ மம்மா.
7: ஹாய்.
10: ஆர்பிஐ சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் கண்ணூர்பட்டி பகுதியிலிருந்து பெரியசாமி கேட்டிருக்காங்க. சூர்யா வம்சம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
8: 3:21 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாலக்கோடு பகுதியிலிருந்து அன்பு கேட்டிருக்காங்க. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848.

அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சேவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

3:31 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மோகனூர் பகுதியிலிருந்து ஆயிஷா லக்பேஷா கேட்டிருக்காங்க. பிரம்மா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:37 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அவளுக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மேச்சேரி சாம்ராஜ்பேட்டை பகுதியிலிருந்து அம்மு கேட்டிருக்காங்க. அழகை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: 3:44 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கேரளா காசர்கோட் பகுதியிலிருந்து கோவிந்தன் புதுமனா கேட்டிருக்காங்க. சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரியில இருந்து நித்யஸ்ரீ கேட்டிருக்காங்க. ரிதம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
4: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
2: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

ஒழித்தந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கற்சேவையில் கலக்கல் பாடல்கள். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கற்சேவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடை திரும்ப நாட்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து குறிப்புகளோடு காத்துட்ருக்கோம். மாலை வணக்கம் கதிரொலி.
1: வணக்கம் ஞானம்.
0: இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்புகளோடு நம்ம நேர்களுக்காக காத்துட்ருக்கோம். நம்ம நேர்கள் வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா எந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிடலாமா?
1: கண்டிப்பாக. அறிமுக நேயர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னிப்பெண்ணுடன் 24-40-30 என்ற நேர்க்கும், மற்றொரு 94-86-91-10-25 என்ற நேர்க்கு அழைக்கலாம். மற்ற நேர்கள் 043-42 என்ற முன்னிப்பெண்ணுடன் 24-40-31 என்ற எண்ணிற்கும், மற்றொரு 94-86-65-20-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.
0: சரி, முதல்ல குறிப்பு நீங்கள் தான் கொடுப்பேன் அப்படின்னு காத்துட்ருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம். இப்போ இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று பரிசு பாடலை பெறக்கூடிய நேயர்கள் மீண்டும் ஒரு வாரம் கழித்து தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும். அப்படி பங்கேற்கும்போது அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய நேயர்கள் வருவதற்கான வாய்ப்புகளை வழங்கிய அந்த இனிமையான விஷயமும் நடக்கும். ஸோ வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் பரிசு பாடலை பெறக்கூடிய நேயர்கள் மீண்டும் ஒரு வாரம் கழித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயரோடு பேசிடலாம். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம்மா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொடமாட முடியுமா?
1: ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க, முயற்சி பண்றேன்.
1: இது வந்து ஒரு சுற்றுலா தலம். அடர்ந்த காடுகளுக்கு நடுவே பசுமை சூழ்ந்த சூழலில் இது அமைந்துள்ளது. இந்த பகுதியிலாம் பாத்தீங்கன்னா புலிகள், யானைகள் மற்றும் பல வகையான அரிய விலங்குகள் எல்லாம் இருக்கு. உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்தாச்சே.
0: அவர் எப்பயுமே நாலாவது குறிப்பு சேர்த்து கேட்பாரு. நம்ம உஷாரா இல்லைன்னா நம்ம கிட்ட இன்னொரு குறிப்பு வாங்கிட்டு போயிருவாரு. அப்படிதானங்க ஐயா? சரி, நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம். அந்த நேயர் இணைப்பில் வந்து விடுபட்டாரு. இன்னொரு குறிப்பு ஒன்று சொல்லிடலாமே கதிரொலி நம்ம நேயர்களுக்கு.
1: நேயர் கேட்ட மாதிரி இது இந்தியாவில தான் உள்ளது. சரி, நேயர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன்.
0: கேளுங்களா.
1: நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு, நீங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க, எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: நானா? நான் ஊர் சுத்துறதுனாலே முதல்ல கிளம்பிடுவாங்க. அதில் என்ன இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணுன்னா நமக்கு அந்த தனிப்பட்ட இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஊர் சுத்த போகலாம் வாங்க ஞானம் அப்படின்னா எப்போ போகலாம் அப்படின்னு கிளம்பிடுவேன் டக்குன்னு. ஸோ எப்பயுமே வந்து நமக்கு ஊர் சுத்துறதுனாலே பிடிக்கும். அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் கூப்பிடலாம், கண்டிப்பாக நான் கூட வருவேன். வேணால் எல்லோரும் சேர்ந்து கூட போயிட்டு வரலாம். நம்ம நேயர்களை கூட வரவேற்போம், எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். சரி, நம்ம அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்.
3: வாழ்க வளமுடன். என்எம் துரை, நாகரசம்பட்டை.
0: துரை ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா இல்ல பதில் சொல்றீங்களா?
3: பதில் தெரிஞ்சா சொல்றேன்.
0: சரி, உங்களுக்கான குறிப்பு வந்து பாருங்க. நம்ம கதிரொலி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க, கொடுங்க கதிரொலி
1: ஐயா. உங்களுக்கான எளிமையான குறிப்பு கொடுக்கறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி.
3: நீர்வீழ்ச்சி
1: சொல்லலாமே.
0: கிட்டத்தட்ட அவங்க முக்கியமான குறிப்பே சொல்லிட்டாங்க ஐயா.
3: குற்றாலம்.
0: குற்றாலம்.
1: குற்றாலத்துக்கு போயிருக்கீங்களா?
0: வருஷம் போறீங்களே, எங்க என்னைக்காவது கூப்பிட்டுருக்கீங்களா? ஏன் எங்களை கூப்பிடல? வாங்க போவோம். சரி, ஆனா நீங்க சொன்ன பதில் வந்து சரியான பதிலா கதிரொலி?
1: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சு
0: அடுத்த முறை எங்களையும் குற்றாலத்துக்கு கூப்பிடுங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்
1: வருக வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? பூபதி ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
4: ஆ, கேட்டலாம்.
1: இருந்தாலும் எனக்கு ஒரு குறிப்பு கொடுத்தா தான் பதில் சொல்வேன். ஆமாம் தானே?
4: ஆமாம்.
1: ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் இதனுடைய அழகை காண ஏராளமான மக்கள் வந்து இந்த நீர்வீழ்ச்சிக்கு வராங்களாம். நீர்வீழ்ச்சியை பத்தி கேட்டா பாலைவனத்துக்கு கூட்டிட்டு
0: போறீங்க. அவருக்கு வந்து பாலைவனம் போகணுன்ற ஆசை இருக்குங்கறத ஓபனா சொல்றாரு. சரிங்க ஐயா, ஒரு நல்ல பாலைவனத்துக்கு ஜாலியா ட்ரிப் போயிட்டு வாங்க. வந்ததற்கு வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர்
1: வணக்கம்.
0: அந்த நேயர் இணைப்பில் வந்து விடுபட்டாரு கோச்சிக்கிட்டுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர்
1: வருக வணக்கம்.
5: மேடம் வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: சார், உங்களுக்கு வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்பவர் யாருன்னு சொல்லிடலாமே.
5: சார், போச்சம்பள்ளியிலிருந்து பிரகாஷி சார்.
0: போச்சம்பள்ளியிலிருந்து
5: பிரகாஷி சார்.
0: பிரகாஷியா?
5: ஆமாங்க சார்.
0: அது என்ன பிரகாஷி, நல்லா இருக்கே பேரு.
5: இல்லை சார்,

இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய், அதிரடி தள்ளுபடி.

0: ஓ, உங்க பேர் பிரகாஷா?
1: அப்புறம்
0: பிரகாஷின்னு சொன்னீங்க? ஜோலிக்கு வாங்க, பதில் தெரியுமா? சொல்லுங்க. நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒகேனக்கல். கதிரொலி,
2: நீங்க மாசம் மாசம் ஒகேனக்கலுக்கு போயிட்டு வரதுனால ஒகேனக்கல்.
0: தப்பா சொல்றீங்க, பிரகாஷ் ஐயாலாம் வாரம் முழுக்க அங்கதாங்கிறாரு நினைக்கிறேன். கரெக்டாங்க ஐயா?
2: வணக்கம்
0: சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: அரியலூர் மாவட்டம் வானதரன் பட்டினத்தில் இருந்து செந்தமிழ் செல்வன்.
0: செந்தமிழ் செல்வன் பேர் அருமையா இருக்கு.
2: தமிழ் பெயரா இருக்கே செந்தமிழ் செல்வன், குறிப்புகள் கேட்டீங்களா?
3: மேடம்
2: கேப்பீங்களா கேட்டிங்களா?
3: கேட்டுட்டா நீங்க ஒரு குறிப்பு கொடுங்க மேடம்.
2: அதானே, உங்களுக்கான குறிப்பு கொடுத்தா தானே பதில் வரும். சரிங்க, உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை இந்த சுற்றுலாக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு காலம்னே சொல்லலாம்.
3: பெங்களூர் நீர்வீழ்ச்சி.
2: பெங்களூர் நீர்வீழ்ச்சி அது எங்கே இருக்குது? பெங்களூர்லேயே இருக்கா?
3: இருக்கு மேடம்.
0: பெங்களூர் நீர்வீழ்ச்சின்னு அவர் சொல்கிறாரு, அதானா சரியான பதிலா?
2: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்த நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: நேர்களோடு பேசிகிட்டே இருக்கோம், இருந்தாலும் வந்து நம்ம விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மறுபடியும் நம்ம நேர்களோடு பேசலாம்.
2: கண்டிப்பாக.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தொன்னைக்கனாளி கோயிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 27 தேதி வியாழக்கிழமை காலை 9-10 மணிக்குள் நடைபெறும். தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருகை. காளியம்மன் அருள் பெருக.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
12: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
13: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
12: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
15: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
16: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
15: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
16: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
15: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
17: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தொன்னைக்கனாளி கோயிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 27 தேதி வியாழக்கிழமை காலை 9-10 மணிக்குள் நடைபெறும். தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருகை. காளியம்மன் அருள் பெருக.
12: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28 தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெருக.
18: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
4: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம்.

0: பட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
1: தர்மபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
2: நேரம் 4:11 விடை திரும்பினாக்கள். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வருக, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
2: அவர் இணைப்பில் வந்து விடுபட்டார். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: திருப்பூர் மாவட்ட குறுநிகள் சில்ட்ரன் கஸ்தூரி பேசுறேன்.
3: ஐயா, உங்களுடைய இணைப்பு விட்டு விட்டு கேக்குதுங்களே.
2: திருப்பூர்ல இருந்து கஸ்தூரிங்களா? கொஞ்சம் வானொலி கிட்ட இருந்து தள்ளி வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லா கேக்கும். சரி, உங்க பேர் சொல்லிடலாமே மறுபடியும் ஒரு முறை
4: சொல்லுங்க.
2: உங்க பேர் மறுபடியும் எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருப்பூர் மாவட்டம் குறுநகல்பட்டியில இருந்து
2: கஸ்தூரிங்க. கஸ்தூரி, சரி. உங்களுக்கான குறிப்பு கொடுக்கணுமா இல்ல விடை சொல்றீங்களா?
4: ஒரு குறிப்பு ஒண்ணு கொடுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு அப்படின்னா, இதனுடைய உயரம் 1309 உயரம் கொண்டது இந்த நீர்வீழ்ச்சி.
4: அதாவதுங்க வந்து நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையிலிருந்து ஒழுகக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்களா?
2: ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இல்லைங்கய்யா. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் மாதம்பதி எம் தணிகாசலம் பேசுறேன் சார்.
2: தணிகாசலம் ஐயா, சொல்லுங்க, விடை சொல்றீங்களா?
5: நீர்வீழ்ச்சியை பத்தி கேட்டீங்க சார்.
2: நீர்வீழ்ச்சியை பத்தி கேட்டுட்டு இருக்கோம் சார்.
5: ஆமாங்க சார். இது தமிழ்நாட்டில் இருக்குதா சார்?
2: இல்லை, இது வந்து தமிழ்நாட்டில் இல்லை. இந்த நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம்.
3: ஒடிசா மாநிலத்தில் இருக்கு.
2: சரி, பரவாயில்ல, நீங்கள் கோவை மாவட்டம்னு முடிவு பண்ணீங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒடிசாவுக்கு போய் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன நீர்வீழ்ச்சி அப்படின்றது கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறோம். அடுத்து வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
3: இரண்டாவது உயரமான நீர்வீழ்ச்சி.
2: யாரோ பின்னாடி சொல்றாங்களே, கரெக்டா சொல்லுங்க பாப்போம். வேக வேகமா சொல்லி கொடுக்கறாங்களே. சொன்னீங்கன்னா பரிசு பாடல் கொடுத்துருவோம். சரி, அவர் தெரியலன்ட்டாரு. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், கிட்டத்தட்ட டைரக்ட் குறிப்பெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து வரக்கூடிய நேயர் சொல்லிடுவாரா? கதிரொலி, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பா சொல்லிடுவாங்க.
2: ஏன்னா நேயர்கள் அப்படியே ரொம்ப பரபரப்பா வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு ஆளை காணமேன்னு யோசிச்சா ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் விடை சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன்.
3: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
6: மாலை, வணக்கம் மேடம் இருவருக்கும்.
3: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: நல்லபள்ளி ஒன்றிய நார்த்தமுத்தி என்ஆர் முத்து.
3: முத்தையா,
2: விடை சொல்லுங்க ஐயா.
6: சொல்லுங்க ஐயா.
2: விடை சொல்லுங்க, விடை சொல்லுங்க. சொல்றீங்களா இல்ல குறிப்பு வேணுமா?
6: ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா, பார்க்கலாம்.
3: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, மேகசனி மலையின் மீது பாய்ந்து வரும் புதபலங்கா நதியால் இந்த அருவி உருவாகிறது. இந்த நீர்வீழ்ச்சி அங்கிருந்து தான் உருவாகுதான். விடை சொல்லாமே.
2: சரியான விடை நாங்க கொடுத்துட்டு இருக்க குறிப்புக்கான விடை அது இல்ல. அடுத்து வரக்கூடிய நேர் சொல்ல அப்படின்னா நம்ம சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துடலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பா.
2: சரி, அடுத்து வரக்கூடிய நேர் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். வருக, வணக்கம்.
7: வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் பொம்பலப்பட்டி.
2: யாருங்கம்மா? பொம்பல்பட்டியிலிருந்து செல்வீங்களா? சரி, செல்வியம்மா பதில் சொல்றீங்களா?
3: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, சிம்லிபால் தேசிய பூங்காவில் அமைந்துள்ள 2 நீர்வீழ்ச்சி இதுதான். என்னங்க?
2: பரேபாலி நீர்வீழ்ச்சி. கரெக்டா கதிரொலி,
3: சரியான பதில சொல்லிட்டீங்களே செல்வி. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
7: பாடல் வந்து

0: உங்களோட இணைப்பு வந்து சரியா கேக்கல, சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசலாமே.
1: கருத்திக்காட்டு படம்,
0: பருத்திக்காட்டு பூல இருந்து
2: சரி, கரிசக்காட்டு பூவை படத்துல இருந்து ஒரு பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். செல்வியம்மா எங்கன்னு பேசுறேன்னு
1: சொன்னீங்க?
2: பொம்மல்லி. சரி, பொம்மல்லியிலேருந்து பேசி அவங்க வந்து சரியான பதிலும் சொல்லிட்டாங்க செல்வி. அவங்களுக்கான பரிசு பாடல் கொடுத்துடலாமா, இல்லை இன்னும் ஏதாவது குறிப்புகள் வச்சிருக்கீங்களா?
0: இன்னும் இதை பற்றின சில குறிப்புகள் சொல்லிட்டு கண்டிப்பாக நேயர்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிம்லிபால் தேசிய பூங்காவில் இருக்கக்கூடிய ஒரு மலையிலிருந்து தான் இந்த நீர்வீழ்ச்சி உருவாகுது. சுமார் 1309 அடி கொண்டது இந்த நீர்வீழ்ச்சி. இதோட பேர் பார்த்தீங்கன்னா பரேஹி பாணி நீர்வீழ்ச்சி, ஒடிசாவில் இருக்கக்கூடியது. வருடந்தோறும் இதனுடைய அழகுக்கான ஏராளமான மக்கள் வந்து இங்கே வருகை புரிகிறார்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அடர்ந்த சிம்லிபால் காடுகளுக்கு நடுவே பசுமை சூழ்ந்த சூழலில் தான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. இங்கே வந்து புலிகள், யானைகள் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நிறைய அரிய வகையான விலங்குகளும் இங்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் சுற்றுலாத்தலத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அக்டோபர்லேருந்து ஜூன் மாதத்தில் இந்த இடைவெளியில் போய் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நீர்வீழ்ச்சி.
2: சரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்வியம்மா வந்து ரொம்ப சரியாக பதில் சொல்லி பரிசு பாடலும் கேட்டாங்க. அவங்களுக்கான பரிசு பாடலை நம்ம கொடுத்துடலாம். பரிசு பாடலை கொடுப்பதற்கு முன்பாக
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
5: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தொன்னையனல்லி கோயிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 to 10 மணிக்குள் நடைபெறும். தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருகை காளியம்மன் அருள் பெருக்க.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200

0: ஐநூறு ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: விடை திரும்ப நேரத்தில் கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 4:27. என்ன கதிரொலி, ஒரு நீர்வீழ்ச்சியை பற்றி, சுற்றுலாத்தலத்தை பற்றி கேட்டீங்க, அடுத்தது யாரை பற்றி கேட்க போகிறீங்க?
7: நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கணும், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா அப்படின்ட்டு.
6: ஓ, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா, நான் உங்ககிட்ட கேட்கணுமா?
7: கேட்டிருக்கணும், ஏன்னா நான் நெக்ஸ்ட் அந்த க்வெஸ்சன் தான் கேட்க போகிறேன்.
6: மறந்து விட்டேனுங்க.
7: நான் சின்னதாக கோலியிலிருந்து பம்பரம் சுத்துறதுலேருந்து பெருசாக கபடி வரைக்கும் விளையாடிருக்கேன், நீங்கள் அந்த க்வெஸ்சனே கேட்கவே இல்லையே.
6: நான் உங்களை பார்த்த உடனே என்னன்னு தோணுச்சுன்னா, விளையாட்டு பிள்ளை அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இவ்வளோ விளையாடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, நம்ம நேயர்கள் வந்து நம்மளோட பேசுவதற்கு ஆர்வமாக இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய அந்த குறிப்பெல்லாம் தயாராக வச்சுக்கோங்க, நேயர்களோட பேசிடலாம். வருக, வணக்கம். நேயர் இணைப்புலேருந்து விடுபட்டாங்க, கோச்சிக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்,
7: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க,
6: சொல்பவர்
7: ஐயா. நாங்க பேசுறது எங்களுக்கே திருப்பி கேக்குதே, நீங்க வானொலி பெட்டியில இருந்து கொஞ்சம் தொலைவுல இருந்து பேசலாம்.
6: உங்க பேர் சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க ஐயா, எங்களுக்கு நீங்க பேசுறதே கேக்கல, உங்க பேர் சொல்லுங்க. உங்க பெயர்? அவர் வந்து இணைப்புல இருந்து விடுபட்டார். அவருக்கு வந்து என்னன்னா, நீங்க உங்களுக்கு வாய்ஸை கேட்டுக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டார் போல இருக்கு. சரி, இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வருக வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? ரகுபதி ஐயா, குறிப்புகள் சொல்லிடலாமா? ரகுபதி ஐயா வந்து குறிப்புகள் மட்டும் கேட்டு ஓடிடுவார், என்ன பாருங்க, குறிப்புகள் சொல்லுங்க.
7: இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர், நம்ம இந்தியாவை சார்ந்தவர், ஒரு பிரபலமான விளையாட்டு வீரர்னே சொல்லலாம்.
6: ரகுபதி ஐயா, குறிப்பு கேட்டீங்களா? அவர் குறிப்பு மட்டும் சொல்லுங்கன்ட்டு அவர் எஸ் ஆகிட்டார் போல இருக்கு. சரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர், இந்தியாவில் பிறந்தவர் இல்லைங்களா, இந்தியாவை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்கீங்க. எந்த விளையாட்டை சேர்ந்தவர்னு சொல்லிடலாமே?
7: நேரடி குறிப்பே கேட்குறீங்க, அதாவது நம்ம இந்தியாவோட தேசிய விளையாட்டு என்ன, உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து சொல்லலான்னு இருக்கேன்.
6: இந்தியாவுடைய தேசிய விளையாட்டா? இவ்வளோ கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்டால் நான் குயந்த பயந்துருவேன். கரெக்டாக நீங்களே சொல்லிடுங்க பாபா.
7: உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதை மட்டும் சொல்லுங்க.
6: இல்லை, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு செக் பண்ணுறேன்.
7: இப்படியும் சமாளிக்கலாம். இந்தியாவோட தேசிய விளையாட்டு ஹாக்கி இல்லைங்களா? ஒரு ஹாக்கி பிளேயரை பற்றின குறிப்புகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
6: ஓகே, ஹாக்கி பிளேயரை பற்றி கொடுத்துட்ருக்கோம். நம்ம நேயர்கள் வந்து அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்க ஒரு நேயரோடு பேசிடலாம். வருக வணக்கம்.
7: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க,
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
8: பேசுகிறேன்.
6: கணேசன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
8: குறிப்பு, ஒரு குறிப்பு
6: உங்களுக்கு, இன்னொரு குறிப்பு கொடுக்கலாம்.

இவர் வந்து இந்திய தேசிய ஹாக்கி அணியின் தலைவராகவும் இருந்திருக்கார். ஹாக்கி டீமுக்கு கேப்டனாகவும் விளையாடி இருக்காரு.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28 தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக. இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: மாலை தன்றல்ல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் சுந்தர் சி பாபு இசையில கார்த்திக் சுஜாதா பாடியிருக்கக்கூடிய பாடல் சித்திரம் பேசுதடி திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்,
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
3: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AB மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: AB மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 268.

0: நன்றி.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.
3: ஒரு

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏம் பாட்டு ஏம் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர
3: மாபெரும்
5: தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: ஐந்து மணி 54 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா ஒழிக்க வருது ஸ்ரீகாந்த் தேவா இசையில பிரசன்னா ராய் ஸ்ரீ பாடியிருக்கக்கூடிய பாடல் முதல் கனவே திரைப்படத்திலிருந்து.

0: ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்களை நீ தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

இனிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் படாத பாடுபட்டு பல பிரச்சனைகளால் வாழ்க்கையே வெறித்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய கோவில் என்றால் அது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் திருப்பட்டூரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்தான். பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் என்று சொல்வதை விட பிரம்மா கோவில் தலையெழுத்தை மாற்றும் கோவில் என்று சொன்னால்தான் பலருக்கும் தெரியும். பிரம்மா வாழ்க்கையை மங்களகரமாக மாற்றித்தர வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் மஞ்சள் காப்பு, மஞ்சள் வஸ்திரம் என அனைத்தும் மஞ்சளில் சாற்றி வழிபடுகிறார்கள். இங்கு ஒருமுறை வந்து வழிபட்டு சென்றாலே அவர்களின் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படும் என்பது பக்தர்களின் அனுபவ ரீதியான கண்ட உண்மையாகும். காக்கும் கடவுளான திருமாலுக்கும் அழிக்கும் கடவுளான சிவனுக்கும் மட்டுமே உலகம் முழுவதும் ஏராளமான கோவில்கள் உள்ளன. ஆனால் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு

0: ஒரு சில கோவில்களில் மட்டுமே தனிச்சன்னதி உள்ளது. பெரும்பாலும் சயனக்கோலத்தில் இருக்கும் பெருமாள் கோவில்களில் பெருமாளின் நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றிய தாமரையின் மீது அமர்ந்த நிலையில் மட்டுமே நாம் பிரம்மாவை தரிசிக்க முடியும். பிரம்மாவிற்கு என்று தனி சன்னதி உள்ள கோவில்களில் மிகவும் தனிச்சிறப்பானது திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். இந்த கோவிலின் தனிச்சிறப்பு, சிவபெருமானுக்கு இணையாக பிரம்மாவிற்கும் தனி சன்னதி அமைந்திருப்பதுதான். இத்திருக்கோவிலில் ஒருமுறை வந்து இறைவனை வழிபட்டு சென்றால் நம்முடைய தலையெழுத்து மாறிவிடும் என்பது ஐதீகம். சிவன் உயிர்களை படைக்கும் தொழிலை பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். ஆனால் தனது படைப்பு தொழிலால் ஆணவம் கொண்ட பிரம்மதேவரின் ஐந்து தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்து விட்டார் சிவபெருமான். அதோடு பிரம்மதேவரை பூமியில் பிறக்கும்படி சாபம் அளித்தார். தனது தவறை உணர்ந்து சிவனிடம் மன்னிப்பு கேட்ட பிரம்மனிடம், பூவுலகில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் சாபம் நீங்கும் என வழிகாட்டினார் ஈசன். அதன்படி பல்வேறு இடங்களில் 12 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். பிறகு இந்த தலத்திற்கு வந்து ஒரே இடத்தில் 108 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அவரது பக்திக்கு மனமிறங்கிய சிவபெருமான் காட்சி கொடுத்ததுடன் இந்த தலத்திலேயே வீற்றிருந்து நாடி வரும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றி அவர்களின் துன்பங்களை போக்குமாறு தெரிவித்தார். இத்தலத்தில் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என்றாலும் இக்கோவிலை பக்தர்கள் அனைவரும் பிரம்மா கோவில் என்றே அழைக்கிறார்கள். திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 25 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பட்டூர் அமைந்துள்ளது. இந்த தலத்திற்கு அனைவராலும் நினைத்தவுடன் வந்துவிட முடியாது. யாருடைய தலையெழுத்து மாற வேண்டும் என விதி இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே வர முடியும் என இந்த பகுதி மக்கள் நம்புகிறார்கள். இது குரு பரிகார தலமாகவும் விளங்குகிறது. பிரம்மதேவருக்கு வியாழக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. குருவிற்குரிய அதிதேவதை பிரம்மா என்பதால் இங்கு பிரம்மாவிற்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களின் ஜாதகத்தை பிரம்மாவின் காலடியில் வைத்து வணங்கி அர்ச்சனை செய்து எடுத்துச் சென்றால் அவர்களின் தலையெழுத்து மாறிவிடும் என்பது நம்பிக்கையாகும். நேர்களே, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருச்சி மாவட்டம் திருப்பட்டூரில் அமைந்துள்ள பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு நாமும் சென்று இறைவனை வழிபடுவோம், இறையருளை பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
2: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாந்த், சேலம்.
3: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: இசையால் இணைந்திருக்கிறோம். உங்கள் அப்பமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கண்டிப்பாக ஆடாத கால்களும் ஆடி இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த பாடல் வந்து கடலை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து வாழ்க்கை எவ்வளோ வேகமாக எடுத்தாலும் நம்ம எனர்ஜி அதை விட வேகமாக இருக்கணும். பீட்டும் ஏறட்டும், மனசு ஆடட்டும். இதோ அடுத்த பாடல் குரு திரைப்படத்தில் இருந்து.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
4: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: அந்தி மாலை வேலையில இசையால் இணைகிறோம். இசை மின்னல் நிகழ்ச்சியில உங்கள் அபிமான பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வாழ்க்கையில சில நேரம் சந்தோஷங்கள் காரணமே இல்லாம வரும், அப்படியே மனசை வருட வரப்போகுது. ஸ்நேகிதிய திரைப்படத்திலிருந்து இது அந்த பாடல்.

0: 102.5
1: 102.5
2: 102.5
3: 102.5
4: 102.5
5: எல்லாரும் கேளுங்க, இது நம்ம ஊரியப்பா 102.5.

ஒலித்த பாடலோடு நிறைவுபெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. மாலை மாறலாம், நேரம் மோடலாம், ஆனால் மனசில் ஒலிக்கும் இசைக்கு மட்டும் எப்பவுமே எண்டு கிடையாது. மீண்டும் ஒரு மாசான நிகழ்ச்சியோடு உங்களை மீண்டும் சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி. எப்பயுமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருங்க. 4-3-46 கலரில் நம்மளுடைய வாழ்க்கையும் வானவில் மாறி ஜொலிக்கும். நன்றி நேர்களே. விளம்பரங்களை தொடர்ந்து பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: கஷ்டப்பாடாயிடுச்சு.
1: எதுக்கு?
0: குட்டியோட ஃபீஸுக்கு.
1: காட்டு.
0: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
1: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
0: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
1: அதுவும் சரி பார்த்து வாங்க.
0: ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்.

0: இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தாவேக அரசு என்ன செய்யப்போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தாவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக் கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும் இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தாவேக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், எந்தவொரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர் நிலம் வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுதிரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பதிவு செய்யும் முறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று தொடங்கியது. இதன் காரணமாக பொதுமக்களின் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறையும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: மக்களுடைய சிரமங்களை போக்கும் விதமாகவும் அவர்கள் அளிக்கும் மனுவினை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வதற்காகவும் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தி இன்றிலிருந்து ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.

0: மக்கள் வந்து மனு எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னா கூட அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா அதை வாய்ஸ் டிக்டேஷன் மூலமாக பெட்டிஷனா கன்வெர்ட் பண்ற ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து இன்னைக்கு நம்ம செயல்படுத்தி கம்ப்ளீட்டா ஏஐ மூலமாக நம்ம வந்து கேட்டகரைசேஷன் பண்றதுல ஒரு மனுவை வந்து 10 to 15 seconds வந்து அந்த மனுவை வந்து நம்ம கரெக்டா கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு வந்து சிஎம்சிஎல் போர்ட்டல்ல வந்து நம்பர் கிடைக்கிறது வெறும் 15 seconds தான் ஆகுது. இங்க மனு அளிக்க வரக்கூடிய மக்கள் வந்து காத்திராமல் உடனுக்குடன் அவர்கள் மனு வந்து நம்ம சிஎம்சிஎல் போர்ட்டல்ல போட்டு அதை வந்து அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
1: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 to 35 degrees Celsius ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 to 27 degrees Celsius ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்ய

0: முதல் 35 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலைத்திருவிழாவை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி ஏரியில் மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட நீதிபதி ஜோதி முன்னிலையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பக்கில் ஓடையை அகலப்படுத்தும் பணி 53 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் மோர்தானா அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. துருவ் ஜுரேல் அபாரமாக ஆடி 115 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு இல்ல வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
3: பயிர்காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
8: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
9: சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிமிக்கு
10: இல்ல, முதல்ல சேமிப்பு.
9: முதல்ல ஜிமிக்கு
8: கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
9: ஆனா அந்த ஜிமிக்கி
10: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
11: ஆர்பிஐ சொல்கிறது,
12: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.

மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 200 ரூபாய். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இறுதி நாளாகும். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய இட் ஸ்போர்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் புனே .com என்ற இணையதள முகவரியை காணலாம்.

நேர்கள் கற்றுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பு, வருமான வரித்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரி உதவியாளர் 40, எம்டிஎஸ் 39, ஸ்டெனோகிராஃபர் 6 என மொத்தம் 85 இடங்கள் காலியாக உள்ளன. இதற்கு பிளஸ் 2 டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். சர்வதேச தேசிய பல்கலை இடையிலான போட்டியில் சான்றிதழ் பெற்றவர்கள் கூடுதல் தகுதி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். 18 வயதுக்கு மேல் 25 வயது வரை உள்ளவர்கள், சில நபர்கள் 27 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்கில் தேர்வு மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன்

0: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. பொதுத்துறையை சேர்ந்த பாரத் ஸ்டேட் வங்கி எஸ்பியில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜூனியர் அசோசியேட் பிரிவில் மொத்தம் 9124 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு பட்டப்படிப்பு முடித்த 20 வயதிற்கு மேல் 28 வயது வரை உள்ளவர்கள், பிரிலிமினரி தேர்வு மெயின் தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 750 ரூபாய். SCST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 31ஆம் தேதி இறுதி நாளாகும். இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய www.sbi.bank.in என்ற இணையதள முகவரியை காணலாம். அடுத்த அறிவிப்பு. இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜூனியர் இன்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் மொத்தம் 3993 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு டிப்ளமோ பிஎஸ்சி முடித்தவர்கள், 18 வயதிற்கு மேல் 33 வயது வரை உள்ளவர்கள், ஆன்லைன் தார்ப்பு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் 250 ரூபாய். இதற்கு விண்ணப்பிக்க வருகின்ற செப்டம்பர் 13 இறுதி நாளாகும். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். நிறைவிற்கு வருகிறது இன்றைய வேலைகாத்திற்கு நிகழ்ச்சி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நேர்களை நிகழ்த்தலாம் வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கல்லார் பகுதியில் 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. அண்ணாநகர், சென்னை, சின்கோனா, சோலையார், பெரம்பூர், வளவனூர், தண்டையார்பேட்டை மருத்துவமனை, கோலியனூர், கொரட்டூர், பெரம்பூர், காசிமேடு, வில்லிவாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும், பூந்தமல்லி, அயப்பாக்கம், அயனாவரம், வலசரவாக்கம், வால்பாறை, திருச்செங்கோடு, தண்டையார்பேட்டை, பூந்தமல்லி, நாராயணபுரம், திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், வடபழனி, குன்றத்தூர், கொரட்டூர், சென்னை பாரிஸ், அமைந்தகரை, சாலி கிராமம், மடிப்பாக்கம், நெற்குன்றம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், தாலுகா அலுவலகம் பந்தலூர், சென்னை சென்ட்ரல், விழுப்புரம், அரியலூர், தாலுகா அலுவலகம், குமாரபாளையம், ஸ்ரீபெரும்புதூர், சென்னை நுங்கம்பாக்கம், அடையார், செம்பரப்பாக்கம், சைதாப்பேட்டை, பள்ளிக்கரணை, நீலாங்கரை பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், சென்னை ஐசவுஸ், வால்பாறை தாலுகா அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், திரு ஒற்றியூர், அண்ணா பல்கலைக்கழகம், ஆர்கேபேட்டை, அரக்கோணம், இஞ்சம்பாக்கம், எம்ஜிஆர் நகர், சென்னை ஆற்காடு, அறந்தாங்கி, சென்னை டிஜிபி அலுவலகம், பொன்னமராவதி, மேடவாக்கம், மணலி, திருமயம், பெரம்பலூர், ஊத்து, மரக்காணம், சோளிங்கநல்லூர், செந்துறை, அம்பத்தூர், மீனம்பாக்கம், சோளிங்கர், ராஜா அண்ணாமலைபுரம், செம்பனார் கோயில், பொதுப்பணித்துறை, காவிரிப்பாக்கம், திருத்தணி, அடையாமடை ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், ஈரோடு, பெரியாறு, கொப்பம்பட்டி, திண்டிவனம், கெடார், குண்டாறு அணை, அம்பத்தூர், மயிலாடுதுறை, மேல்பவானி, சோளிங்கநல்லூர், வாலாஜா, பள்ளிப்பட்டு, மணல்மேடு, மயிலாடுதுறை, பள்ளிக்கரணை, காரையூர், அரூர், சிறுவாணி அடிவாரம், நெய்யூர், வெங்கூர், திருப்பத்தூர், நாகுடி, விம்கோ நகர்.

0: செந்துறை, கூடலூர், பாகூர், சுத்தமல்லி அணை, குளச்சல், மயிலாடுதுறை, அம்மூர், பேச்சிப்பாறை, குண்டேரிப்பள்ளம், தருமபுரி, பன்ருட்டி, சுரலக்கோடு ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் பகுதியில் 31.1 டிகிரி செல்சியஸ் அளவும், குறைந்தபட்சம் சமவெளி பகுதியில் கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதியில் 22.4 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸ் அளவும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யவும், ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை தென்மேற்கு, தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடலை பொறுத்தவரை கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கூறுகிறது இன்றைய வானிலை அறிக்கை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மெக்கானிக், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட இன்ஜினியரிங் பிரிவிற்கு 457 இடங்களும், டெக்னீஷியன் பிரிவிற்கு 438 இடங்களும், இன்ஜினியரிங் அல்லாத பிரிவிற்கு 623 என மொத்தம் 1518 இடங்கள் உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி BE, BTEC, டிப்ளமோ பட்டப்படிப்பு 2022 2026 தேர்ச்சி பெற்றவர்கள். இவற்றிற்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முறை மூலம் தேர்வு முறை நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/8/2026. மேலும் விவரங்களுக்கு nets.education.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் இவற்றில் கலந்து கொள்ளலாம். பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 15 முதல் 35 வரை. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்களும் இவற்றில் கலந்து கொள்ளலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sadat.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் August 31, 2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. BC, MBC மற்றும் DNC வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18

0: 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேயர்களே.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். நூலகங்கள் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தா, அறிவு சார்ந்த இடம் அது. உலகத்தில் மனிதன் கண்டுபிடித்த மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு புத்தகம் அப்படிம்பாங்க. பழைய காலத்தில் நூலகங்கள் இருந்ததாக கேள்விப்படுறோம். அதுலேயும் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் இருந்த பல்கலைக்கழகங்களை நோக்கியும் நாளந்தா பல்கலைக்கழகங்களை நோக்கியும் அயல் நாட்டினர் வந்தார்கள். நாம் இங்கேருந்து சீனாவுக்கு சென்றோம்லாம் கேள்விப்படுறோம்னா நூலகத்திற்காக தான் போகிறோம். அப்போல்லாம் ஏடு வடிவத்தில் வந்திருக்கும் புத்தகங்கள். பிறகு அச்சு வந்த பிறகு அச்சு வடிவத்தில் நூல்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. எனக்கு தெரிஞ்சு 1980கள் வரைக்கும் நாம் வந்து புத்தகங்களை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். எப்போ 18-ஆம் நூற்றாண்டு 19-ஆம் நூற்றாண்டு வரை அச்சுக்கலை வருவதற்கு முன்பாக எல்லாமே ஏடுகளாக இருந்தது. அதாவது ஒரு செய்தி பனையோலையிலிருந்து தாமிரப்பட்டயத்திலிருந்து கல்வெட்டிலிருந்து அச்சுக்கு வந்து பிறகு அது அப்படியே ரொம்ப நாள் இருந்தது. இந்த கணினி போன்றவை வந்த பிறகு இந்த நூல்களை நம்ம தேடி அலையிறதுக்கு பதிலாக அவை எண்ணிம வடிவத்தில், அதாவது டிஜிட்டல் லைப்ரரியாக எண்ணிம நூலகங்களாக மாற்றப்பட்ட பிறகு எல்லாமே எளிமையாக இருக்குது. எப்படி? நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல பார்த்த ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அதாவது நான் அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவிலேருந்து ஷிகாகோவுக்கு போய்கிட்டு இருக்கேன். 6 மணி நேரம் 7 மணி நேரம் பயணம். அது ஒரே நாட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் பயணப்படுறோம். அப்போ நான் இறந்தேன் அந்த உள்ளூர் ஃப்ளைட்டில். என் கூட ஒரு 10 வயசு பையன் இறந்தார். அந்த பையன் அங்கெல்லாம் வந்து யாரும் கூட அப்பா வரணும் அம்மா வரணும் இல்லை, அவங்களாம் வந்துட்டு அவங்களாம் போவாங்க. அந்த 10 வயது பையன் என்ன பண்ணால், இப்போ நம்ம ஃப்ளைட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போன பிறகு நம்ம எலக்ட்ரானிக் பொருள்களை பயன்படுத்தலாம்பாங்க. 30,000 அடிக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போ செல்ஃபோன் பார்க்கலாம், கணினியில் ஒர்க் பண்ணலாம், மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். அந்த பையன் என்ன பண்ணால், ஒரு டேப் ஒன்று எடுத்தான். எடுத்து இப்படி விரிச்சுக்கிட்டான். நான் பக்கத்து சீட்டு தான். நானும் வந்தால் வேறு அதிகமாக கூட்டம் இல்லை. இப்போ நம்ம எல்லாம் நம்ம ஊரில் பேசாமல் இருப்போம். நான் பார்த்தேன் இந்த பையன் என்ன பண்ணுறான்னு. அவன் அந்த டேபை ஓப்பன் பண்ணிட்டு பாஸ்வேர்டு போட்டு முடிச்சுட்டு லைப்ரரி அப்படின்னு போட்டான். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நூலகம் அந்த இதுக்குள்ளே வந்தது. அந்த நூலகத்துக்குள்ளே ஒரு 500 புத்தகம் அதில் வரிசையாக காட்டிக்கிட்டே வருது. அவன் என்ன பண்ணால், ஒரு இதாக அப்படி தொட்டான். தொட்ட உடனே அந்த புத்தகம் வெறிய ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இந்த பிள்ளைகள்லாம் விரும்பி படிக்கக்கூடிய புத்தகம் எது அந்த நேரத்தில், நான் சொல்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர். அது முதல்ல நாவலாக வந்தது, பிறகு திரைப்படமாக வந்தது. இப்போ அந்த புத்தகத்தை தொட்ட உடனே, அந்த புத்தகத்தோட பேரை தொட்ட உடனே அந்த புத்தகம் வெறிய ஆரம்பித்தது. பக்கம் பக்கமாக அதுக்குள்ளே அந்த பையன் படிச்சுட்டே போகிறான். 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே அவன் வந்து முழு புத்தகத்தை படிக்கிறான். 30,000 அடி உயரத்தில் கையில் இருக்கக்கூடிய தூக்கிட்டு போகக்கூடிய அளவில் போர்ட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு டேபிள ஒரு நூலகத்தையே உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிற முடியும்னு சொன்னால் அதில் படங்களும் இருக்குது. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, அதில் ஒலி வடிவமும் இருக்குது. எப்படி? அதை காதில் நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா அந்த புஸ்தகமே வாசிக்கப்படுது. இது கண்ணில் பார்த்து படிக்கிறது ஒரு வகை, காதில் கேட்குறது ஒரு வகை. அப்போ புத்தகத்தை நாம் வந்து கண்ணால் பார்த்து படிக்கலாம், காதால் கேட்டு உள்வாங்கலாம். இது எல்லாம் எங்கே நடக்குது? எங்கே மேலே நடக்குது? விமானத்தில். இதே போல் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இந்த டிஜிட்டல் லைப்ரரிகள் வந்துருச்சு. அதோடு மட்டும் இல்லை, புத்தகங்கள் இருந்த இடத்துல போகிறான், ஆடியோ சிஸ்டம் மற்றவையெல்லாம் வந்ததுனால போயிடனே போ உட்காந்து பார்க்கலாம். இப்போ நான் லண்டன் போயிட்டு வந்துட்டு அங்கே நூலகத்துக்கு போயிருந்தேன். லண்டனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகத்துக்கு போயிருந்தேன். அப்போ நான் இப்படி எட்டி பார்த்து ஆச்சரியப்பட்டேன் தெரியுங்களா. ஒரு 500 பேர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்காங்க, நான் செகண்ட் ஃப்ளோரில் பார்க்குறேன். அந்த 500 பேரும் கையில் புத்தகம் வாங்கி வச்சுருக்கலாங்க. 500 பேரும் சிஸ்டத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது புத்தகம் படிக்கிறாங்க. இப்போ இது எத்தனை எளிமையாக வந்துருச்சு பாருங்கள். இது பதிவு செய்யப்பட்டிருக்கு, வேணுங்கிற போது படிக்கலாம், தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. பேப்பர் கம்

0: இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை பதிவு செய்தலும் படித்து பழகுதலும் ரொம்ப முக்கியம். எனவே இந்த டிஜிட்டல் லைப்ரரிங்கிற இந்த செய்திகளை, இதன் மூலம் வருகின்ற பயன்பாடுகளை நுகர பழகிக்கொள்ள வேண்டும், பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். இந்த வகையான எண்ணிம நூலகங்கள், அதாவது டிஜிட்டல் லைப்ரரிஸினுடைய வடிவங்கள் எத்தனையோ வகையில் வர காத்திருக்கிறது. எதிர்காலத்தில் இதை பயன்படுத்துகின்றவர்கள் எத்தனையோ பலன்களை பெற தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தையும் சொல்லணும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

நேர்கள் கவனத்திற்கு இன்று 27/25 வயல்வெளி. இன்று காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்க்கெட் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று 8 மணிக்கு இளந்தண்டல். இன்னைக்கு சொல்லுக வெல்லுக என்ற தலைப்போடு இளந்தண்டல் வளம் வர காத்திருக்கு நேர்களே. நீங்கள் கற்றுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. இன்னும் சில நொடிகளில் சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக.

அமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் முக்கியமான மூன்று அறிவிப்புகளை, குறிப்பாக பெண்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் வகையிலான அறிவிப்புகளை பேரவையில் வெளியிட்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். தேமுக வழிநடப்பு, பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு பேரவையில் இரங்கல், 6 மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம், அமைச்சர்களின் பதிலுரை ஆகியவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க விஷயங்களாகும். சட்டப்பேரவை நிகழ்ச்சி தொடங்கியதும் பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தமிழக திரையுலகில் தனித்திறமை மிக்கவராக திகழ்ந்த சவுகார் ஜானகி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உட்பட பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் என்று புகழாரம் சூட்டினார். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி, எம் ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஆகிய மூவருடனும் திரைப்படத்துறையில் இணைந்து பணியாற்றியதோடு ஆந்திர மாநில முதலமைச்சராக இருந்த என் டி ராமாராவ், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ரஜினி, கமல் என்று தொடங்கி தற்போது இளம் தலைமுறையினர் வரையிலுமான நடிகர்களுடன் நடித்து புகழ் பெற்றவர் என்றும், 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றவர் எனவும் பேரவைத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். சவுகார் ஜானகியின் மறைவால் அவரை இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இந்திய திரையுலகினருக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் அவர் தெரிவித்தார். இதன் பின்னர் மறைந்த சவுகார் ஜானகிக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் வண்ணமும் முதலமைச்சர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தேர்தல் வாக்குறுதிகளை முறைப்படுத்தி இலக்கு நிர்ணயம் செய்து 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களை வகைப்படுத்தியுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் அவற்றிற்கு அரசு செயல் வடிவம் கொடுக்கும் என்றும் கூறிய முதலமைச்சர், நிதி நெருக்கடியான சூழலிலும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் பலத்த மகிழ்ச்சி ஆரவாரத்திற்கிடையே அறிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள் என்றார் அவர். அதாவது ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர்கள் பயனடைவார்கள் என்றார். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் அவர்கள் பயணித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் 2 தேதி முதல் செயல்படுத்த அரசு முன்வந்து

அறிவித்துள்ளதாக கூறி, முதல்கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமன்றி எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ், அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்றார். இந்த திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் இல்லை என்று கூறிய முதலமைச்சர், இத்திட்டம் இதர பேருந்து சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றார். தமிழகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தமது அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும், இது ஒரு சமூக முதலீடாகும் என்றும் முதலமைச்சர் பெருமையுடன் தெரிவித்தார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் சுமாராக 6,000 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மூன்றாவதாக, பரந்தூர் புதிய விமான நிலையம் குறித்த மிக முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார். 2024 விக்கிரவாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தாம் கூறியபடி, பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த அரசால் கைவிடப்படும் என்று திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்தார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய புதிய பயணிகள் முனையம் அமைக்க விமான போக்குவரத்து துறையுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். விரிவாக்கப் பணிகள் முடிவடைந்ததும் ஆண்டுக்கு 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக தற்போதைய விமான நிலையம் இருக்கும் என்றும், பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும் என்றும் கூறிய முதலமைச்சர், புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் தேர்வு செய்யப்படும் என்றும், அது விவசாய மற்றும் குடியிருப்புகளை பாதிக்காத வகையில் இருக்கும் என்றும், துறை சார்ந்த வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து புதிய விமான நிலையம் அமைக்க பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்ப ரீதியிலான விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சரின் அறிவிப்பை ஒட்டி பரந்தூர் விமான நிலையம் குறித்து சில கருத்துக்களை தெரிவிக்க திமுக உறுப்பினர்கள் திரு கே என் நேரு, திரு ஏ வ வேலு தலைமையில் ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்றனர். விதி 110 கீழ் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அது குறித்து பேச அனுமதிக்க முடியாது என்றும், விதிகளில் அதற்கான இடமில்லை என்றும் பேரவைத் தலைவர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்ததையொட்டி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு பின்னர் மீண்டும் அவைக்கு வந்தனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை ஆகிய 6 மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் 13 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விவாதத்தை தொடங்கி வைத்து முன்னாள் அமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு கே என் நேரு பேசினார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக தாம் பொறுப்பு வகித்தபோது அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களின் நலன் கருதி நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்த அவர், திருப்புகழ் IAS தலைமையிலான குழுவின் அறிக்கையை அவையில் வைக்க வேண்டும் என்றும், அந்த அறிக்கை சென்னை மாநகரத்தின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். சென்னை மாநகரின் குடிநீர் தேவை 2,000 MLD ஆக இருந்ததை 5 ஆண்டு காலத்தில் 5,000 MLD ஆக உயர்த்தியுள்ளதாக கூறிய திரு கே என் நேரு, மத்திய அரசு நிதி தராத நிலையிலும் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதில் தீவிர கவனம் எடுத்துக்கொண்டதோடு பாதாள சாக்கடை திட்டங்கள், விளக்கு வசதி, புதிய மேம்பாலங்கள் என்று பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதாகவும், நகராட்சி பணிகளை நிறைவேற்றுவதில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார். 710,000 தெரு விளக்குகள் மற்றும் 107 புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டு, மேலும் 153 பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். சென்னை மாநகராட்சி வார்டுகளை 200-300 உயர்த்த குழு போடப்பட்டு பணிகள் தொடங்கிய நிலையில், தேர்தல் வந்துவிட்டதாக சுட்டிக்காட்டி அவற்றை இந்த அரசு தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். 60% மக்கள் நகரங்களில் வாழ்வதால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது நகராட்சி நிர்வாகத்துறையின் பொறுப்புதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்து பேசிய உசிலம்பட்டி தொகுதி தாவேக்கா உறுப்பினர் திரு விஜய், தமது தொகுதியில் மக்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய 58 கால்வாய் பாசன திட்டத்தை முறைப்படுத்தி தண்ணீர் கிடைக்க வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்றார். மேலும் தனது தொகுதியில் மல்லிகைப்பூ உற்பத்தி அதிகம் உள்ளதால் வாசனை திரவிய தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும் என்றும், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த அவர், அரசு பள்ளி மற்றும் கலைக்கல்லூரி, மகளிர் கல்லூரி ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராமிய கலைஞர்களுக்கு

0: க்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் உசிலம்பட்டி காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். தமிழக வெற்றிக்கழக பெண் உறுப்பினர் திருமதி சிந்து, பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெற்ற குடியாத்தம் தொகுதியிலிருந்து தம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசினார். மாநில அரசு தற்போது அறிவித்துள்ள பல்வேறு புதிய திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தார். இதுவரையிலும் ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று பணி நியமனம் பெறாத அனைவருக்கும் வயது மூப்பு மற்றும் தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி, கோவை மாவட்டத்தில் கடந்த அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டினார். அத்திக்கடவு அவிநாசி இரண்டாம் கட்ட திட்டப்பணிகளை மாநில அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், 45 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கோவையில் இருப்பதால் அந்நகருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டுவர அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்கு தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திரு சிவக்குமார், திரு கோவி செழியன், திரு ஜெயக்குமார், டாக்டர் கபில், திரு கே பி அன்பழகன், திரு கே சி கருப்பண்ணன், திரு சையத் ஃபாரூக் பாஷா, திரு செல்லசாமி, திரு டி ராமச்சந்திரன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்றனர். பிற்பகலும் அவை நடவடிக்கைகள் நீடித்தது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமலா.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ. லட்சுமணன் அவர்கள்.
1: தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகத்தை போற்றும் வகையில் தூத்துக்குடியில் 5வது நெய்தல் கலை திருவிழா நடைபெற்றது. களியலாட்டம், ஜிக்காட்டம், குஜராத்தின் சித்தி கோமா நடனக்குழு, இன்னிசை கச்சேரி உள்ளிட்டவை நடைபெற்றன. குஜராத்திலிருந்து வந்துள்ள சித்திகோமா கலைக்குழுவினரின் ஆப்பிரிக்க பழங்குடியினர் நடனம் அனைவரையும் கவர்ந்தது. இந்த கலை விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகம் அடைந்தனர். இது மட்டுமின்றி கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சி ஆட்டம், துடும்பாட்டம், ஜிம்ப்ளா மேளம், பொய்க்கால் குதிரை போன்ற 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தும் விதமாக உணவு கண்காட்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டின் அனைத்து கலைகளையும் ஒரே இடத்தில் காணும் வகையில் இந்த கலை திருவிழா நடைபெற்றது. நெய்தல் கலை விழாவின் மற்றொரு பகுதியாக நபார்டு வங்கியின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் குறித்த கண்காட்சியும் நடைபெற்றது. நாட்டிலேயே முதன் முறையாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் எரிசக்தி மேலாண்மை அமைப்பிற்கான சர்வதேச தரநிலைப்படுத்துதல் அமைப்பு 50001/2018 சான்றிதழை பெற்றுள்ளது. நாட்டில் 2070 நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வை அடைய வேண்டும் என்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த துறைமுகத்தில் எரிசக்தி திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது நாட்டின் தூய்மையான எரிசக்தி மாற்றத்திற்கும் கடல்சார் துறையில் கார்பன் அமிழ்வை குறைக்கும் நீண்டகால இலக்குகளுக்கும் ஆதரவாக இருக்கும் வகையில் இத்துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. எரிசக்தியை திறம்பட பயன்படுத்துதல் மற்றும் நிலையான துறைமுக செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் துறைமுகம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் இது ஒரு முக்கிய சாதனையாகும். 2025-26 நிதியாண்டில் துறைமுகத்தின் மொத்த மின்சார தேவையில் 93.89% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. எரிசக்தி பயன்பாடு மற்றும் இழப்புகள், கழிவு பராமரிப்பு, செயல்பாட்டு கட்டுப்பாடுகள், எரிசக்தி கண்காணிப்பு, அளவீடு, சூரிய மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்புகள், மின்சார வாகனங்கள், அவற்றிற்கான மின்னோட்டம் வசதிகள் ஆகியவற்றிலும் இந்த அமைப்பு கவனம் செலுத்துகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்காட்லாந்து தலைநகர் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த பழுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டியன் 65 கிலோ இடைப்பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இவரது சாதனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோர் பாராட்டி கௌரவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்பு முதன்முறையாக தனது சொந்த ஊருக்கு கோவில்பட்டி அருகே உள்ள சங்கர்லிங்கபுரத்துக்கு செல்வதற்கு

0: ராஜா முத்துப்பாண்டியன் சென்னையிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகின்றார். விமான நிலையத்தில் அவரது தந்தை மற்றும் கோவில்பட்டி சேர்ந்த தூத்துக்குடி மாவட்ட பழுதூக்கும் சங்க நிர்வாகிகள், பழுதூக்கும் பயிற்சியாளர்கள் மற்றும் பழுதூக்கும் வீரர்கள் ஆகியோர் இனிப்பு வழங்கி சால்வை மற்றும் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து முத்துப்பாண்டியன் கூறுகையில், தன்னுடைய இந்த சாதனைக்கு முதல் காரணம் என்னுடைய தாய் தந்தையர், எனவே இந்த பதக்கத்தை அவர்களுக்கு காணிக்கையாக்கிறேன் என்றார். தூத்துக்குடி மாவட்டம் உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் நேரடி சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதனை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் தொடங்கி வைத்தார். இந்த வழிகாட்டு முகாமில் 12ஆம் வகுப்பு பிறகு மாணவர்கள் தங்களது திறமைக்கு ஏற்ப சரியான பட்டப்படிப்பை தேர்வு செய்வது குறித்தும், படிப்பிற்கான கல்வி உதவித்தொகை கிடைப்பது குறித்தும் கல்வித்துறை மூலமாக ஆலோசனை வழங்கப்படும் என்று அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நமது மாவட்டம் இன்னும் 10 ஆண்டுகளில் தொழில் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக உருவெடுக்கும். குறிப்பாக இங்கு 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு ஈர்க்கும் வகையில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அமைய உள்ளன. அதன் அடிப்படையில் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. எனவே மாணவர்கள் பொறியியல் படிப்பு, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி படிப்பை மட்டுமே தேர்ந்தெடுக்காமல் ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளையும் தேர்வு செய்ய முன்வர வேண்டும். ஐடிஐ பாலிடெக்னிக் படிப்புகள் மூலமாக தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப 95% வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதன் அடிப்படையில் சம்பளமும் உயர உள்ளது. ஆகவே பெற்றோர்களுக்கு உங்கள் குழந்தைகளை ஐடிஐ பாலிடெக்னிக் படிப்புகளில் சேர்க்க முன்வர வேண்டும். இதுபோன்ற நல்ல வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்தி உயர்கல்வி பயின்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறினார்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. லக்ஷ்மணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆந்திராவின் எலூரு மாவட்டத்தில் உள்ள முசுனூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் இன்று டோக்கியோவில் அந்நாட்டு தொழில்துறையினருடன் கலந்துரையாடினார். உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முதலீடு தொடர்பாக நிறுவனங்கள் வெளியிட்ட அச்சங்களை களைவதற்கான புதிய விதிகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையேயான ஆணையக் கூட்டத்திலும் திரு ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு எப்போதும் போல் வலிமையாக உள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ள அவர் உலான்பட்டாரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக பசுமை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு

தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு புபேந்தர் யாதவ் கூறினார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. கடந்த 2016 இதே நாளில் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக நிதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொடக்கத்தில் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த நிதியாண்டில் 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 4000 மடங்கு அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொராக்கோ கூட்டு ஆணையத்தின் கூட்டம் இன்று மொராக்கோவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விடுதலை போராட்டத்திலும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் பழங்குடியினரின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் பழங்குடியினர் மொழிகள் தொடர்பான 3 நாள் தேசிய மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். பழங்குடியினரின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார். பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள 2 நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையேயான பேச்சுகளில் அவர் பங்கேற்கிறார். சீனா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ பங்கேற்கிறார். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு லின் ஜியன், எல்லை பிரச்சினை மற்றும் சர்வதேச விவகாரங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் மற்றும் பல்வேறு தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது. பத்ம விருதாளர்கள் 10 பேரும் தங்களது கருத்துக்களை இக்குழுவினரிடம் சமர்ப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவரான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி. சௌத்ரி, மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த வாரியத்தின் தேர்வு மற்றும் நிர்வாக நடைமுறைகளை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்வி கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருதுமொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். அசாமின் மழை வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரு அமித்ஷாவை புதுதில்லியில் சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அசாமின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு பி. எல். சந்தோஷ் கூறியுள்ளார். பட்டியாலாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பஞ்சாப் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பிஜேபி மேற்கொண்டு வருவதாக திரு பி. எல். சந்தோஷ் தெரிவித்தார்.
கோவாவில் சட்டவிரோத

பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இரண்டு பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் கைது முறைகேட்டில் ஈடுபட்டு 2 கோடி ரூபாய் வரை பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை நிறைவேற்ற தவறும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெறும் என்றும் திரு கிறிஸ்டோபர் லக்சன் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வெனில் தற்போது நடைபெற்று வருகிறது. வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் வீர் சோட்ரானி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:25.
1: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: நேர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
7: தம்பி முத்து, டிராக்டரை நெத்திக்கோப்பா, நான் இங்கனதான் இறங்கணும். முத்தழகு வீடு வந்துடுச்சு.
8: வண்டிக்காக
7: காத்துக்கிட்டு இருந்தேன், நேரத்துக்கு வந்து உதவி பண்ணப்பா.
8: இதுல என்னக்கா இருக்கு, வயசுல மூத்தவங்க நீங்க, உங்களுக்கு இந்த உதவி கூட பண்ண மாட்டேனா? சரிக்கா, நான் கிளம்புறேன்.
7: சரி முத்து. தங்கமான புள்ள. அட, யார் அது வரப்பு மேல நடந்து வர்றது? அடடே, மருதாணி அக்கா நம்ம வீட்டுக்கு தான் வராங்க. அவங்கள பார்த்து 88 நாள் ஆச்சு. சரி சரி, அவங்க வரட்டும், அதுக்குள்ள நான் போய் அவங்களுக்கு குடிக்க மோர் கொண்டாறேன். அப்பா அடா, எவ்வளவுதான் காலங்க மாறினாலும் இந்த கிராமத்து வாழ்க்கை போல வராது. இந்த திண்ணையில உட்காந்து காத்து வாங்கி 88 நாள் ஆச்சு. முத்தழகு,
9: வாங்க மருதானியக்கா, வீட்டுக்குள்ள வாங்க. ஏன் வெளியவே உட்காந்துட்டீங்க?
7: வீட்டை சுத்தி 88 மரங்களை வளர்த்து வச்சிருக்க, காத்து வாரி கொட்டுது. திண்ணைய விட்டு வர மனசு

0: இல்ல புள்ள. சரி சரி, காத்து வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வாங்க, குடிக்க மோர் கொண்டாந்துருக்கேன்.
1: அதுவும் சரிதான், இம்பிட்டு தூரம் வந்ததுல ரொம்ப களைப்பா இருக்கு புள்ள. மோரை குடிச்சா அந்த களைப்பெல்லாம் போயிடும்.
0: இந்தாங்கக்கா மோரு.
1: முத்தழகு, திண்ணையில பைய வச்சிருக்கேன் புள்ள, சத்த அதை கொண்டு வாமா.
0: அக்கா, இந்த பையில என்ன இருக்கு?
1: குழந்தைகளுக்கு கொஞ்சம் பழங்களும் சக்கரை வள்ளி கிழங்கும் கொண்டாந்துருக்கேன். உனக்கு பிடிச்ச கடலைக்காயும் இருக்கு.
0: ஏங்கா இம்பிட்டு தூரம் வரீங்க, இது எல்லாம் வாங்கிட்டு வந்தாதான் முத்தழக பாக்கணுமா? நீங்க இங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. உங்களை டிராக்டர் கிட்ட பார்த்ததும் உங்களை முதல்ல சந்திச்சனே, அதுதான் ஞாபகத்துக்கு வருது.
1: ஆமா முத்தழகு, நீங்க இந்த ஊருக்கு விவசாயம் பார்க்கணுங்கிற நோக்கத்தோட வந்தீங்க, இப்ப அதுல சாதிச்சும் காட்டிட்டீங்க. சந்தையில திரும்புற திசையெல்லாம் உங்க தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளுக்கு தான் தனி மவுசு.
0: நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்ச இந்த விவசாயத்தை நம்மளாலையும் செய்ய முடியுன்ற எண்ணத்தோட தான் நானும் என் மச்சானும் இந்த ஊருக்கே வந்தோம். இன்னைக்கு காய்கறி பயிர்களில் சாகுபடி செஞ்சு அதை மதிப்பு கூட்டு பொருளாகவும் மாற்றி விற்பனையும் செய்கிறோம்.
1: என்ன முத்தழகு சொல்கிற? நீ பேசுறத கேட்கவே ஆச்சரியமாக இருக்கு. பால், தயிர், சிறுதானியம் இதில் எல்லாம் மதிப்பு கூட்டுதல் செய்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் காய்கறி பயிர்களில் எப்படி புள்ள?
0: அத நான் சொல்றதை விட இப்ப நம்ம ஊர்ல விவசாய கூட்டம் நடக்க போகுது, அதுல இத பத்தின எல்லா தகவல்களையும் தெளிவா சொல்ல போறாங்களாம். வாங்க போய் கேட்டுட்டு வருவோம்.
1: ஆமா, இங்கன யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க?
0: சொல்றேன்க்கா, காய்கறி பயிர்கள்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரேட் அவங்க தான் வந்து தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோங்க, இந்த விவரம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
2: காய்கறிகள் மதிப்பூட்டுதல் பார்த்தாலே நம்ம ஸ்டார்டிங்கில் விவசாய இடத்துல வந்து நம்ம தரம் பிரிச்சிட்டாலே அது ஒரு பேசிக் மதிப்பூட்டுதல். அதை கழுவி இன்னும் நீங்கள் முறையாக விவசாயிகள்கிட்ட கொண்டு போகிறப்ப அது வந்து ஒரு தனி மதிப்பூட்டுதல். இது வந்து பேசிக் ப்ரைமரியாக நம்ம பண்ணக்கூடிய மதிப்பூட்டுதல். அடுத்து வந்து இதை நீண்ட காலத்துக்கு கெட்டு போகாமல் நிறைய நம்ம வந்து பழங்கால முறைகள்லேயும் இருக்குது, இப்போவும் நவீன காலங்களையும் நிறைய முறைகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்டைய காலத்துலேருந்தே உலர்த்துதல் முறை வந்து நம்ம ஊரில் கடைபிடிக்கப்படுது. இது வந்து காய்கறி துண்டுகளை வந்து நம்ம வந்து காய வச்சு எடுக்கிறது. உதாரணத்துக்கு மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரை, கொத்தவரை, பாகல், சுண்டைக்காய், கோவக்காய், இந்த காய்கறிகளோட தன்மைக்கு தகுந்தாப்புல, உதாரணத்துக்கு மோர் மிளகாய் இல்லை அப்படியே மிளகாயை காய வைக்கிறது, காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி தயார் பண்ணுறது. கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு அரை வேக்காடு வச்சு நம்ம வெயிலில் காய போட்டு நீண்ட காலத்துக்கு கெட்டு போகாமல் வைக்கலாம். முருங்கைக்காயையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி காய போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிடைக்காத காலங்களில் நம்ம வந்து இந்த காய்கறிகளை, எனக்கு கத்திரிக்காய் கிடைக்கல ஆனால் கத்திரிக்காய் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வத்த குழம்புக்கு போடுறதா இருக்கட்டும் இல்லை சாம்பாருக்கு போடுறதா இருக்கட்டும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைங்கிறப்ப வந்து முருங்கை கீரை பொடியாகவும் நம்ம செஞ்சு நிறையாவே யூஸ் பண்ணிக்கலாம். கீரைகள் எந்த கீரை கிடைச்சாலுமே அந்த கீரைகள்லாம் வந்து நம்ம உலர்த்தி இட்லி பொடி, பருப்பு பொடி இதுகளோடு நம்ம சேர்க்குறப்ப அந்த நம்ம புரதச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை மட்டுமே சாப்பிட்றதோட இந்த கீரைகளில் இருக்க மற்ற விட்டமின்ஸ் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும். கொத்தவரங்காய் வத்தல், பாகற்காய் வத்தல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரை வேக்காடு வேக போட்டு காய வச்சு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம பண்டைய காலங்கள்லேருந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து சுண்டைக்காய் இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு மோரில் போட்டு ஊற வச்சு வெயிலில் காய வச்சிட்டோம்னா அது வந்து 1 வருஷம் ஆனாலும் கெடாது. அந்த சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் இருக்க இரும்பு சத்து எல்லாமே. அப்படி இருக்கப்ப வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விவசாயிகள் வந்து சில இடங்களில் நிறைய இருக்கும், அதை முறையாக எப்படி பதப்படுத்துறது மதிப்பூட்டுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுருவாங்க. விருப்பப்பட்டவங்களுக்கு பறித்து கொடுப்பாங்க, இல்லைனா அப்படியே செடிகளில் வீணாக போயிடும். கோவக்காயும் பார்த்திங்கன்னா வெட்டி காய போட்டு நம்ம நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொடி வகைகள், இந்த காய்கறி எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு அதை நம்ம அரைச்சி வச்சுட்டு சூப் பொடி, சட்னி பொடி, மற்ற உடனடி பொடி வகைகளோடு சேர்த்து நம்ம

யூஸ் பண்ணலாம், விற்பனையும் பண்ணலாம். ஊறுகாய், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மிளகாய், கத்தரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, மற்ற கீரைகள் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக ஊறுகாய் செஞ்சு விற்பனை பண்ணலாம். இது நீங்கள் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எனக்கு ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய்க்கு மேலே ரேட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஊறுகாய் பொருளாக மாற்றம் செய்கிறப்ப இது வந்து ஒரு கிலோ உங்களுக்கு உற்பத்தி செய்கிறதுக்கு நல்லெண்ணெயே நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கனாலும் ஒரு கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்கு 150 ரூபா தான் நமக்கு ஒரு கிலோ உற்பத்தி பொருள் செலவு தேவைப்படும். இதை விற்பனை பண்ணுறப்ப நீங்கள் ஒரு கிலோ 300 ரூபாய்ங்கிறப்ப வந்து உங்களோட அப்படியே 100% வந்து வருமானம் உயர்த்தப்படுது. இது வந்து நல்லாவே 6 மாதம் வரைக்கும் நீங்கள் கெட்டு போகாத அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணலாம். இது முருங்கைக்கீரையிலலாமே ஊறுகாய் தயார் பண்ணலாம், முருங்கைக்காயிலையும் தயார் பண்ணலாம். ஆனால் யாரும் அதிகமாக பெருசாக பண்ணுறது கிடையாது. ஊறுகாய்னா கிச்சிலிக்காய், நார்த்தங்காய், மாங்காய் இந்த மாதிரி தான் இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. அதுக்கடுத்து நமக்கு வந்து ஆசைப்பட்டு சாப்பிட்றது பூண்டு ஊறுகாய் இந்த மாதிரி. ஆனால் எல்லா காய்கறிகள்லையுமே நம்ம அண்டர் யூட்டிலைஸ்டு வெஜிடபிள்ஸ்னு சொல்லக்கூடிய மூலிகை வகைகள்னு சொல்லக்கூடிய பிரண்டை எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணலாம். வாழைக்காயில் ஊறுகாய் பண்ணலாம், வாழைப்பூவில் ஊறுகாய் தயார் பண்ணலாம். இதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் எல்லாமே அந்தந்த மாவட்ட வேளாண்மை அறிவியல் மையத்தில் கொடுக்கப்படுது. நம்ம திருவண்ணாமலை மாவட்ட விவசாய மக்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மை அறிவியல் மையத்தில் இலவச பயிற்சி அளிக்கப்படுது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படிலாம் உலர்த்துறது, எந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு உலர்த்துறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சூரிய ஒளியில் இயங்கும் உலர்த்தியை வச்சு நம்ம வந்து நம்ம உலர்த்தணுன்னா அந்த உலர் காய்கறிகள் தயார் பண்ணுறதுக்கு சூரிய ஒளி மூலமாக இயங்கக்கூடிய அந்த உலர்த்தி மூலமாக உலர்த்துறப்ப ரொம்ப எளிதாக ஒரு வாரம் காயக்கூடிய காய்கறிகள் எல்லாமே 1-2 நாட்களில் காஞ்சிடுது. இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா செலவு இல்லை இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. முதல்ல நம்ம ஆரம்ப காலங்களில் மட்டும் நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ அந்த அமைப்பு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அது மட்டும்தான் செலவு. தொலைநோக்க பார்வையில் பார்க்குறப்ப இதுக்கு ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை. இதுக்கு வந்து நீண்ட ஆயில் இந்த சூரிய ஒளி அமைப்புக்கு. சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணப்படும். சுகாதாரம் நிறைஞ்சது. விவசாயிகள் வந்து தனிப்பட்ட ஒரு நபர் வந்து இதை பெருசாக பண்ணணும் அப்படின்னா என்னால் இவ்வளோ 100,000 பண்ண முடியாது, குறைஞ்சது 300,000 தேவைப்படுது, 50 அடி நீளம், 50 அடி அகலம் அந்த மாதிரி தேவைப்படுற இந்த மாதிரி அமைப்புக்கு அப்படின்னு நீங்கள் செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா விவசாய உற்பத்தி குழு மூலமாக நீங்கள் வந்து இந்த அமைப்பை இன்ஸ்டால் பண்ணி பண்ணலாம். வேளாண் பொறியியல் துறையில் வந்து 50% மானியம் வரைக்கும் கிடைக்குது. இந்த மாவில் எப்படி மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள், என்னென்ன பொருட்கள் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட பகிர ஆசைப்பட்றேன். இதில் வந்து ஊறுகாய் தயார் பண்ணலாம். இங்கே வந்து ஊறுகாங்கிறது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உப்பில் போட்டு ஊற வச்சுடுவோம், தேவைப்படுறப்ப எடுத்து தாளிச்சுப்போம். ஆனால் அது வந்து நீண்ட நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது, கெட்டு போயிடும். அதை தவிர்த்து நம்ம வந்து நீண்ட நாள் வச்சு ஈஸியாக அன்னைக்கே தயார் பண்ணி 6 மாதம் ஆனாலும் நம்ம அதை வந்து கெட்டு போகாமல் தயார் பண்ணுறதுக்கு ஊறுகாய் தொழில்நுட்பங்கள் இருக்குது. எளிய தொழில்நுட்பங்கள் தான் இது. வேளாண்மை அறிவியல் மையம் இலவசமாக வழங்குது. மாம்பழத்தில் வந்து எப்படி ஜூஸ் தயார் பண்ணுறது, மாங்கொட்டையில் எப்படி மதிப்பூட்டப்பட்ட பொருள் தயார் பண்ணுறது, மாங்காயை அமைச்சூர் பொடியாக, சிலருக்கு வந்து புளி யூஸ் பண்ணக்கூடாது, தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாங்காய் யூஸ் பண்ணலாம், அந்த புளி ஆல்டர்னேட்டிவாக அந்த மாதிரிலாம் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் அமைச்சூர் பொடி தயார் பண்ணுறதுக்கு எப்படின்னு நம்ம பயிற்சி வழங்குகிறோம். மா இனிப்பு துண்டு, இது வந்து ஃப்ரூட் லெதர் பார்ன் எப்படின்னாலும் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் அப்போ ஏதோ ஒரு புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டு வாமிட் வர்றதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இயற்கையாக நம்ம மாம்பழத்துலேருந்து தயார் பண்ணப்பட்ட இந்த இனிப்பு துண்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கும் தொழில்நுட்பங்கள் கொடுக்குறோம். அடுத்து தக்காளியும் நம்ம வந்து தாராளமாக இந்த சூரிய ஒளியில் உலர்த்தலாம். நிறைய பேர் தக்காளியெல்லாம் உலர்த்தவே முடியாதும்பாங்க. பழத்தை பழங்களை தேர்ந்தெடுக்கணும், கழுவணும், துண்டுகளாக்கணும். 6 மில்லிமீட்டர் தடிமனாக கொதி நீரில் வந்து 3-4 நிமிஷம் போடணும். மின் உலர்த்தியில் உலர்த்தினா 60-65 டிகிரி செண்டிகிரேட் வச்சு நம்ம உலர்த்தணும். எத்தனை மணி நேரம்னா 9-10 மணி நேரம். இந்த உலர் பொருள் வந்து பார்த்திங்கன்னா 27 கிலோ தக்காளி போட்டோன்னா 1 கிலோ கிடைக்கும். ஆனால் இதோட விற்பனை வாய்ப்பு பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. இதை வந்து காற்று புகாத சேமிப்பு கலங்களில் நம்ம யூஸ் பண்ணலாம். இது இன்ஸ்டன்ட் சூப்பில் வந்து நிறையவே யூஸ் ஆகுது. நமக்கு வந்து இந்த ட்ராவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து இருக்கிற உமாமி கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு ட்ராவலில் போ

தூரம் வந்து பயணம் மேற்கொண்டுட்டு வந்தப்புறம் அவங்களோட அந்த மயக்க உணர்வு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த தக்காளி பொடியை யூஸ் பண்ணால் சூப்பை தான் வந்து நிறைய இடங்களில் கொடுப்பாங்க, ட்ரெயினாக இருக்கட்டும் ஃப்ளைட்டாக இருக்கட்டும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமாக, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தக்காளி விலை போகாத காலங்களில் நீங்கள் இந்த மாதிரி பொருள் உற்பத்தி பண்ணிக்கலாம். கத்தரியை வந்து உலர வைக்கிறதுக்கு நீங்கள் சொத்தை காய்கறிகளில் அந்த சொத்தை பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி

0: பார்க்காத காலங்களில் நீங்கள் இந்த மாதிரி பொருள் உற்பத்தி பண்ணிக்கலாம். கத்தரியை வந்து உலர வைக்கிறதுக்கு நீங்கள் சொத்தை காய்கறிகளில் அந்த சொத்தை பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு, முதலையும் கழுவி எடுக்கணும், ரெண்டாவதும் கழுவி எடுத்துட்டு அரை வேக்காடு உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுட்டு நீங்கள் வந்து இதை காய வச்சு நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது கத்திரிக்காய் வந்து 10 கிலோ போட்டோம்னா 1 கிலோ நமக்கு கிடைக்கும். இதை காற்று புகாத சேமிப்பு கலங்களில் சேமித்து வைக்கலாம். உலர் காய்கறிகள் என்னென்னலாம் இருக்குது? உங்கள்கிட்ட வெங்காயம் தான் இருக்குதுன்னா வெங்காயம் உலர்ந்த பொடியோ இல்லை உலர்ந்த வெங்காயமோ தயார் பண்ணலாம். உலர் கத்திரி, உலர் வெண்டைக்காய், உலர் கொத்தவரை, உலர் கீரை பொடி, உலர் தக்காளி, மோர் மிளகாய், உலர் கோவக்காய், பீட்ரூட் பொடி, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் உலர் காய்கறிகளில் தயார் பண்ணலாம். இதுக்குரிய தொழில்நுட்பங்கள் வேளாண்மை அறிவியல் மையத்தில் இலவசமாக வழங்கப்படுது. நம்ம வந்து ஊறுகாய்ங்கிறது வந்து அதுவும் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். எனவே விவசாய மக்களே, உங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகளை எந்தெந்த சீசனில் உங்களுக்கு விலை அதிகமாக கிடைக்காம நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் முன்கூடியே வேளாண்மை அறிவியல் மையத்தை அணுகி உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொண்டு அறுவடை பின்சார் சேதாரங்களை நீங்கள் தவிர்க்கலாம், இழப்புகளையும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: என்னக்கா காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறத பத்தி? திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரேட் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டுக்கிட்ட முத்தழகு, கேட்டுக்கிட்ட. அதோட எல்லா விவரங்களையும் குறிப்பா எடுத்துக்கிட்ட.
1: நல்ல விஷயம் பண்ணீங்கக்கா. இந்த குறிப்புகள் எப்பவும் நமக்கு உதவியா இருக்கும்.
2: நிச்சயமா முத்தழகு, விதவிதமான காய்கறிகளை போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்ட நமக்கு காய்கறி மூலமா சூப்பு செய்யலாம், பொடி செய்யலாம், ஏன் ஊறுகாய் கூட செய்யலாம்னு இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஆமாங்கா, விளைவிக்கிற பயிருங்க எதுவானாலும் அதை வீணாக்க கூடாதுன்னு தான் இது மாதிரி தொழில்நுட்பங்களை நமக்கு சொல்றாங்க. நாம இனி இதை முறையா கடைபிடிச்சா நம்ம கையில தினமும் வருமானம் பார்க்கலாம்.
2: ரொம்ப சரியா சொன்ன முத்தழகு. உன்னை பார்க்க வந்த எனக்கு சுயமா தொழில் தொடங்குறதுக்கான வழியை காட்டி விட்டுட்ட. நாளைக்கே இதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
1: உங்க முடிவு செயலா மாற வாழ்த்துக்கள்க்கா. வாங்க போவோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: இயற்கை வேளாண்மைக்கேற்ற மூடாக்கு பயிர்களும் மண் வளம் மேம்பாடும் பற்றி தெரிந்து கொள்வோம். இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மையில் மண் வளம் மற்றும் ஆரோக்கியத்தை பேணுவதில் மூடாக்கு பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை இரண்டு முதன்மை பயிர்களுக்கு இடைப்பட்ட காலத்திலோ அல்லது முதன்மை பயிர்களுடன் சேர்ந்து ஊடு பயிராகவோ பயிரிட்டு மண்ணில் மடக்கி உழலாம். இவற்றை பசுமையாக இருக்கும் பொழுதே மண்ணின் மேற்பரப்பில் மடக்கி உழ வேண்டும். இவ்வாறு செய்வதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? மண்ணின் மேற்பரப்பை மூடுவது மட்டுமல்லாமல் பசுந்தால் உரமாகவும் பயன்படுகிறது. மண்ணின் மேற்பரப்பில் பயிர் கழிவுகளை அதிக அளவில் சேர்ப்பதோடு மண்ணை கிளறுவதால் ஏற்படும் மண் அரிமானத்தையும் தடுக்கின்றது. இவை மக்கி மண்ணிற்கு அதிக அளவில் கரிமப் பொருட்களை சேர்க்கின்றது. பயறு வகை பயிர்களை மூடாக்கு பயிர்களாக பயிரிடும் பொழுது காற்றில் உள்ள தழைசத்தை கிரகித்து மண்ணில் நிலைநிறுத்துகிறது. இவை மக்கும் பொழுது வெளியேறும் கரிம அமிலங்கள் மண்ணில் ஊட்டச்சத்துக்களின் சுழற்சி மற்றும் கனிம மயமாக்குதலுக்கு உதவுகின்றது. நீரில் கரையும் மண் திரட்டுகள் மற்றும் மண் கட்டமைப்புகளை மேம்படுத்துகின்றது. வேறு ஆழமாக செல்லும் பயிர்களை மூடாக்கு பயிர்களாக பயன்படுத்தும் பொழுது அவை மண்ணில் பெருந்துளைகளை அதிகப்படுத்தி மண் இறுக்கத்தை தவிர்க்க பயன்படுகிறது. மகரந்த சேர்க்கைக்கு உதவும் மற்றும் நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு ஆதரவு அளிக்கின்றது. நைட்ரேட் போன்ற சத்துக்கள் நீரில் கரைந்து அடித்து செல்லப்படாமல் தடுப்பதோடு நீர் மற்றும் காற்று மாசுபடுவதை தவிர்க்க உதவுகின்றது. பல்வகைப்பட்ட மூடாக்கு பயிர்கள் மண்ணில் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் பயன்பாட்டு திறனை அதிகரிக்க உதவுகின்றது. மேலும் களைகளை தவிர்ப்பதோடு பூச்சி நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பு அளிக்கின்றது. பல தானிய வகை பயிர்கள் மற்றும் மண் ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒன்று அல்லது இரண்டு வகையான தாவரங்களை மூடாக்கு பயிர்களாக பயிரிடும் போது அனைத்து நன்மைகளும் மண்ணிற்கு கிடைப்பதில்லை. எனவே சமீப காலங்களில் குறிப்பாக இரண்டு முதன்மை பயிர்களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பல தானிய வகைகள் உள்ளடக்கிய பயிர்களை வளர்த்து மடக்கி உழும்பொழுது இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மையில் பல நன்மைகள் கிடைப்பதாக அறியப்படுகிறது. மூடாக்கு பயிர்களுக்கு உகந்த பல தானிய பயிர்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோம். தானியங்களான சோளம், கம்பு, ராகி, பயறு வகைகளான உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, எண்ணெய் வித்துக்களான நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணி.

0: மிளகு, நறுமண பயிர்களான கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, கடுகு, பசுந்தாள் உரங்களான தக்கை பூண்டு, அகத்தி, நரிப்பயறு, கொள்ளு போன்றவையாகும். பலதானிய வகை பயிர்களை பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட பயிர்களின் விதைகள் அவற்றின் வளர்ச்சித்தன்மை மற்றும் பருவகால தேவையின் அடிப்படையில் வெவ்வேறு விகிதத்தில் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் 2.5 கிலோ தேர்ந்தெடுக்கப்பட்டு கலக்கப்பட வேண்டும். உழவு செய்யப்பட்ட வயலில் இவ்வாறு கலந்த விதைகளை விதைக்க வேண்டும். இந்த தாவரங்கள் அதிகபட்ச இலைத்தழைகளை உற்பத்தி செய்யும் வரை வளரவிட வேண்டும். பின்னர் ஏதேனும் ஒரு தாவர இனம் பூக்கும் போதோ அல்லது பூக்கும் முன்போ அனைத்து பசுந்தாள்களையும் மண்ணின் மேற்பரப்பில் அதே வயலில் மடக்கி உழ வேண்டும். பிறகு அவை சிதைவதற்காக 15 நாட்கள் அப்படியே விட்டுவிட வேண்டும். மண்ணிற்கு கிடைக்கும் முக்கிய நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். மூடாக்கு பயிர்களாக பலதானிய வகை பயிர்களை பயன்படுத்தும் பொழுது மண்ணின் வளம் மேம்படுவதோடு பயிர்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களின் அளவு அதிகரிக்கும். வெவ்வேறு வேறு ஆழம் கொண்ட பல இன பயிர்களை வளர்ப்பது ஊட்டச்சத்துக்களை மண் அடுக்கின் அடித்தளத்திலிருந்து மேற்பரப்புக்கு திரட்டி அடுத்தடுத்த பயிர்களின் வளர்ச்சிக்கு உதவும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

பூச்சி எதிர்க்கு ரகங்களையே விதைக்க வேணும், பூச்சி எதிர்க்கு ரகங்களையே விதைக்க வேணும், பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும், பூச்சி எதிர்க்கு ரக

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகர்ட்ஸ் அலைவரிசைகள். இது இளந்தென்றல். இளந்தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லுக வெல்லுக என்ற தலைப்போட இன்னைக்கு நிகழ்ச்சி வளமுறை காத்திருக்கு. அடுத்த 60 நிமிடங்கள் உங்களுக்கான வினாடி வினா நிகழ்ச்சியாகத்தான் நிகழ்ச்சி வளமுறை காத்திருக்கு. கேள்விகள் கேட்கப்படும், 3 கேள்விகள், அதாவது பொது அறிவு வினாக்களாக கேட்கப்படும். அந்த வினாக்களுக்கு, 3 வினாக்களுக்கு சரியாக விடையளிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான பரிசு பாடல் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் வரலாம். மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ராஜசேகர் ஐயா, உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, சிஆர் 450 புல்லட் ரயில் எந்த நாட்டில் பயன்படுத்தப்படுகிறது? சைனா என்பது மிக மிக சரியான விடைங்க ஐயா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, உலக அளவில் அதிக விமான நிலையங்கள் எந்த நாட்டில் உள்ளது? அமெரிக்கா தான் சொல்றீங்களா? சரி, அடுத்த கேள்வி, உலகில் முதல் குளோனிங் செம்மறி ஆட்டின் பெயர் என்ன? அப்படியே தேடிட்டே எடுத்துருவாங்க ஐயா, அப்படின்றீங்களா? சரி சொல்லுங்க. சரி, நல்ல முயற்சி, நல்ல 2 கேள்வி கிட்டத்தட்ட சரியா பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரிங்களா, மூணு கேள்விகளில் 2 கேள்விகளுக்கு வந்து ராஜசேகர் ஐயா சரியாக பதில் சொன்னார், ஆனால் 1 கேள்வி மிஸ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவர் வந்து நல்ல முயற்சி பண்ணதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் காட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் ஐயா, உங்களுக்கான கேள்விகள் கேட்டலாமா?
1: கேளுங்க ஐயா, நான் முயற்சி செய்யறேன், எளிமையா கொடுங்களேன்.
0: இந்தியாவில் யாருடைய வாகனத்தில் நம்பர் பிளேட் இருக்காது?
1: நினைக்கிறேன்.
0: வணக்கம்.
2: கோவிந்தசாமியா,
0: என்ன பண்றீங்க?
2: விவசாயம்
0: பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, கோவிந்த் சாமியா, உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா?
2: கேளுங்க சார்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி,

0: இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எந்த மாநிலத்தில் உள்ளது?
1: நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்களா?
0: என்கிட்ட நீங்க எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, இது விடை தெரிவினாக்கள் இல்ல.
1: தமிழ்நாடு
0: என்பது தவறான விடைங்க ஐயா. இணைப்பில் அந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம் சார், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒட்டப்பட்டி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்கலையே.
2: ஒட்டப்பட்டி கிராமம் சார்.
0: உங்க பேர் சொல்லணும்ல?
2: சங்கர். சங்கர்,
0: சங்கர். சரி சங்கர், உங்களுக்கான கேள்விகள் கேட்டலாமா? உலகளாவிய காற்று தினம் விண்ட் டே எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? உலக காற்று தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?
2: காற்று தினம் எந்த நாள் அனுப்பி?
0: யார கேக்குறீங்க? என்னைய திருப்பி கேக்குறீங்களா? சரி, நன்றி நன்றி, நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க? கன்னியப்பன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? சரி, உங்களுக்கான கேள்வி, விண்வெளி தழும்புகள் என்பது யாருடைய சுயசரிதை நூல்? நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நன்றி இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன் சார்.
0: தியாகராஜன்,
3: ஆமா சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
3: கேளுங்க சார், எளிமையா கேளுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கே பதில் கேட்டீங்களா?
0: சரி சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாம். ஜிம்பாபே நாட்டினுடைய தற்போதைய அதிகாரப்பூர்வ நாணயத்தின் பெயர் என்ன?
3: ஜிம்பாபே நாடா சார்?
0: ஆமா, அந்த நாட்டினுடைய தற்போதைய நாணயத்தின் பெயர் என்ன? சரி, நல்ல நல்லது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: கரியாப்பநல்லி கிராமத்திலிருந்து மணி பேசுறேங்க.
0: மணி? சரி மணி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
4: கேளுங்க.
0: ஃபாதர் ஆஃப் பிக் பேங் தியரி என அழைக்கப்படுபவர் யார்?
4: எப்படிங்க?
0: ஃபாதர் ஆஃப் பிக் பேங் தியரின்னு அழைக்கப்படக்கூடிய நபர் யார்? சற்று கடினமான கேள்விதான். சரி சரி, நல்லதுங்க ஐயா, நினைப்பில் வந்தமைக்கு நன்றி. எளிமையான கேள்வி தான் கேட்கணும் அப்படின்னு நேர்கள் ஆசைப்படுவீங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொது அறிவையும் வந்து நம்ம படிக்கக்கூடிய பொது அறிவு படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்காகவும் சேர்த்து தான் இந்த நிகழ்ச்சிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன கேள்விகள் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவும் கேட்கவும். நீங்கள் முயற்சி பண்ணலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
5: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா?
0: மோகன் ஐயா, உங்களுக்கான கேள்வி.
5: ஐயா, மூன்று கேள்வியுமே எளிமையா கொடுத்துருங்க.
0: உலக சுற்றுலா தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது?
5: பிப்ரவரி 14.
0: தவறான விடை. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயரை நாம் சந்திப்பதற்கு முன்
6: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேரம் 8:08 இளந்தடல் இன்னைக்கு சொல்லுக வெல்லுக அப்படிங்கிற தலைப்போடு வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
13: சார் வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்?
13: நான் தருமபுரி மாவட்டம்

0: சித்தன் ஐயா, உங்களுக்கான முதல் கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்தியாவினுடைய மிக நீளமான கடல் பாலம் எந்த மாநிலத்தில் இருக்கு?
1: தமிழ்நாடு.
0: இல்லங்க ஐயா, தவறான விடை. இணைப்பில் வந்த மிக நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். பாப்பார்பட்டியிலிருந்து ராஜா. சரி ராஜா, உங்களுக்கான கேள்வி, சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி, விண்வெளி தழும்புகள் என்பது யாருடைய சுயசரிதை நூல்?
2: விக்ரம் சாராபாய்.
0: இல்லைங்க ஐயா, விக்ரம் சாராபாய் என்பது தவறான விடை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? முதல் கேள்வி, நைனா என்ற தீவு எந்த நாட்டில் உள்ளது?
2: இலங்கை.
0: இலங்கை என்பது மிக மிக சரியான விடை. அடுத்த கேள்வி, விண்ட் டே, காற்று தினம், உலக காற்று தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 15 என்பது மிக சரியான விடைங்க ஐயா. சரி, மால்டா என்ற நாடு எந்த கண்டத்தில் உள்ளது? மால்டா எனும் நாடு எந்த கண்டத்தில் உள்ளது?
2: நாடு சொல்லணுமா?
0: எந்த கண்டம்?
2: கேள்வி புரியலீங்க, இதெல்லாம் சொல்லுங்க.
0: இல்ல, நான் சரியா தான் கேட்டேன். மால்டாங்கிற நாடு எந்த கண்டத்தில் இருக்குன்னு கேட்டேன்.
2: ஐயா, ஐரோப்பா கண்டம்.
0: ஐரோப்பா கண்டம் என்பது மிக மிக சரியான உடை. சரி, என்ன பாடல் வேணும் பீமராஜன் ஐயா?
2: நன்றிப்பில்
0: வந்தமைக்கு. பீமராஜன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேள்விக்கும் சரியாக விடை சொல்லி அவருக்கான பரிசு பாடலையும் தட்டிட்டாரு. சரி, அவருக்கான அந்த பாடல்களை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துடலாம். அந்த பாடலை கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக,
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு
7: தர்மபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28 தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுகிறார்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: இளந்தென்றல் இன்றைக்கி சொல்லுக வெல்லுக என்ற தலைப்போடு வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேரம் 8 மணி 18 நிமிடம். அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம், சொல்பவர்.
1: கிருஷ்ண மாவட்டம் அரசம்பட்டி காவாகட்டு ஏ முருகன் சார்.
0: முருகன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க சார்.
0: உலக சுற்றுலா தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது?
1: டிசம்பர் 15.
0: இல்லைங்க ஐயா, தவறான விடை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம். நீலகண்டன். நீலகண்டன் ஐயா, கொஞ்சம் டவர் இருக்க ஏரியாவுக்கு வந்து பேசுங்க பாப்போம். கொஞ்சம் கொஞ்சம் தான் கேக்குது. சரி, கேள்வி கேட்டலாமா? இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எந்த மாநிலத்தில் உள்ளது?
1: உத்தரகாண்ட் மாநிலம் சார்.
0: இல்லைங்க ஐயா, தவறான விடை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
0: இரவு வணக்கம், சொல்பவர்.
2: நான் மதுரை மாவட்டம் அணியனாரம் டூ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம், உங்களுக்கான முதல் கேள்வி, விண்வெளி தளம்புகள் என்பது யாருடைய சுயசரிதை நூல்?
2: நம்பி நாராயணன் அவர்கள்.
0: நம்பி நாராயணன் என்பது மிக சரியான விடை. ஃபாதர் ஆஃப் பிக் பேங் தியரி என அழைக்கப்படுபவர் யார்?
2: ஜார்ஜ் லெம்பர்ட்ரி.
0: யாருங்க?
2: ஜார்ஜ் லெம்பர்ட்ரி.
0: லெம்பர்ட்ரிங்களா? சரி, செஞ்சிக்கோட்டை எந்த ஆண்டு யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது?
2: செஞ்சிக்கோட்டையா? 2025.
0: இல்லைங்க ஐயா, எனக்கு தெளிவாக கேட்கல. 2025ஆ? மிக மிக சரியான விடை சண்முக சுந்தரம் ஐயா, கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவ்வளோ ஈஸியாக நான் கேள்வி கேட்டேன், நான் இதுக்கெல்லாம் பதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
2: அதாவது மம்முட்டியான் படம்.
0: மம்மட்டியான்? எந்த மம்மட்டியான்? இல்லை, எந்த மம்மட்டியான் கேட்குறீங்க? புது மம்மட்டியானா பழைய மம்மட்டியானா? புரியல.
2: 2010 வந்தீங்க மம்முட்டியான்.
0: சரி, அந்த படத்துலங்களா?
2: மலையூர்.
0: சரி, கண்டிப்பாக கொடுக்கலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. பார்த்தீங்களா நேயர்களே, நீங்கள் வரவங்க நிறைய பேர் எளிமையாக கேளுங்க, எளிமையாக கேளுங்கன்றீங்க. நானும் எளிமையாக தான் கேட்குறேன். சில பேருக்கு விடை தெரியுது, கரெக்டாக சொல்லி பாட்டும் வாங்கிடுறாங்க. நான் என்ன பண்ண முடியும், சரிங்களா? அதேமாதிரி எல்லாருக்குமே எளிமையாக தான் கேட்டிருக்கேன். இதுலேயும் வந்து பிக் பேங் தியரியெல்லாம் ரொம்ப டஃப்பான குவஸ்டின் தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து ஒருத்தர் கரெக்டாக பதில் சொல்லி பரிசு பாடலும் கேட்டார். மதுரையிலேருந்து ஷோ சண்முக சுந்தரம் அவர் வந்து பார்த்திங்கன்னா 3 கேள்விகளுக்கு சரியாக விடை சொல்லி அவருக்கான பரிசு பாடலும் வந்து வாங்கிட்டார். அவருக்கான பரிசு பாடல் மம்மட்டியான் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளம்பரருக்கு. அந்த பாடலுக்கு முன்பாக,
3: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
4: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி நகரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் எரங்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, வேடியப்பன் அருள் பெறுக.
0: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனம்.

நேரம் மட்டும் மணி 28 நிமிடம். நீங்கள் கேட்டறிந்து கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இன்றைக்கி திங்கக்கிழமை சொல்லுக வெல்லுங்க அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இளந்தண்டல் நிகழ்ச்சியை கேட்டறிச்சிட்ருக்கோம். சொல்லுக வெல்லுக நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல

0: பார்த்திங்கன்னா நிறைய கேள்வி கேட்டிருந்தோம். அதில் வந்து சில கேள்விகளுக்கு சில நேயர்கள் சரியாக பதில் சொன்னாங்க. ஒரு இரண்டு நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு கேள்விக்குமே சரியான பதில் சொல்லி பரிசு பாடலும் கேட்டாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசலாம். பேசுவதற்கு அழைக்க வேண்டிய எண்களையும் ஒரு முறை சொல்லிடுறேன். புதிய நேர்கள் 0 43 42 74 40 30 என்ற எண்ணிற்கும், 94 86 81 10 25 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். மற்ற நேர்கள் நம்மளுடைய பழைய நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு நம்பர்லையும் வராமல் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் பங்கு பெறலாம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: மாரியப்பன்,
1: சொல்லுங்க சார்.
0: சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க சார், கேளுங்க.
0: தேசிய மாம்பழ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?
1: தேசிய மாம்பழ தினமா? நவம்பர் 5.
0: இல்லைங்க ஐயா, தவறான விடை. கொஞ்சம் நேர்கள் வந்து டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு குவிஸ் நிகழ்ச்சி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் ரொம்ப நேரம் தாமடிக்காமல் கொஞ்சம் உடனுக்குடனே பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். இனிப்பில் காத்திருக்கும் கூடிய அடுத்த நேரை சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, யாருங்கன்னு பேசுகிறீங்க? உங்கள் வானொலிக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க பார்ப்போம். ஐயா, உங்களுடைய வானொலிக்கிட்டேருந்து தள்ளி வந்து எங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி இணைப்பில் வந்தமைக்கே. உங்களுடைய எக்கோ கேட்டுக்கிட்டே இருக்கு, நீங்கள் பேசுறது கேட்கல. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கன்ட்டு பேசுறீங்க ஐயா?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு?
2: ஆமாங்க சார்.
0: சரி பாபு, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
2: கேளுங்க ஐயா.
0: சோம்நாத்புரம் கேசவா கோயில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது?
2: ஒடிசாலங்க சார்.
0: ஒடிசாவா?
2: இல்ல இல்ல, ஊபிங்க சார்.
0: ஊபி? நான் கேக்குறது வந்து ஸ்டேட் இல்ல, டிஸ்ட்ரிக் கேக்குறேன். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு
2: கேக்குறேன். குஜராத் மாநிலம் இருக்கு சார. சார் சார்,
0: இல்லங்க ஐயா, உங்களுக்கு இப்பயும் புரியலன்னு நினைக்கிறேன். சோம்நாத்புரம் கேசவா கோயில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது?
2: சோம்நாத் கோயில் சார்.
0: சோம்நாத்புரம் கேசவா கோயில். கேசவா கோயில் சரி, அதாவது சோம்நாத்புரம் கேசவா அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் வந்து எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். சரி, அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்கிட்ட பேசுறீங்க?
3: அஞ்சட்டி வட்டம் கோட்டையூர்ல இருந்து எம் ஆறுமுகம்.
0: ஆறுமுகம், உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? எளிமையா கேளுங்கன்னா நான் ரொம்ப டஃபா கொடுப்பேன், பாத்துக்கோங்க. இனிமே வர நேர்களுக்கு எச்சரிக்கை. எல்லாம் வந்து எளிமையா தாங்க ஏன் எடுத்து வச்சிருக்கோம், எளிமையா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். நீங்க வரவங்க எல்லாம் எளிமையா கேளுங்கன்னா என் மீது குற்றச்சாட்டுவது போல இல்லையா? நான் பாவம் இல்லையா? எல்லாம் வரவங்களாம் இப்படி கேட்கலாவா? சரி, எளிமையா தான் கேக்குறேன். உங்களுக்கான கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல் தலைவர் யார்? ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முதல் தலைவர் யார்?
3: நன்றிங்க சார்.
0: இந்த கேள்வி ரொம்ப எளிமையான கேள்விங்க ஐயா. நம்மளுடைய நேயர் ஒருத்தர் கூட இதுக்கு பதில் சொன்னார், ஆனால் வேற ஒரு கேள்விக்கு தப்பாக பதில் சொல்லிட்டு போனார் அவர். நிகழ்ச்சியை கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம நேயர்கள் வந்து தொடர்ந்து நம்மளோட பேசலாம். அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மதுகோன்பள்ளி
0: பெயர் என்ன? நன்றி இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
5: கேளுங்க.
0: சரி, இது வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட அதே கேட்ட கேள்வி தான் திருப்பி கேட்குறேன். இந்தியாவினுடைய மிக நீளமான கடல் பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது?
5: தமிழ்நாட்டில்.
0: தமிழ்நாட்டில் இல்லைம்மா, நிறைய பேர் தமிழ்நாடுன்றீங்க. முதல் மிக நீளமான கடல் பாலம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்டுட்ருக்கேன். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யாருங்கன்னு பேசுறீங்க?
6: நிகழ்ச்சியே 33 நிமிஷமா தான் போயிட்டு இருக்கு.

0: சரி சரி துரையா, வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கான கேள்வி கேட்குறேன் பாருங்க.
1: சரிங்க.
0: இந்தியாவினுடைய வானிலை ஆய்வு மையம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது?
1: 1970.
0: 1970. 70ஆ? இல்லைங்க ஐயா, தவறான விடை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. முக்கால் மணி நேரம் முயற்சி பண்ணீங்க, ஆனால் கொஞ்சம் கேள்வியை கேட்டுட்டு யோசித்து பதில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், மிஸ் பண்ணிட்டீங்களே. சரி, நேரம் வந்து சரியாக 8:34:04. இன்றைக்கி இளந்தன்றல் சொல்லுக விழுக தலைப்போடு வளம் வந்துட்டுருக்கு. நேர்கள் வந்து நம்ம கிட்ட நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், அடுத்த நேயரோடு பேசுவோம். வருக, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: காவேரிப்பட்டினம் துர்லி பூபதி பேசுறேன்.
0: பூபதி?
2: ஆமாம்.
0: சரி பூபதி, உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப நேரமாக நான் கேட்கல, ஒரு ரெண்டு பேர்கிட்ட மட்டும் கேட்டு நிறுத்திட்டு அதை உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கேட்டலாமா? சரி, ஜிம்பாபே நாட்டினுடைய தற்போதைய அதிகாரப்பூர்வ நாணயத்தின் பெயர் என்ன? பாருங்க, உலக சுற்றுலா தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? மே ஒன்று இல்லைங்க ஐயா, எளிமையாக தான் கேட்டேன். இது ஆல்ரெடி நான் 3-4 தடவை கேட்டேன். ஆல்ரெடி நீங்கள் நெட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கூட இதுக்கு விதை கிடைச்சிருக்குமே, மிஸ் பண்ணிட்டீங்க போங்க. சரி, நம்ம தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசலாம், அடுத்த நேயரோடு பேசுவோம். வருக, வணக்கம். அவர் நம்மக்கிட்ட பேச விருப்பம் இல்லை போல போயிட்டாரு. சரி, அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்கிட்டு பேசுறீங்க? தேசிய ஒலிபரப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? தேசிய ஒலிபரப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?
3: ஜூலை 23.
0: அடுத்த கேள்வி, மால்டா, சாரி அந்த கேள்வி வேணாம், அவர்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க. உலகின் முதல் குளோனிங் செம்மறியாட்டினுடைய பெயர்
3: என்ன?
0: போயராடு என்பது தவறான விடை. பின்னாடி யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, ஆனாலும் தவறா சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்களே முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா ஒருவேளை ஜெயிச்சிருப்பீங்களோ என்னமோ. இதுக்குதான் பின்னாடி சொல்லி கொடுக்குறவங்க பேச்சை கேட்காதீங்கன்னு சொல்றது. நம்ம வந்து இன்றைக்கி இளநடன நிகழ்ச்சியில் சொல்லுக விழுகன்ற தலைப்போடு நம்ம நேயர்களோட பேசிக்கிட்டே இருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடை சொல்வதற்கு ஆர்வமாக இருக்காங்க, இருந்தாலும் விளம்பர இடைவேளை தொடர்ந்து அவங்களோட நம்ம பேசலாம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
9: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
10: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேரம் 8:38 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
1: ஹலோ சார், கோபால், நாகாவதி. கோபால் சார்,
0: கோபால் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாகாவதி டேம்,
0: நாகாவதி அணையிலேருந்து பேசுறீங்க.
1: ஆமாம் சார், அவ்வளோ டைப் பண்ண கிடைக்கல.
0: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: சொல்லுங்கள் சார். தான் ஃபஸ்ட்டு.
0: சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் வந்து ஈஸியாக தான் கேட்குறேன். சரிங்களா, உலக சுற்றுலா தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? சரி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. விடை வந்து கண்டிப்பாக நிகழ்ச்சி நிறுதியில் சொல்கிறேன். எல்லா கேட்கப்பட்ட எல்லா கேள்விக்கும் நேர்கள் விடை சொல்லியிருந்தாலும் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. நேரம் 8:39, சொல்லுக வெல்லுக அப்படிங்கிற தலைப்பில் இளம் தண்டல் வளம் வந்துட்டுருக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம், சொல்பவர்
2: மாலகபாடியில் குமரேசன் பேசுகிறேன்.
0: குமரேசன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
2: கேளுங்க.
0: சரி, உங்களுக்கான கேள்வி, இஸ்ரோ விண்ணில் செலுத்திய 100வது ராக்கெட்டினுடைய

0: நேரம் 8:39 சொல்லுக வெல்லுக அப்படிங்கிற தலைப்புல இளம் தண்டல் வளம் வந்துட்டு இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்பவர்
1: மாலாபாடியில குமரேசன் பேசுறேன்.
0: குமரேசன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க.
0: சரி, உங்களுக்கான கேள்வி, இஸ்ரோ விண்ணில் செலுத்திய 100வது ராக்கெட்டினுடைய பெயர் என்ன?
1: வாய்ப்பு.
0: நன்றி நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. இனிப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாருங்கிட்ட பேசுறீங்க?
2: தர்மபுரியிலிருந்து சுந்தரராஜன்.
0: சுந்தரராஜன், சரி சுந்தரராஜன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
2: கேட்கலாம்.
0: இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல் தலைவர் யார்?
2: தலைவர் ராகேஷ் சர்மா.
0: ராகேஷ் சர்மா இல்லைங்க ஐயா. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார். பாகல் பாகல் பட்டி பெருமாள்.
0: பெருமாள் ஐயா, சாப்பிட்டாச்சா?
3: இன்னும் இல்லைங்க சார்.
0: இன்னும் இல்லையா? ஏன்?
3: இனிமேல் தான் சார்.
0: இனிமேல் தான் சாப்பிட போறீங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
3: சொல்லுங்க சார். பரிசு வாங்கிட்டு தான் சாப்பிடணும்.
0: பரிசு வாங்கிட்டு தான் சாப்பிடணுமா? இப்படி எல்லாம் சாப்பாட்டு மேல பிட்ட போட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஈஸியா கேள்வி கேட்டு பதில் சொல்ல வச்சிருவேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஈஸியா தான் கேட்டிருக்கேன், கேட்கவும் போறேன். சரிங்களா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, தேசிய மாம்பழ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ரொம்ப ஈஸியான கேள்விதான் இது. மே மாசம் இல்லைங்க ஐயா. மே மாசங்கிறதே தப்பு. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
4: தர்மபுரி மாவட்டம் கரியப்பநிலையிலிருந்து சிவனேஷ்.
0: சிவனேஷ், சிவனேஷ் படிக்கிறீங்களா? சரி, என்ன படிக்கிறீங்க?
4: ப்ளஸ் டூ
0: படிக்கிறீங்க. சரி, அப்போ உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் எந்த ஆண்டில் துவங்கப்பட்டது? இந்திய வானிலை, இந்திய வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது?
4: நன்றி
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்பவர்.
5: நாங்க மதியன்பாளையம் ராமகாயிருந்து 1வது ஆண்டு எண்ணலட்சுமி பேசுறோம் ஐயா.
0: என்ன பேருங்க ஐயா?
5: என்ன? லட்சுமணன் ஐயா.
0: லட்சுமணன், சரி லட்சுமணன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், இருந்தாலும் முயற்சி பண்ணுவீங்க நம்பிக்கையோட கொடுக்கறேன். உலகின் முதல் குளோனிங் செம்மறி யாட்டினுடைய பெயர் என்ன? உலகினுடைய முதல் குளோனிங் செய்யப்பட்ட செம்மறி யாட்டினுடைய பெயர் என்ன? குளோனிங் செய்து பிறந்த முதல் செம்மறி யாட்டினுடைய பெயர்
5: என்ன?
0: மிருகங்களை வந்து குளோனிங் மூலமா பிறக்க வைக்கிறாங்க. அப்படி வந்து முதல்ல செம்மறி ஆடு வந்து குளோனிங் செய்யப்பட்டு பிறந்த அந்த செம்மறி ஆட்டினுடைய பெயர் என்னன்னு கேட்டிருந்தேன். 8:43 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
6: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்.
6: மேச்சேரி அருகில்
0: முனுசாமி ஐயா, நீங்க கண்டிப்பா சொல்லி பரிசு பாடல் வாங்கிடுவீங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். நீங்க நம்புறீங்களா?
6: நம்புறேன் சார்.
0: சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எந்த மாநிலத்தில் உள்ளது?
6: குஜராத்
0: இல்லைங்க ஐயா. நல்ல முயற்சி பண்ணி பதில் சொல்லி பரிசு பாடலும் வாங்கிடுவீங்கன்னு நினச்சினேன், மிஸ் பண்ணிட்டீங்களே. நம்ம வந்து நேர்களோடு பேசிகிட்டே இருக்கோம், இன்னும் நம்ம நேர்களோடு பேசுவதற்கு தயாராகவும் இருக்கோம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் வந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி, நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: நேரம் 8:45 நிமிடம், சொல்லுக விழுக அப்படிங்கிற தலைப்போடு இன்னைக்கு இளந்தன்றல் வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: மக்கள் வேலைக்கு இரவு சேலம் விரும்படைந்து எப்பங்க
0: எல்லாம் நலமா இருக்கோங்க ஐயா. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க ஐயா.
0: சரி, இந்திய வானிலை ஆய்வு மையம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது?
1: 1977.
0: 1977 இல்லைங்க ஐயா. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்து மிக்க நன்றி. இணைப்பில் நீ அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
0: யார் எங்கிட்ட பேசுறீங்க ஐயா?
1: வாகிய வளத்தோட கேவி ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டீங்க.
0: ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான முதல் கேள்வி
1: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கறதுன்னு எனக்கே பயங்கர டவுட்டா இருக்கு பாருங்களேன். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: உலக சுற்றுச்சூழல் தினம் சொல்லிட்டாங்களா?
0: இல்ல, உலக சுற்றுச்சூழல் தினம் இல்ல, நான் வேற ஒரு தினம் உங்களுக்காக எடுத்துட்டேனே, அது கேட்டுருவா? சரி, தேசிய மாம்பழ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?
1: தேசிய மாம்பழ தினம். நன்றி.
0: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாருங்கிட்ட பேசுறீங்க?
2: சத்தியவட்டானையட்டிலிருந்து வெங்கடாசலம் பேசுறீங்க.
0: வெங்கடாசலம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆனையட்டிலிருந்து. சத்தியவட்டங்க.
0: ஓ சரி, வெங்கடாசலம். உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா வெங்கடாசலம்?
2: கேளுங்க.
0: சரி, உங்களுக்கான கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேற்கு வங்காளங்களா? இல்லைங்க ஐயா. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நிறைய நேர்கள்ட்டு பேசிட்டே இருந்ததுனால நேரம் போனதே தெரியல. ஒரு பாடலை கேட்டு வந்து நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் 8:52 கேட்டு ரசித்து கொண்டிருப்பது இளந்தண்டல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க நேர்களே. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? முருகன். முருகன், உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? இஸ்ரோ விண்ணில் செலுத்திய 100வது ராக்கெட்டினுடைய பெயர் என்ன? சரி, சாரி எல்லாம் சொல்ல தேவையில்லை. பதில் தெரியலன்னா ஒன்றும் தப்பு இல்லை. நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருங்க, நிறைவு பகுதியில் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்கய்யா?
1: கருப்பணம்பட்டியிலிருந்து சிவா.
0: சிவா, சரி சிவா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? உலக சுற்றுலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?
1: ஜூன் 5
0: இல்ல. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், டிஎன்ராம் தேங்காய் மரத்துப்பட்டி.
0: பிஎன் ராமா?
2: ஆமாங்க ஐயா.
0: சரி, தேங்காய் மரத்துப்பட்டியில தேங்காய்லாம் நல்லா இருக்கா? வந்தா கிடைக்குமா? சரி, மழையை பத்தி கேட்டீங்க, அதனால பேசிட்டீங்க. அதனால வந்து உங்களுக்காகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னு சொல்லுங்க பாப்போம். இந்திய வானிலை ஆய்வு மையம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது உங்களுக்கான கேள்வி?
2: 1975.
0: அடடா, சரி நான் பதில் சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக தப்பாக சொல்லட்டுமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. சரி, இணைப்பில் இணைய மறுத்தனே ஏர் வருக. வணக்கம். இறைவணக்கம் சொல்பவர்
3: அருண்.
0: அருண், நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில் வந்திருக்கீங்க, பதில் சொல்லி பாட்டல் வாங்கிடுவீங்களா?
3: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? தேசிய மாம்பழ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?

0: செப்டம்பர் 2.
1: செப்டம்பர் 2 இல்ல. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேயர்கள் வந்து நிறைய முயற்சி பண்ணாங்க. இன்றைக்கி 2 நேயர்கள் வந்து சரியாக பதில் சொல்லி பாடலும் வாங்கிட்டாங்க. நேரம் 8:55. இளந்தென்றல் சொல்லுக வெல்லுக அப்படிங்கிற தலைப்போடு வளம் வந்துட்டுருக்கு. நம்ம நேயர்கள் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப டயர்டாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம நேயர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து விடையெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பாடலையும் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள், அதாவது இது வரைக்கும் பதில் சொல்ல முடியாத கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். ஜிம்பாப்வே நாட்டினுடைய தற்போதைய அதிகாரப்பூர்வ நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா ஜிக், அதாவது ஜிம்பாப்வே கோல்டு அப்படிங்கிறதுடைய சுருக்கம் ZIG, ஜிக் அப்படின்வாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. அடல் சேது அப்படிங்கிற நீளமான கடல் பாலம் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருக்குது. உலக சுற்றுலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27. அதே மாதிரி உலகின் முதல் குளோனிங் செம்மறியாட்டினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா டோலி அப்படிங்கிறது தான் மிகச்சரியான விடை. டோலி அந்த செம்மறியாடு வந்து பார்த்திங்கன்னா 5/7/1996 பிறந்தது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முதல் தலைவர் வந்து டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள். அடுத்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் 1875 துவங்கப்பட்டது. இந்தியா விண்ணில் செலுத்திய 100வது ராக்கெட்டினுடைய பெயர் GSLV-F15 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதே மாதிரி தேசிய மாம்பழ தினம் வந்து பார்த்தீங்கன்னா July 22 அனுசரிக்கப்படுகிறது. சோம்நாத்புரம் கேசவா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் மாவட்டத்தில் இருக்குது. தேசிய ஒளிபரப்பு தினம் July 23. ஃபாதர் ஆஃப் பிக் பேங் தியரி என அழைக்கப்படுவர் ஜார்ஜஸ் அல்மேத்ரா அவர்கள். அதே மாதிரி CR-450 புல்லட் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் அதிக விமான நிலையங்கள் அமெரிக்காவில் இருக்குது. கிட்டத்தட்ட 15,900 மேற்பட்ட விமான நிலையங்கள் இருக்குது. நயினா தீவு இலங்கையில் இருக்குது. விண்வெளி தழும்புகள் வந்து நம்பி நாராயணன் அவர்களுடைய சுயசரிதை நூல். இந்திய குடியரசுத் தலைவர் அவருடைய வாகனத்தில் தான் நம்பர் பிளேட் ஆனது இருக்காது. சில நம்ம கவர்னர்ஸ் அவங்களுடைய ஆளுநர்கள்லையுமே கூட பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் இருக்காது. உலக காற்று தினம் விண்ட் டே எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? June 15 அப்படிங்கிறது சரியான விடை. மால்டா அப்படிங்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது. மாப்போ சிவஞானம் வந்து சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. செஞ்சிக்கோட்டை வந்து யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக 2025 அங்கீகரிக்கப்பட்டது.

0: ties. President Putin offers to increase fertilizer supplies. National Security Advisor Ajit Doval arrives in Beijing for 25th India-China boundary talks. India calls for diversified and adequate international financing to support land restoration and build drought resilience. Orange alert issued for heavy to very heavy rainfall over Chhattisgarh and Madhya Pradesh tomorrow. Incessant rain triggers waterlogging and rising river levels in Odisha. And in Colombo cricket test, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal power India to 503 against host Sri Lanka. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம், போதை மற்றும் மது பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள், இளைய சமுதாயத்தினருக்கு இதனால் ஏற்படும் பாதிப்புகள், அவர்களை இந்த பழக்கத்திலிருந்து மீட்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், இதில் காவல்துறையினரின் பங்களிப்பு, பொதுமக்கள் அளிக்க வேண்டிய ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து எமது மாநில செய்திப் பிரிவு இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் மத்திய நுண்ணறிவு பிரிவின் மதுவிலக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திருமதி சி ஷியாமலா தேவி IPS பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: அதே மாதிரி இப்போது பள்ளிக்கு அருகில் வந்து மதுபானங்கள் விற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தாங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக வற்புறுத்தி மதுபானத்துக்கு அடிமையாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஒரு மதுபானத்தை இன்னொருத்தருக்கு திணிக்கிறது, அதுக்கு எதுவும் சட்டத்தில் விதிகள் இருக்கா, தண்டனைகள் இருக்குதா?
5: 18 மேலே இருக்கிறது எவ்வளோதான் கம்பல் பண்ணாலும் அவங்களுக்கு சுய அறிவு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சட்டத்தின் பார்வையில் இருக்கு. 18 மேலே இருக்கவங்கள கம்பல் பண்ணிலாம் குடிக்க வைக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு கெத்துக்காகவும் இல்லை குடிக்கலன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தியில் ஒரு ஒரு தன்னை வந்து தாழ்மை நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவும் வேணால் குடிக்கலாமே தவிர, பட் அதை கம்பல் பண்ணியோ கம்பல் பண்ணாமையோ அவனுடைய கையில் தான் இருக்குது. அந்த பையனுடைய கையில் தான் குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறது. மேலே 18 கீழே இருந்ததுன்னா அவனுக்கு யார் கம்பல் பண்ணி பண்ண ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு, அதுபடி கம்பல் பண்ணி குடிக்க வச்சா நிச்சயமாக அவங்களுக்கு ஃபைன் மற்றும் சிறை தண்டனை வழங்கப்படும்.
4: ஓகே, அப்போ அவளுக்கு சட்டம் வந்து கடுமையாக தான் இருக்கு.
5: கண்டிப்பாக மிக கடுமையாக இருக்கிறது. அது வந்து யூஸ் பண்றவங்களுக்குமே, ஆனால் இது வந்து போதை மருந்து சம்பந்தமாக தான். போதை மருந்து சம்பந்தமாக போதைப் பொருளை வைத்திருந்தாலே இது குற்றம் தான்.
4: சரி, இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே வந்து இளைஞர்கள் வந்து போதையில் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு சும்மா வேகா ஒரு கருத்து, உண்மையிலே அந்த மாதிரி இருக்குதா? நம்ம இளைஞர்கள், இந்தியாவின் பலமே வந்து நம்மளுடைய இளைஞர் சக்தி தான். 65% மேற்பட்டவர்கள் இளைஞர்களாக இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி உலக அளவில் வந்து நம்ம பெருமையாக பட வேண்டிய ஒரு விஷயமே நம்ம வந்து நம்ம அந்த ஒரு யங் ஃபோர்ஸ் இருக்குங்கிறது தான். உண்மையிலே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது உங்கள் புள்ளி விவரம் உங்களுக்கு தெரியும், என்ன நினைக்கிறீங்க?
5: அதாவது ஒரு பெரிய பாத்திரத்தில் பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே விஷமாயிடும். ஸோ ஒரு பெரிய ஸ்கூலில் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த போதை முறை மருந்துக்கு அடிமையானாலோ, ஒரு காலேஜில் பெரிய காலேஜில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்து அவங்க வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த காலேஜுக்கே அது கெட்ட பேர் தான். ஸோ அந்த மாதிரியான பொது புத்தியில் நமக்கு என்ன தோணுதுன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தோணுது. பட் அப்படி தோண முடியாத அளவுக்கு நம்ம ஆக்ஷன் இப்போ எடுத்துகிட்ருக்குறோம். நம்ம எல்லா இடத்துலையும், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரையுமே அதை வந்து பொறுப்பாக்குறோம். பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் கல்லூரி ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுடைய ஆசிரியர்களையும் நாம பொறுப்பாக்கி அவங்க எல்லாரும் சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் மற்ற ரைஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு, அவங்களையும் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியாக தான், சோஷியல் வெல்ஃபேர் சோஷியல் டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் நம்ம இது பண்ண முடியும். இது போலீஸ் மட்டுமே நினைச்சாலோ இல்லை மாணவர்கள் மட்டுமே நினைச்சாலோலாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்மளுடைய பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் வீட்டில இருந்தா ஆரம்பிக்கணும். வீட்டில் வந்து பெற்றோர்கள் நிச்சயமாக தன்னுடைய குழந்தைகள் எங்க போறாங்க வராங்க, யார்கிட்ட பேசுறாங்க, தனிமையில் இருக்காங்களா, அவர் வந்து யாரோடையும் பேசாம ஒரு அலுஃபா இருக்காங்களா, ரூம் போட்டிட்டு இருக்காங்களா, இல்லை வந்து சோஷியல் மீடியாலே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கடமையும் கட்டாயம் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் பெற்றோருக்கும் இருக்கு.
4: நம்முடைய குழந்தைகள் மீது ஒரு கண்காணிப்பு வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை.
5: அதை தாண்டி அடுத்து எங்க வராங்க, ஸ்கூலோ அல்லது காலேஜ்க்கோ வராங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கோ அல்லது பிரின்சிபலுக்கோ காலேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸ்லயுமே வந்து மாணவர்கள் வந்து நிச்சயமாக அவங்க கிட்ட சொல்லுவாங்க, இந்த ஒரு பையன் ஏதாவது பண்ண தப்பு பண்றான் இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கறத கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்ப நாங்க வந்து இப்போ காவல்துறையினுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரியான தகவல் இருந்தா நாங்க நிச்சயமா அந்த பையன் மேல, ஏன்னா 18 கீழே இருக்கிறதுனால நிச்சயமாக நாங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். நாங்க இது வந்து உண்மையை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத அவனுக்கு அந்த பையனுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லயோ அல்லது பெற்றோர்களை கூப்பிட்டு கவுன்சிலிங்கோ, இல்ல அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த பழக்கத்துக்கு அடிமையான, இந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அவனுக்கு சொல்லி, இந்த பிரச்சனையிலிருந்து அவனை வெளிவரதுக்கு

0: நாங்கள் காவல்துறை உதவி செய்வோம். அதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், ஏற்கனவே சொன்னோம், டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே நாங்கள் எந்த காலேஜுக்கு போனாலும் ஸ்கூல் போனாலும் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தது எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருப்பாங்க, ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. எங்கள் சித்தப்பாவுடைய பையனுக்கு இந்த மாதிரி இருக்குது, இல்லை என் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்போவே புரிஞ்சுக்கலாம் இருக்குது அப்படிங்கிறது. பட் நம்ம டைரெக்டாக போய் அப்படி கேட்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த பள்ளியோ அல்லது கல்லூரியிலையோ நாங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த பையன் இந்த மாதிரி கேட்குறான், கொஞ்சம் விசாரிச்சு எங்களுக்கு என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லி, அவங்க பேரையோ இல்லை அதையோ நாங்கள் வெளியில் எங்கேயுமே நாங்கள் சொன்னது கிடையாது, சொல்ல போகிறதும் கிடையாது. ஸோ எங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன,
1: இதெல்லாமே உங்க மதுவிலக்கு பிரிவில் வந்து நீங்க
0: கண்டிப்பா, இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ட்ரை டேஸ்ன்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல வந்து உதாரணத்துக்கு வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அப்புறம் மகாவீர் ஜெயந்தி, அப்புறம் இப்போ இன்னைக்கு இப்போ மிலாடி நபி 26ஆம் தேதி வருது, அதெல்லாம் ட்ரை டேஸ். அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, அந்த மாதிரியான நாட்கள் எல்லாமே ட்ரை டேஸ் நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரியான நாட்கள்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாமே மூடி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதுல இருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மொத்தமா வாங்கி வச்சு அதை வந்து விற்பாங்க. அதுவும் கண்டிப்பாக ஒரு குற்றம் தான், சட்டத்துக்கு பூர்வமான குற்றம். ஸோ அதனால அந்த மாதிரியான சேமிச்சு வச்சிருக்கவங்க மேலேயும் அந்த எல்லா பாட்டில்ஸையும் நாங்கள் சீஸ் பண்ணிட்டு அவங்க மேலேயும் கேஸ் போட்டு அவங்களையும் ரிமைண்ட் பண்ணுறதுக்கும் ஃபைன் பண்ணுறதுக்கும் நான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
1: ஒரு நபர் வந்து இத்தனை பாட்டில் வச்சிடலாம் அப்படிங்கிறதும் ஒரு சட்டம் இருக்குது. அப்படி நீங்கள் அப்படி போகும்போது அதுக்கு உள்ளே வச்சுருந்தாங்கன்னா அவங்க அதை
0: 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அந்த அதுக்கு அது வந்து செல்ஃப் கன்சம்ஷன் சொல்லுவோம், அதை தான் உபயோகப்படுத்துறதுக்காக வச்சுருந்த 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அவங்க விற்கிறாங்க, அதுக்கு மேலே வச்சுருக்காங்க அல்லது வாங்கி விற்கிறதுக்காகவே வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஒரு அது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம்.
1: இப்போ மிக சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு அது என்ன சொல்கிறது, அது ஒரு ஹோக்ஸ்னு சொல்லலாம், பாண்டிச்சேரியிலேருந்து இத்தனை பாட்டில் சரக்கு வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர காட்டு தீ மாதிரி அது பரவிச்சது. அது ஒரே நாளையில் உங்ககிட்ட இருந்து மறுப்பு வந்தது அது இல்லைன்னு, உண்மையிலே அது என்னது, அந்த மாதிரி எதுவும் சட்டத்தில் அப்படி இடம் இருக்குதா?
0: இல்லை, அது தவறான ஒரு புரிதல். அது அடுத்த ஸ்டேட்லேருந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஒரு ஒரு ட்ராப் கொண்டு வந்தாலும் அது சட்டம், அது
1: மாநில அரசுடைய வருவாயை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
0: ஆமாம், அதுவும் சரி, அதனால நம்ம ஜென்ரலைஸ்டு பண்ணியிருக்கோம், இது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எது எவ்வளோ வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. அதில் வந்து அடுத்த ஸ்டேட்லேருந்து ஒரு ஒரு ட்ராப் ஒரு மில்லி கொண்டு வந்தாலுமே அது வந்து குற்றம் தான். அதனால தவறான அந்த தகவல் வந்து பரவிச்சு அதை உடனடியாக காவல்துறை தலையிட்டு அதை தெளிவுபடுத்திக்கிச்சு.
1: அப்படிலாம் எதுவுமே
0: அது மாதிரி
1: அந்த மதுபானம் தான் குடிச்சிட்டு வச்ச பாட்டில் மிச்சம் கொண்டு வந்தேன் எனக்கு உரிமை இருக்கு அப்படிலாம் நிறைய வந்தது.
0: அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி குடிக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னா பாண்டிச்சேரியில குடிக்கிறதுக்கு உரிமை இருக்குதான்,
1: இங்க எடுத்துட்டு வர
0: எடுத்துட்டு வர முடியாது.
1: இப்போ நீங்க உங்க மதுவிலக்கு பிரிவுல வந்து நீங்க எடுத்த முக்கியமான ஏதாவது நடவடிக்கைகள் அதை பத்தி எதுவும் சொல்ல முடியுமா?
0: முக்கியமான நடவடிக்கைகள் அப்படின்னா நம்ம வந்து போதையில்லா தமிழகம் அதை நோக்கி தான் எல்லாருமாக, காவல்துறை மட்டுமல்லாது மற்ற எல்லா லைசன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா, துணை சொன்னது மாதிரி ஒரு கெத்து இப்படி குடிச்சாதான் பசங்க மதிப்பாங்க நம்மளை, எப்படி வந்து ஒரு அந்த 18 வயசில் வந்து லவ் அஃபேர்ஸ் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்கன்னு ஒரு இருக்கு இல்லையா, அதே போல் குடிச்சாதான் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து உண்மையான கெத்து கிடையாது. உண்மையாகவே நீ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாதான் அல்லது ஒரு பெரிய ஆஃபீஸ் டாக்டர் இன்ஜினியர் மாதிரியோ அல்லது பெரிய ஒரு சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு மிக்க அதிகாரியாகவோ அல்லது ஒரு சோசியல் ஒர்க்கராகவோ ஆனாதான் உனக்கு மரியாதை, அது போன்ற பதவிகளில் நீங்கள் வரங்கணும், அது போன்ற சேவைகளை நீங்கள் மக்களுக்கு செய்கிறது மட்டும்தான் கெத்து அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் இந்த போதையிலேருந்து நாங்கள் வெளியே வர முடியும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து விழிப்புணர்வு மூலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஆஃபீஸர் போய் சொல்லும்போது அது நிச்சயமாக அது ஒரு பெரிய தாக்கத்தை மாணவர்களிடையே
1: ஏற்படுத்தும். நீங்கள் மதுவிலக்கு பிரிவு மூலமாக நீங்கள் கொண்டு
0: பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்.
1: இப்போ ஐடி ஃபீல்டு தான் வந்து ஓரளவுக்கு நகரங்களில் பெரிய அளவில் இருக்கு. அதில் பணியாற்றும் நபர்கள் வந்து வார விடுமுறைகளில் ஒரு விடுதி இல்லைன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி இடங்களில் ரூமை புக் பண்ணிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து அந்த கூட்டா மதுபானங்களை பருகி அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நிறைய நடக்குது. அப்போ பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரி இதெல்லாம் சட்டவிரோதமானது, இதை வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை?
0: இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உடனடியாக எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தால் நாங்கள் இமீடியட்டாக அதை ரைட் பண்ணி நாங்கள் கேஸ் போட்டு அதை சீல் வச்சிருவோம். அது எந்த விதமான மாற்ற கருத்துக்கும் இடமில்லை. இது வந்து அனுமதி பெறாமல் அனுமதி பெற்று நடக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து அரசின் அனுமதியோடு அது வந்து ஓட்டல் உரிமையாளர்கள் வாங்கி அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விடுதி ஒரு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அனுமதி பெறாமல் அரசின் அனுமதி பெறாமல் பண்ணக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் செக் பண்ணி ரெய்ட் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து இந்த வீட்டையும் சீல் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: இப்போ ஒரு தனிநபர் வீட்டில் நடக்கிற விருந்துக்கு உங்களால உள்ள போக முடியாது இல்லையா?
0: தனிநபர் வந்து 10 பேரை கூப்பிட்டு வந்து பண்ணாங்கன்னா ஒரு பர்பஸா கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க மேல நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்.
1: வாய்ப்புகள் இருக்கு. பறிமுதல் மற்றும்
0: மேல வந்து கேஸ் போட
1: முடியும். சரி, இப்போ இதை தாண்டி

0: இப்போ பள்ளி மாணவர்கள் மத்தியிலேயே நீங்கள் விழிப்புணர்வை கொண்டு வரணும். ஏன்னா பெரும்பாலான மாணவர்களுடைய பெற்றோர்களே வந்து இன்றைக்கி மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அப்போ அவங்க சின்ன வயசுலேருந்தே இதை பார்த்துட்டு வந்து இது தப்பு இல்லை போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வருது. அப்போது நம்மளுடைய எந்த வகையான மாற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? மதுவை வந்து ஒழிக்கணும்னாலோ மக்கள் வந்து அதை ஒரு மது அருந்தினவனை வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மட்டமாக நினச்ச காலம் போய் இன்றைக்கி மது அருந்தினா தான் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து திணிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம். இதை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க?
1: இது ஒரு நல்ல கேள்வி. இது ஏன்னா வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்லேயே அவங்க ஃப்ரிட்ஜை திறந்தோன்னா உள்ளே ஃபுல்லாக பாட்டில்ஸ் தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தைகள் வந்து கதவை திறக்கும்போது பார்க்கும்போது ஓகே குடிக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்றது. நிச்சயமாக என்ன தான் நீங்கள் வந்து சமாதானப்படுத்தினாலும் உடல் உழைப்புக்காக பண்ணுறோம், இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்க்காக பண்ணுறோம், இல்லை வார நாட்களில் பண்ணுறோம், அல்லது ஒரு கெட்டு குதிர் அப்போ தான் நமக்கு மற்றவங்களோட அறிமுகம் கிடைக்கிறோம்னு என்னென்ன சாக்குகள் சொன்னாலும் அது ஒரு தவறான முன்னுதாரணம் தான். பெற்றோர்கள் தான் மிகப்பெரிய ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு. அவங்களே இப்படி ஒரு கேவலமான செயலில் இறங்கும்போது குழந்தைகளுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறாங்க. வீட்டிலேயே நார்மலைஸ் பண்ணும்போது வெளியில் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போதை மருந்து வந்து உடலுக்கும் மனதுக்கும் தீங்குது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குழந்தைகள் வந்து மனதளவில் நிச்சயம் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எதுவுமே தப்பு சரின்றது தெரியாது. இப்போ வீட்டுல அந்த மாதிரி பாட்டில்ஸ் வச்சிருக்கிறவங்க, அல்லது அப்பா குடிக்கிறத பாக்குறது, இல்ல வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து குடிக்கிறத பாக்குறவங்க குழந்தைகள் தனியா அவங்களே ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே ட்ரை பண்ணுறதை ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் கேசஸ் நிறைய வருது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு கேட்டுக்கிறது என்னென்னா பெற்றோர்கள் வந்து முன்னுதாரணமாக இல்லாட்டியும் பரவாயில்ல, மோசமான உதாரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னோடய கருத்து. ஸோ பெற்றோர்கள் வந்து குடியோட தீமையை சொல்லணும். உங்கள் தாத்தா வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தார், அதனால் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை அடிதடி ஆயிடுச்சு, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது, லிவர் பாதிக்கப்பட்டது, இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளோ பேர் லிவர் அஃபெக்ட் ஆகி இருக்கிறாங்க, இந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எவ்வளோ கஷ்டம், ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ லிவர்ன்றது எவ்வளோ முக்கியமான உறுப்பு, அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். உடல் நலம் முக்கியம், மனநலம் முக்கியம். என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு ஆல்கஹால் கன்சப்ஷன், அதாவது போதை மருந்தோ அல்லது மதுபானம் உபயோகிக்கிறதோ நிச்சயமாக உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து.
0: இப்போ இந்த மதுவிலக்கு அமல்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்குது?
1: நான் பெரம்பலூரில் எஸ்பியாக இருக்கும்போது சந்துக்கடைன்னு சொல்லக்கூடிய, மொத்தமாக நீங்கள் ஏற்கனவே சொன்ன போல் டாஸ்மாக் ஷாப் ட்ரை டேஸில் எல்லாம் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விற்பாங்க. அல்லது நம்ம டைமிங்ஸ் அந்த டாஸ்மாக் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்கள். அப்போ நான் போகும்போது ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி காலையிலேயே விற்கிறாங்க, அவர் காலையிலேயே போய் குடிச்சிட்டு வந்துட்டு டாஸ்மாக் கடை திறந்தாலாவது பரவாயில்ல, அப்புறமா போய் குடிப்பார், இப்போ காலையிலே 5 மணிக்கே போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடுமையான நடவடிக்கை எடுத்து விற்காம பண்ணிட்டோம். அப்புறம் நான் அது மறந்துட்டேன் நான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அம்மா போய் பார்க்க போகும்போது என் காலில் வந்து விழுந்தாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே மனசு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எனக்கு என்னம்மான்னு கேட்டேன், அம்மா அது குடிக்கிறது நிப்பாட்ட முடியல எங்கள் வீட்டுக்காரரு, பட் என்னன்னா ஒரு 5 மணி குடிக்கிறத கொஞ்சம் கடை திறந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறாரு, அதனால என் பொண்ணு படிக்கிறா அப்படின்னு சொன்னாரு. ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு கல்விக்காக மறைமுகமாக காவல்துறை உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: நீங்க இந்த ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு பற்றி நீங்க பேசுனீங்க இல்லையா, இந்த மறுவாழ்வு சிகிச்சை வந்து மாநில அரசு வந்து இலவசமாக தான் கொடுத்துட்டு வருது. இதை வந்து நீங்கள் காவல்துறை மூலமாக நீங்கள் எப்படி அணுகுனதுக்கப்புறம் போகிறீங்களா, இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெய்டு எதுக்காவது போய் கண்டுபிடிச்சி இதில் மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த மாதிரி எதுவும் எடுத்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு சேர்க்குறீங்களா?
1: இது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல ஏற்கனவே அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண போகும்போது அந்த பசங்க பேசுவாங்க, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி இருக்குது, இல்லை எங்கள் இப்போ உறவினருக்கு யாருக்காவது இருக்குது, அடிக்ட் ஆகிட்டாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அவங்க தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றது நாங்கள் மோரலஸ் நாங்கள் வந்து எங்களால் யூகம் பண்ணிக்க முடியும் நிச்சயமாக. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் கிட்ட நாங்கள் பேசி அந்த பையனுடைய டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அந்த பேரண்ட்ஸை வர சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து, ஏன்னா எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான செஷன்ஸ் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலிமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸை வச்சு அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆளுநர்களை வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த அவங்களை வர வைக்கிறதே பெரிய விஷயங்கள். ஏன்னா இது தெரிஞ்சு போயிடும், வெளியில் தெரிஞ்சு போனால் அந்த சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து அவங்கள பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும்னு அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஸோ குடியாரனை பார்க்கறத விட குடியினால அடிமையான ஒரு மறுவாழ்வுக்கு போகிறது தப்பாக நினைக்கிறாங்க. குடிக்கிறது அவங்களுக்கு பெருசாக தப்பாக தெரியல, மறுவாழ்வு மையத்துக்கு போகிறது தான் தப்பாக நினைக்கிறாங்க, அவமானமாக நினைக்கிறாங்க.
0: இப்போ போதையில்லா பாரதம், போதையில்லா தமிழகம் நோக்கி போகணுன்னா அந்த மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயமே மாறினாதான் வந்து அது நடைமுறைக்கு சாத்தியம். நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்பமும் அதுக்கு ஒத்துழைச்சி வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இது வந்து எவ்வளோ விரைவாக நடக்கும்னு நினைக்கிறீங்க?
1: மாற்றம் ஒரே நாளில் கொண்டு வர முடியாது சார். அது வந்து ஒவ்வொரு மனசுல நீங்க சொன்ன மாதிரி ஆண்டாண்டு காலமா மது பழக்கத்துல இருக்கிறவங்கள திடீர்னு கொண்டு வர முடியாது. அப்ப அதை விட பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு டைவர்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒன்னும் பெற்றோர்களுக்கும் தேவைப்படுது, குழந்தைகளுக்கும் தேவைப்படுது. இப்போ போதைப் பொருள்லேருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு நினைக்க வந்து இந்த சோசியல் மீடியால உள்ள போறாங்க. ஸோ இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் இது கிடையாது, நம்ம வாழ்க்கைன்றது ஒன்று இருக்கு, நம்ம உடல் நலம்னு ஒன்று இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்தியாவுடைய பலமே வந்து இளைஞர்கள் தான்.

0: உடல் நலத்தை வந்து நம்ம பேணி காக்கணும், மனநலத்தை பேணி காக்கணும் அப்படிங்கறது வந்து எல்லாரும் கூட்டு முயற்சியா பண்ணணும். அது ஒரே நாள்ல நடக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். சோ இது வந்து கொஞ்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து, எல்லா என்ஜிஓஸ் அப்புறம் வந்து பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சு ஒரு டீம் ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமாக இது கூடிய விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: மிக்க நன்றி.

0: இரவு வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 9:30 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா? 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

இனிமையான இரவு வேளையில் உங்கள் காதோடு ரீங்காரம் இட்டுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசைமலை.

இனிமையான இரவு வேளையில் உங்கள் காதோடு ரீங்காரம் இட்டுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசைமலை.

இனிமையான இரவு வேளையில் உங்கள் காதோடு ரீங்காரம் இட்டுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசைமலை.

0: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
0: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.

0: ரோடு கிருஷ்ணகிரி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: நேரம் இரவு 10 மணி. நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. கேட்டு ரசிக்க இருப்பது சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக வளமரம் இருக்குது. தருமபுரி மாவட்ட நேர்களே தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலையும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் வரலாம். இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்மா, யாருங்கிட்ட பேசுறீங்க? சௌதாமணி. என்ன பாடல் கேட்கலாமா?
1: அதுல ஒரு சாங்
0: கண்ணன் காதலன் அந்த படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கீங்க. சரி, இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: சுகமான தாலாட்டு கீதத்தை கேட்டு ரசித்தோம் இதுவரை. 10:06 அடுத்ததாக சுகமான ராங்கில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். டி என் ராம், தேங்காய் மரத்தப்பட்டு. மக்களை பற்ற மகராட்சி படம் பாடல் வந்து
2: மக்களை பெற்ற மகராட்சி படத்துல என்ன பாடல்?
3: மாய வரை ஏற்படுகின்ற பாடல். அனைவருக்கும்
2: சரி வந்து வந்து நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, உங்களுக்காக ஒரு பாடல் வழங்கிடலாம். நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
5: நேரம் 10:10 கேட்டரசுகிட்ட இருப்பது சுகமானராங்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: தருமபுரி பாச பண்பலை 102.5, ஏற்காடு நேச பண்பலை 103.7, அதை இயக்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அறிவிப்பாளராகிய அன்பு உள்ளங்களுக்கும், கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற நேய உறவுகளாகிய அனைத்து பாச உள்ளங்களுக்கும், தும்பலடி உழவு தொழிலாளி செல்ல உயிர் வண்டி தங்கவேலின் பணிவான இரவு வணக்கம் ஐயா.
5: வணக்கம் ஐயா. உங்களுக்கான பாடல்
6: அருணோதயம் திரைப்படத்திலேயா, உலக 1000 சொல்லட்டுமே உனக்கு நீயே நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே உன் மனசை பார்த்துக்க நல்லபடி என்ற பாடல் அனைத்து அன்பு உள்ளங்களுக்காக கொடுங்க ஐயா. நன்றிங்கய்யா.
5: சரி, இதோ இந்த பாடல்.
7: உலகம் 1000 சொல்லட்டுமே

வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: பத்து மணிக்கு 15 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சுகமான ராங்கல். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க ஐயா?
1: ஐயா, நாங்க மதியன்பாளையம் ராமகாயிருந்து 1வது வார்த்தை எழுச்சியிலும் பேசுறேங்க.
0: லட்சுமணன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்
1: ஐயா? அன்பே வாட போறேங்க. நாடோடி நாடோடி ஓட வேண்டும் அந்த.
0: சரி, உங்களுக்காக இதோ அந்த பாடல்.
2: நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோ.

நீ எங்களோடு போட்டி போடவா, நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டமாடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ்,

0: கேட்டு கொண்டிருப்பது சுகுமாராங்கல். நேரம் 10:19 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் கடத்தூர் சரவணன் பேசுறேன்.
0: சரவணன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாதகாணிக்கு படம்
0: பூஜைக்கு
1: வந்த மலரி, இந்த பாடல் அனைத்து நேரங்களும்.
0: சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி.

0: கேட்டரசு கொண்டிருப்பது சுகுமான ராகங்கள். இன்றைக்கி தருமபுரி மாவட்ட நேர்கள் கலந்து கொள்ளும் சுகுமான ராகங்களாக வளம் வந்துட்டுருக்கு. அறிமுக நேர்கள் 0343 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் வரலாம். மற்ற நேர்கள் 0343 42 24 40 31 94 86 65 20 25 என்ற எண்ணில் வரலாம். அடுத்த கணிப்பில் காத்திருக்கக்கூடிய இணையர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம், சொல்பவர்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி கெட்டுக்குட்டி சின்னசாமி.
0: சின்னசாமி ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: திரைப்பட பாக பிரிவினை.
0: சரி,
1: பாடல் தாலையாம் பூ முடிந்து தொடம்பார்த்து நடை நடந்து.
0: சரி, இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: நேரம் 10:30 இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி தருமபுரி மாவட்ட நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: தருமபுரி இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்குங்க ஐயா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: வானொலி உறவுகளுக்கு
0: ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, ஏதாவது ஒரு பாடல் கேளுங்க.
1: படகோட்டில் என்ன சார் கொடுக்குறேன்?
0: படகோட்டி படத்துலன்னு உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம். நன்றி.

0: இனிமையான இரவு நேரம் நம்மை தாளாட்டி கொண்டிருக்கும். கீதம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 10:34. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்ட பஞ்சாயத்துல இருந்து.
0: உங்களுடைய இணைப்பு சரியா இல்லம்மா.

0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: ஆசனம்பட்டி
0: தாசனம்பட்டியில இருந்து.
1: மதுபாலாங்க சார்.
0: மதுபாலா, என்ன பாடல் கேட்கலாமா?
1: பாடல் படத்துல இருந்து சிந்திடும் அப்படி.
0: பார்த்தல் பஸ்திரும் படத்துல இருந்து. சரி, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா?

0: தருமபுரி மாவட்ட நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இன்னைக்கு நிகழ்ச்சி சுகமான ராங்கல் 10:38 வளம் வந்துட்டு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: சார். இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்பவர்
1: நான் தருமபுரி மாவட்டம் மக்கம்பழி பஞ்சாயத்து தாசம்பட்டியில் சித்தன்.
0: சித்தன் ஐயா என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் சாரதா திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து சார் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் இந்த பாடல். இந்த இரவு நேரத்தில் இந்த பழைய பாடல் கேட்க நேர்கள் அனைவருக்குமே இந்த பாடல் பொருத்தம். நன்றி சார்.
0: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு இதோ நீங்க கேட்டான பாடல்.

0: நேரம் 10:43, இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு தருமபுரி மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல் வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் ரங்காபத்திலிருந்து பேசுறேன் ஐயா. என் பேர் கனகா ஐயா.
0: கனகாம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாலும் பழத்துல ஒரு பாட்டு போட்டுருங்க ஐயா.
0: சரி, பாலும் பழமும் படத்துல உங்களுக்காக ஒரு பாடல் இதோ.

0: 10:48 கேட்டு கொண்டிருப்பது சுகுமான ராங்கல். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க ஐயா?
1: ஐயா பாப்பரேட் பூக்கடை
0: சக்திவேல். என்ன பாடல் கேட்கலாம்?
1: பழனி படத்துல
0: பழனி படத்துல இருந்து ஒரு நல்ல பாடல் சரி உங்களுக்காக கொடுத்துடலாம்.

0: பத்து மணி 54 நிமிடம். சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: தர்மபுரி பேசுறேன்.
0: உங்கள் பெயர் சொல்லுங்க ஐயா.
1: சசிகுமார்.
0: சசிகுமார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: சந்திரபாபு
0: சரி, சந்திரபாபு பாட்டு ஒன்று வேணும்னு கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

0: 10:58 சோமனாராங்கல்ல கேட் ரசிச்சுட்டு இருக்கோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்வருக்கு வணக்கம்.
1: ஹலோ சார்,
0: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்ட ஆத்மல்லி பஞ்சாயத்து தாஸ் மற்றும் வந்து தீபா பேசுறாங்க சார்.
0: தீபாம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: என்ன சார், புதிய பறவை படம் பாட்டு வந்து பார்த்த ஞாபகம் இல்லை என்று பாட்டு அடுத்த சார்.
0: சரிங்கம்மா, கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

நேர்களை கேட்ட அந்த பாடலோட நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைக்கி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களுடைய விருப்ப பாடலோடு வலம் வந்தது. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

நேரம் இரவு 11:10, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இனி கேட்கலாம் நாளை நமது நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரல் வசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நலவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி உலகம் உள்ளவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்சின் மழலை மொழி, நாளை நம்மோடு எஸ் தேவிகா, 7 மணிக்கு காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடம் கடையில் இன்றைய விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையில் நாளைய காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜேதி லேசார் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தரும் மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ் சரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாளர், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சிந்தனை சரகர்கள், 8:45 சைபல் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கென்ஸ் வழங்கும் நீங்கள் சொல்லுவது, 9:05 வானொலியில் வசனம், 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி வைபஸ் ரோட் ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றைய கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசு பற்றி. இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர் திருமுக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை கேட்கலாம். 11 மணிக்கு தருமபுரி இனிமைய சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 புவிய பின்புவே, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 புதிய தடம், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் கப்பம், தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:30 நேயர்விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம், சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சி, இதில் காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சியை வழங்குகிறார் உதவி பேராசிரியர் டாக்டர் பி முரளி அவர்கள். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கச்சவேல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை திறமினாக்கள், 5 மணிக்கு டாக்டர் தீபக் நியூபான் செயல்கை மருத்துவமனை வழங்கும் நாளும் நாளுடன், 5:05 மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல். மாநில செய்திகள், 6:42 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை இருக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளியில் அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெரு விலங்குகள் பராமரிப்பு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்களின் உரை, அதைத் தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள், 8:00 எண்பாட்டு எசப்பாட்டாடு இளம் தென்றல், 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், நாளை சேலம் மாவட்ட நேயர்கள் அவர்களுடைய விருப்பப்பாடலை கேட்டுமெல்லாம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.

இன்னைக்கு எடுக்கலாம் உறங்குமன் ஒரு சிந்தனை. தெளிவான மனதோடு ஆற்றும் பணிகள் நமக்கு நிறைவான வாழ்வை அளிக்கும். தெளிவான மனதோடு நாம் ஆற்றுகின்ற பணிகள் நமக்கு நிறைவான வாழ்வை அளிக்கும். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் உறங்குமன் ஒரு சிந்தனை. நேரம் இரவு 11:14, ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 துவங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.